நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை. மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 5:52. 40 நாளொரு குரல். உலக பொதுமறை திருக்குறளின் இன்றைய குரல் நடுவு நிலைமை என்கிற அதிகாரத்தின் 119 குரல். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். இதன் பொருள், உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுநிலைமையாகும். உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுநிலைமையாம். இதைத்தான் திருவள்ளுவர், சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின் என்கிறார். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 5:53. நிகழ்ச்சி நிரல் முதலில் முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க. பெண் கல்வியின் அவசியம் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மாதுளை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், தேனீக்களின் முக்கியத்துவம் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். காலை 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். தொடர்ந்து 7:02 வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்தியசோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, காதுகளில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உள்ளாட்டி 2:00-8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை. ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விற்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்பவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். நண்பகல் 12:00 எங்கே அவள் நாடகம், எழுத்தாக்கம் ஜே ராஜரத்தினம் அவர்கள்.

அமைப்பு, மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவுட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். இதில் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்று நினைவு, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னேஞ்சல், 3:10 பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் தொடரும். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மான் என்கிற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் விளக்கம். கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10 மணிக்கு அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சியில் அமல் ஆண்டனி அவர்களின் மெல்லிசை பாட்டு மற்றும் மர்கி மது அவர்களின் சாக்கியர் கூத்து நாட்டுப்புற பாடல் கேட்கலாம். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15, பிற்பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவையாவும் இன்று நமது முதன்மை அலைவரிசையில். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:35 வணக்க மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவல்லி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியில் செய்திகளும் அதனையடுத்து ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: பெண்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதனை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் முறையாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர். இதற்கு பக்கபலமாக பின்புலமாக அமைந்தது புதுமை கவிஞர்களின் புரட்சி கருத்துக்களே அன்றி வேறில்லை. இவையே பெண்களுக்கான ஏற்றத்தையும் அவர்களுக்கு உள்ளே பெரிய மாற்றத்தையும் ஏற்படச் செய்தது என்றால் அது மிகையாகாது. இந்த ஏற்றமும் மாற்றமும் தான் பெண்கள் புதுமை பெண்களாக அவதாரம் எடுத்து தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப் பெற்றனர். தற்காலத்து பெண்கள் ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானதொரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவ பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண் என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக சகோதரியாக குடும்ப தலைவியாக போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்கப் போகிறது?
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

தினந்தோறும் காலை 6:15 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் வருகிறது இந்த நிகழ்ச்சி. சக்தி பெற, சித்தி பெற, முக்தி பெற பக்தி பாக்களோடு வலம் வருகிறது இந்த தெய்வீக ராகம். முதல் பாடலாக TL மகாராஜன் பாடியது.

எம்மதமும் சம்மதம் இதை உணர்த்தி வரும் தெய்வீக ராகத்தில் அடுத்த பாடலை பாடுபவர் காயல் ஏஆர் ஷேக் முகமது. பாடல் வரும் நேரம் 6:24:33.

இனி வருவது சேவை செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ திருவிக்கிரமசுவாமி திருக்கோவில் மகோத்சவ வைபவத்தில் இன்று காலை கும்ப ஆவாகனம், மகாசாந்தி ஹோமம், பிரதான ஹோமங்கள் இடம்பெறும். மேலும் பூர்ணாகுதி சாற்றுமறை, மாலை பிரதான ஹோமங்கள் மற்றும் ஷீராதிவாச ஹோமம், சனபனம், இரவு பூர்ணாகுதி சாற்றுமறை. சிலப்பதிகார விழா இன்று மாலை 6 மணிக்கு புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களை சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்புங்கள்.

நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86-458, தொலைபேசி எண் மீண்டும் 044-249-86-458. மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.

நினை ஒட்டுகிறோம் நேர்களை. இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1200 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணைத்திங்கள் 19 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் இன்று மாதுளை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ஈஸ்டாப்பில் வர்றது நம்ம கருத்த முத்து மாதிரி இருக்கு. நம்மளை மாதிரியே காலையிலேயே டவுனுக்கு வந்திருக்காப்புல, கையில் ஏதோ மஞ்சள் பை மாதிரி இருக்கு. கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து,
1: மணி வேற ஆகி போச்சு, அத்தை பொண்ணு வர ஹாஸ்பிட்டலுக்கு பழம் வாங்கியாச்சு, போய் கொடுத்துட்டு வருவோம்.
0: கருத்த முத்து,
1: யாரும் காத்த முத்து குரல் மாதிரி கேக்குது.
0: எப்பா நான் தான்ப்பா, பின்னாடி பாரு பின்னாடி.
1: காத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
0: என்னப்பா காலையிலேயே டவுனுக்கு வந்திருக்க, நான் தான் ஒரு

0: ஜாலியாக வந்தேன்னு பார்த்தோம்னா நீனு வந்திருக்கிற. அது என்னப்பா கையில் ஏதோ மஞ்சள் பையே என்னமோ வச்சிருக்கிற.
1: ஆமாங்க அதுமுத்தா, ஏதோ பாருப்பா, ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம். அத்தை பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் ஆகிதுப்பா. அதான் இதெல்லாம் வாங்கிட்டு போறான், சத்தா இருக்குல்ல சாப்பிட்டா.
0: எப்பா உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க போறீங்கன்னா முக்கியமா மாதுளம் பழத்தை வாங்கிட்டு போப்பா.
1: எப்பா இதுவும் பழம் தானா?
0: எப்பா இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, மாதுளம் பழம் உடம்புக்கு அதிக ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இந்த வைரஸ் மாதிரி கிருமிகள் எல்லாம் உடம்புக்குள்ளர அழிக்கிறதுக்கான வேலையை இந்த மாதுளை செய்யுது அப்படின்லாம் சொல்கிறாங்க.
1: ஓஹோ
0: ஆமாப்பா, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது மாதுளம் பழம். அதுதான்ப்பா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நாம் முதல்ல கொடுக்கணும்.
1: காதுமுத்தா ஒரு புது செய்தி சொல்கிறப்பா எனக்கு. நீ எல்லாரும் பழம் வாங்கி போய் கொடுன்னு சொல்லுவாங்க, நீ குறிப்பாக மாதுளம் பழம் சாப்பிட்டா உடம்பு குணமாகும்னு சொல்கிற நீ.
0: ஆமாம்ப்பா கத்துமுத்தா, எல்லாரும் இந்த ஆப்பிள், ஆரஞ்சு இப்படி தான் வாங்கிட்டு போகிறாங்க.
1: ஆமாம்மா,
0: மாதுளம் பழம் தான்ப்பா வாங்கிட்டு போகணும்.
1: ஓ சரி சரி சரி.
0: சிறந்த நோய் தடுப்பானா செயல்படக்கூடிய தன்மை மாதுளம் பழத்துக்கு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதுப்பா.
1: ஓ
0: காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க மாதுளம் பழ ஜூஸ் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடம்புல நல்ல ஆற்றல் பெருகும்.
1: ஓஹோ
0: ஆமாப்பா.
1: காது முத்தா நான் வாங்கினதா நினைப்பான், ரேட்டு அதிகமாக இருக்குது, அதனால வாங்குறது இல்லைப்பா. அதா
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா அந்த கடையில் போய் உட்காந்து ஒரு டீயை குடிப்போம்.
1: ஆ சரி சரி சரி. காது முத்தா நான் டீ சாப்பிட மாட்டான், ராகி மால்ட்டு குடிக்கிறேன்ப்பா.
0: சரிப்பா நீ ராகி மால்ட்டு குடி, நான் வந்து வேணா டீ குடிச்சிக்கிறேன்.
1: ஆ சரி.
0: வாப்பா உட்காருப்பா உட்காருப்பா.
1: அண்ணா ஒரு ராகி மால்ட்டு ஒரு டீ குடுண்ணா. ஆ காது முத்தா இந்த டீ சாப்பிட்டு பேசுவோம்.
0: ஆ குண்டாப்பா குண்டாப்பா.
1: ஆ நீ குடி. காது முத்தா
0: சொல்லுப்பா,
1: நீ வேற இந்த மாதுளம் பழம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் குணமாகும், நல்லா சத்துன்னு
0: சொன்ன,
1: நம்ம பகுதியில் இதை சாகுபடி பண்ணலாமாப்பா?
0: தாராளமாக பண்ணலாம் கத்துமுத்து. நம்ம பகுதி என்ன, எல்லா பகுதியிலுமே இதை சாகுபடி பண்ணலாம்.
1: சரி மாதுளம் பழம் சாகுபடி பண்ணலான்னு சொல்கிற, அது எந்த பருவத்தில் பண்ணலாம்ப்பா, அதை பற்றி சொல்லுப்பா.
0: கருத்துமுத்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. மாதுளை குறுமர வகையை சேர்ந்த ஒரு பழ வகை.
1: சரி.
0: இதனுடைய தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் நாடு. ஈரான் நாட்டை அடுத்து அதிக அளவுல மாதுளை உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. புரியுதா? இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடம் வகிக்குது. மொத்த இந்திய உற்பத்தியில 77% மகாராஷ்டிராவிலிருந்து உற்பத்தி ஆகுதான்.
1: ஓஹோ.
0: ஆனா நம்ம பகுதிகளிலையும் செய்யலாம்.
1: சரி சரி.
0: நீ என்ன கேட்ட, பயிரிடுற அந்த பருவத்தை கேட்டில?
1: ஆமாம் பருவம்.
0: ஜூன்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் மாதுளையை பயிரிடுவதற்கு சிறந்த பருவம்ப்பா.
1: சரி.
0: இந்த மாதத்தில் நம்ம பயிரிட்டோம்னா சிறந்த விளைச்சலை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணல் அப்புறம் உவர் மண் உட்பட எல்லா வகையான மண்ணிலும் செழிப்பாக வளரும் தன்மை உடையது.
1: ஓஹோ.
0: நிலத்தை நல்லா உழுது ஒரு 60 சென்டிமீட்டர் ஆழம், அது மாதிரி 60 சென்டிமீட்டர் அகலம், இந்த மாதிரி குழிகளை எடுத்துக்கிட்டு
1: சரி
0: ஒவ்வொரு குழிக்கும் நம்ம 3 மீட்டர் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த குழிகளில் தொழுவுறம் அப்புறம் மண் கலந்து ஒரு வாரம் குழிகளை நம்ம அப்படியே ஆற விட்டுருணும்.
1: ஓஹோ.
0: அந்த சூடு கீடுலாம் தணிஞ்சு நல்ல முறையில் ஆன பிறகு
1: சரி
0: வேர் விட்டு அந்த மாதுளை குச்சி அல்லது செடிகளை குழிகளுடைய நடுப்புற வச்சு மண்ணை போட்டு நல்லா மூடணும், அப்புறம் தண்ணி பாய்ச்சணும்ப்பா.
1: ஓஹோ. காது முத்தா டெய்லியும் தண்ணி பாய்ச்சணுமா, இல்லை வாரம் ஒரு முறையா, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையா, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா.
0: இப்போ நட்ட உடனே தண்ணி பாய்ச்சணும்னு நான் சொன்னேன்.
1: சரி.
0: அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சினா போதும், அதிக அளவில் தண்ணி பாசக்கூடாதுப்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, எப்போ பார்த்தாலும் தண்ணி பாய்ச்சிட்டே கிடந்தோம்னா சரியாக காய் வைக்காது.
1: ஓஹோ.
0: பூக்கிறப்ப நம்ம அந்த காய் காக்கிது இல்லையா, அந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக பாய்ச்சணும்.
1: சரி.
0: தொழு உரம் போட்டு நல்லா பராமரித்தோம்னா நல்லா மகசூல் வருது. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு செடிக்கும் 5 கிலோ மண்புழு உரம், 2 கிலோ தொழு உரம். இதை வச்சு வாரம் ஒரு முறை நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு வந்தோம்னா நல்லா செடி ஆங்காரமாக கிளம்பி 6 மாதத்தில் செடி பூ பூக்க ஆரம்பிச்சிடும்.
1: 6 மாதத்துலேயே பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருமா?
0: கருத்தமுத்து இங்கே தான் நம்ம யோசிக்கணும். 6 மாதத்துலேயே பூ பூத்து அது காய்க்க ஆரம்பிச்சிடும்.
1: சரியா?
0: ஆனால் அந்த பூவை நம்ம விடக்கூடாது, அந்த பூவை கிள்ளி போட்டுடணும்.
1: என்னது கருத்தமுத்து, பூவை கிள்ளி போட்டு அப்புறம் எப்படிப்பா காய் காய்க்கும்?
0: ஏன்னா அது அதுக்கு ஒரு ஒரு காலம் உண்டு இல்லையா. அது மாதிரி ஒரு

0: ரெண்டு வருஷம் ஆன பிறகுதான் இந்த மரத்தை நம்ம காய்ப்பு கொடுக்கணும்.
1: சரி சரி.
0: அதுக்கு முன்னாடியே அந்த ஆறு மாசத்துல பூ வருதுல்ல, அந்த பூவெல்லாம் நம்ம நீக்கிடணும்.
1: ஓஹோ,
0: ரைட்டா?
1: சரி சரி.
0: அப்பதான் செடி நல்லா வளர்ச்சி அடைந்து நல்லா பெருமரமா ஆன பிறகு அப்புறம் காய்க்க விட்டோம்னா தான் நிறைய காய் வச்சு நல்லா இருக்கும். புரியுதா?
1: காது முத்த, களை கட்டுப்பாடு, பூ விட்டு காய் காக்கிறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: பொதுவா களைகள் இருக்க கூடாதுப்பா. நாம் அந்த செடியை வளர்த்துட்டு வரும்போது கீழே களை செடி வரதான் செய்யும்.
1: ஆமாம்.
0: அந்த களை செடியெல்லாம் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் நம்ம களை எடுத்து விட்டுருணும்.
1: சரி சரி.
0: களை செடி இருந்ததுன்னா இந்த செடி சரியாக வளர முடியாது.
1: ஓஹோ,
0: ரைட்டா? நம்ம என்ன சொன்னோம், ஆறாவது மாதத்தில் பூ பூக்கிற மாதிரி இருக்குதுல்ல.
1: ஆமாம்.
0: அதுக்கு முன்னாடி செடியில் வந்து அதிக களை வெடிச்சு வரும். அதில் நல்லா வாலிபமாக நீட்டாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாலு
1: களையை
0: விட்டுட்டு மீதி கிளை எல்லாத்தையும் நம்ம நைஸாக அப்படியே வெட்டி நீக்கிடணும்பா.
1: ஓஹோ.
0: இப்போ இந்த நாலு கிளை மட்டும் விட்டோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: இந்த நாலு கிளை வந்து நல்லா விரிஞ்சு போணுச்சுன்னா அந்த செடியில் வந்து நல்ல காய்ப்பெடுக்கும், நமக்கு நல்ல லாபம் தரும். வேற என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு?
1: காதமுத்த, பயிரிடுதல் பற்றி நல்லா விளக்கமாக சொன்ன. மாதுளம் பழத்தில் வேற என்னென்னலாம் சத்து இருக்குதுப்பா?
0: எப்பா, குடல் புண்ணு ஆத்தம், வயிற்று புண்ணுங்களை குணமாக்கும்பா.
1: சரி.
0: ஏன்னா மாதுளை பழத்துக்கு அந்த மாதிரி சக்தி இருக்குது. புதிய ரத்தத்தை உற்பத்தி செய்யும் திறன் வந்து மாதுளை பழத்துக்கு இருக்குப்பா. ஒரு ஸ்பூன் மாதுளை ஜூஸு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சந்தனம், ரெண்டையும் கலந்து முகத்தில் நல்லா பூசி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து அப்புறம் முகத்தை கழுவி பாறேன், அப்படியே பல பல பலன்னு இருக்கும்பா. கடையில் சில பேர் கிரீம் வாங்கிலாம் தடவுறாங்க.
1: ஆமாம்.
0: அதெல்லாம் விட்டுட்டு இதை செஞ்சோம்னா முகம் அப்படியே பல பலன்னு இருக்கும்பா.
1: காதுபுத, நீ சொல்கிற மாதிரி செஞ்சு என் முகத்தில் பூசினா நல்லா சிவப்பாக இருக்கும்னா?
0: முகம் மட்டும் சிவப்பாக இருக்கும், ஆள் கருப்பாக தான்
1: இருப்பேன்.
0: அதனால் என்ன, முகம் மட்டும் சிவப்பாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி உடைய, அதுவும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உடனே குணமாக்குற தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த மாதுளையை நீ சாகுபடி செய்கிற.
1: கண்டிப்பாக. காதுமுத, நீ சொன்ன வழிமுறைகளை பின்பற்றிய மாதுளை பயிரிட்ட அதிக மகசூல் காண்றோம்பா.
0: சரிப்பா சரிப்பா, போலாமா?
1: ஆ, சரி சரி.
0: போகும்போதே மாதுளம் பழம் கிடைச்சா அதையும் வாங்கிட்டு போப்பா.
1: மார்க்கெட்டு போயிட்டு மாதுளம் பழம் வாங்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்.
0: சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன்ப்பா.
1: சரி சரி, பார்த்து போயிட்டு வா.
0: போயிட்டு வரேன்ப்பா.

உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை மாதுளை சாகுபடி குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம்

0: தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும் போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அவங்க சொன்னது போல உணவு தரத்துல குறைபாடு இருந்தது. அந்த குக்கு வந்து மாத்தி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டல்ல போட்டுருக்கோம். அவங்களோட தமிழுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையா போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்கு. அது நோக்கத்தை வந்து முழுமையா செயல்படுத்துவது எனக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இங்க பல இடங்கள்ல வந்து சர்ப்ரைஸ் விசிட், அதாவது சொல்லாம இடத்துல போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்க மட்டுமே அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்க விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர்ல அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீடைல்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல போட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட்
0: தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுரித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறி ஆடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி கல்லவிலும் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55:05.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம், தேனீக்களின் முக்கியத்துவம். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: தேனீக்கள் சர்வதேச அளவில் உணவு உற்பத்தியை அதிகரிப்பது, ஊட்டச்சத்தை மேம்படுத்துவது மற்றும் பட்டினியை எதிர்த்து போராடுவது ஆகியவற்றில் தேனீ வளர்ப்பு மற்றும் தேனீக்களின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் விதத்தில் 2018 முதல் ஒவ்வொரு வருடமும் May 20ஆம் தேதி உலக தேனீக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. காலநிலை மாற்றம், காடுகளின் அழிப்பு, குறிப்பிட்ட ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, காற்று மாசு போன்ற காரணங்களால் தேனீக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், வௌவால்கள் மற்றும் ஓசனி சிட்டுகள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்கள் மனித நடவடிக்கைகளால் அதிகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன என்றும்

0: ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு கூறுகிறது. இதுதான் காடுகளின் சோலைகளின் பரவலுக்கு முக்கிய காரணம். பூக்களில் உள்ள மகரந்தத்தை வெவ்வேறு பூக்களுக்கு கடத்துவதன் மூலமாக தேனீக்கள் தாவரங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்கின்றன என்றே சொல்லலாம். தேனீக்கள் இல்லை என்றால் காய்கறிகள், எண்ணெய் உற்பத்திக்கான பயிர்கள் மட்டுமல்லாது பாதாம், வால்நட்டுகள், காபி, கோகோ, பீன்கள், தக்காளி, ஆப்பிள் போன்ற பல பயிர்கள் மகரந்த சேர்க்கைகள் பாதிக்கப்படும். இது மனித உணவின் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனவே தேன் உற்பத்திக்கு மட்டுமல்லாது உலகளாவிய உணவு உற்பத்திக்கும் தேனீக்கள் இன்றியமையாததாக உள்ளன. தேனீக்கள் மட்டுமல்லாது பல பூச்சிகளையும் கூட மனிதர்களாகிய நாம் ஒரு உயிராகவே மதிப்பதில்லை. தேனீக்கள் என்பவை தேன் கொடுக்க மட்டும்தான் என்று இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலானோர் நினைக்கிறார்கள். இந்த உலகம் பூச்சிகளால் சூழப்பட்டது. இன்னும் பல வகையான பூச்சி வகைகள் கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளன. பூச்சிகளில் முக்கியமானவை தேனீக்கள். அவற்றிலிருந்து பெறப்படும் தேனை கூட ஒரு இனிப்பூட்டியாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் தேனீக்கள் செய்யும் மகரந்த சேர்க்கைக்காக தான் மனிதர்கள் அதை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். உலகின் மிகச்சிறந்த மகரந்த சேர்க்கையாளர்கள் இந்த தேனீக்கள் தான். தேனீக்கள் மகரந்த சேர்க்கை இல்லை என்றால் தாவர இனப்பெருக்கம் கடுமையாக பாதிக்கப்படும். பின்னர் உணவு உற்பத்தி குறைந்து மனித அழிவின் தொடக்கமாக அது இருக்கும். பூக்களின் மகரந்தம் மற்றும் மதுரம் ஆகிய இரண்டும் தான் தேனீக்களின் உணவு என்றும், அப்போதைய பசிக்கு அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் குளிர்காலங்கள் மற்றும் பூ பூக்காத காலங்களில் உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்கத்தான் தேனீக்கள் தேனை சேகரிக்கின்றன. பூக்கள் இருக்கும் இடத்தை அல்லது தேன் இருக்கும் திசையை தனது நடனத்தின் மூலமாக அவை தெரியப்படுத்தும். உதாரணமாக பார்ப்போமானால், தேனீக்கள் உயரை பறந்து வாழையாட்டினால் சூரியன் இருக்கும் அதே திசையில் உணவு உள்ளது என்றும், கீழே பறந்து வாழை ஆட்டினால் சூரியனுக்கு நேரெதிர் திசையில் உணவு உள்ளது என்றும் அர்த்தம். தேனீக்கள் இந்த நடனம் குறித்து முதலில் ஆய்வு செய்து அதை விளக்கியவர் விலங்கின நடத்தியல் நிபுணர் கார்ல் வான் ஃபிரிஷ். பூச்சிகள் குறித்த ஆராய்ச்சிகளுக்காக இவருக்கு 1973 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதிக நறுமணம் உள்ள அழகான மல்லிகை, ரோஜா போன்ற பூக்களை தேடி தேனீக்கள் போவதில்லை. மாமரத்தின் பூக்கள், சூரியகாந்தி, எல், முருங்கை, குறிஞ்சி போன்ற பூக்களை தேடித்தான் தேனீக்கள் அதிகம் செல்லும். எந்த பருவத்தில் எந்த பூக்கள் பூக்கும் என்பதை அவை அறிந்தே வைத்திருக்கும். அதேபோல் முகரம் திறன் கொண்ட பூக்கள் அல்லது உணவு எங்கு இருக்கிறது என்பதையும் அவை தெரிந்து கொள்ளும். தனித்துவமான பூக்களை கண்டறிந்து அவற்றிலிருந்து மட்டுமே தேர்ந்தெடுப்பது, அதை தனியாக சேகரிப்பது, தேர்ந்த பொறியியல் அறிவுடன் கூட்டை கட்டுவது என மிகவும் நுட்பமான உயிரினங்கள் இந்த தேனீக்கள். ஆனால் மனிதர்கள் அதை தேனீக்கள் மிகவும் சாதாரண பூச்சிகளாக பார்க்கிறார்கள். அதற்கு கொடுக்க மட்டும் இல்லை என்றால் எளிதாக அவற்றை அழிக்கவும் தயாராகவே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மனிதர்களை தேனி தாக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். மனிதர்கள் அல்லது விலங்குகளை தேனி கொட்டும் பொழுது அதன் கொடுக்கு கொட்டி இடத்தின் தோளில் சிக்கிக்கொண்டு முறிந்துவிடும். கொடுக்கு முறிவு தேனியின் கொடுக்கு ரம்பம் போன்ற அமைப்பை கொண்டிருப்பதால் அது மென்மையான தோளில் ஆழமாக சென்று மாட்டிக்கொள்கிறது. இதனால் தேனியின் கொடுக்கு முறிந்து விடுகிறது. கொடுக்கு முறிந்து தோளில் தங்குவதால் தேனின் வயிற்று பகுதி சேர்ந்து கிழிந்துவிடும். இதனால் அத்தேனீக்கள் இறந்து விடுகின்றன. கொடுக்கு முறிந்த பிறகு அதனுடன் இணைந்திருக்கும் விஷப்பை தொடர்ந்து துடித்து உடலுக்குள் விஷத்தை செலுத்துகின்றன. இவ்வாறாகத்தான் தேனீக்கள் கொட்டும்பொழுது விஷம் செலுத்தப்படுகிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தூழல் அறிவோம், தேனீக்களின் முக்கியத்துவம். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:12. புதுவை புதுமை. முதலில் மலர்வது சிந்தனை மலர். மலை புயலுக்கு அசைந்து கொடுப்பதில்லை, அறிவாளி புகழ்ச்சிக்கு அடிமையாவதில்லை. மலை புயலுக்கு அசைந்து கொடுப்பதில்லை, அறிவாளி புகழ்ச்சிக்கு அடிமையாவதில்லை. புத்தர் பிரான் அவர்களின் நற்சிந்தனை இது. சிந்திக்க வைத்த சிந்தனை மலர் நாளையும் மலரும்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 12:30 பன்னிசை மாலையில் TKS கலைவாணன் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம், பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் RJ ஆஷா. 2:15 என்றும் இனியவை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: குழந்தை அதன் 5 வயது வரையில் கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை என்ற ஒரு மூட நம்பிக்கை நமக்கு இருந்து வருகிறது. இதற்கு மாறாக உண்மை என்னவென்றால், ஒரு குழந்தை அதன் முதல் 5 வயதிற்குள் கற்றுக்கொள்ளாததை பின்னால் எந்த காலத்திலும் கற்றுக்கொள்ளுவதே இல்லை. கருவில் இருக்கும்போதே ஒரு குழந்தையின் படிப்பு ஆரம்பமாகிவிடுகிறது. கருத்தரிக்கும் போது பெற்றோருக்கு இருக்கும் உடல் மனநிலைகளே குழந்தைக்கும் ஏற்பட்டு விடுகின்றன. கர்ப்பத்தில் இருக்கும்போது தாயின் மனநிலைகள், ஆசாபாசங்கள், தன்மைகள் ஆகியவைகளால் குழந்தை பாதிக்கப்படுகிறது. பின்னர் குழந்தை பிறந்ததும் பெற்றோர்களைப் போலவே எதையும் செய்ய அது கற்றுக்கொள்கிறது. அப்புறம் அதிக காலம் வரையில் குழந்தையின் வளர்ச்சி பெற்றோரை பொறுத்ததாகவே இருக்கிறது. இந்த உண்மைகளையெல்லாம் அறிந்து கொள்ளும் தம்பதிகள் தங்களுடைய காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக

உடற்கலப்பு வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். குழந்தை பேறு வேண்டும் என்று விரும்பும் போது மாத்திரமே கூடுவார்கள். உண்பதையும் உறங்குவதையும் போல் ஆண் பெண் சேர்க்கையும் அவசியமான செயல்களில் ஒன்று என நம்புவது அறியாமையின் சிகரமே ஆகும் என்று நான் கருதுகிறேன். உலகம் நிலைத்திருப்பது சந்ததி விருத்திச் செயலை பொறுத்திருக்கிறது. உலகமோ ஆண்டவனின் திருவிளையாட்டு ஸ்தலம், அவனுடைய மகிமையின் பிரதிபிம்பம். எனவே இந்த உலகத்தின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஏற்ற வகையிலேயே சந்ததி விருத்திச் செயல் இருக்க வேண்டும். இதை உணர்கிறவர்கள் எப்பாடுபட்டும் தங்கள் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொள்ளுவார்கள். தங்கள் குழந்தைகளின் உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் ஆன்ம நலனுக்கும் வேண்டிய அறிவை பெற்றுக்கொள்ளுவார்கள். பெற்றுக்கொண்ட அறிவின் பயனை சந்ததிகளுக்கு அளிப்பார்கள். இவ்வரலாற்றில் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ளுவதை பற்றி நான் தீவிரமாக நினைக்க தொடங்கிய கட்டத்திற்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். எனக்கு மனமான காலத்திலிருந்தே நான் ஏகபத்தினி விரதத்தில் உறுதி கொண்டிருந்தேன். என் மனைவியிடம் உண்மையோடு நடந்து கொள்வது என்பது சத்தியத்தினிடம் நான் கொண்டிருந்த பக்தியின் ஒரு பகுதியாயிற்று. ஆனால் என் மனைவி சம்பந்தமாக கூட பிரம்மச்சரியத்தை அனுசரிக்க வேண்டியது முக்கியம் என்பதை தென்னாப்பிரிக்காவிலேயே நான் உணர ஆரம்பித்தேன். இந்த வழியில் என் எண்ணத்தை திருப்பியது எந்த சந்தர்ப்பம் அல்லது நூல் என்பதை என்னால் திட்டமாக கூற முடியாது. ராய்சந்திரபாயை குறித்து நான் முன்பே எழுதியிருக்கிறேன். அவருடைய நட்பே இதில் முக்கியமான அம்சமாக இருந்திருக்கக்கூடும் என்பது என் ஞாபகம். கிளாட்ஸ்டன் தமது கணவரிடம் வைத்திருந்த அபார பக்தியை குறித்து புகழ்ந்து ஒரு சமயம் ராய்சந்திரபாயிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். கிளாட்ஸ்டன் பார்லிமெண்ட் கூட்டத்தில் இருக்கும்போது கூட அவருக்கு தம் கையினாலேயே தேயிலை பானம் தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று அவர் மனைவி வற்புறுத்தி வந்தார் என்று நான் எங்கோ படித்திருந்தேன். புகழ்பெற்ற இத்தம்பதிகளின் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையில் இது ஒரு நியதியாக ஆகிவிட்டதாம். இதை கவிஞரிடம் நான் கூறியதோடு சாதாரணமாக சதிபதிகளின் காதல் வாழ்வை பற்றியும் புகழ்ந்து பேசினேன். அதன் பேரில் ராய்சந்திரபாய் என்னை இப்படி கேட்டார். அதாவது, கிளாட்ஸ்டன் மனைவி என்ற முறையில் தன் கணவரிடம் கொண்ட அன்பு பெரிதா? கிளாட்ஸ்டனிடம் அவருக்கு உள்ள உறவு எதுவானாலும் அதை பற்றிய சிந்தனையின்றி கிளாட்ஸ்டன் அவருக்கு பயபக்தியோடு செய்து வந்த சேவை பெரிதா? இந்த இரண்டில் எதை பெரிது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? அப்பெண்மணி அவருடைய சகோதரி என்றோ வேலைக்காரி என்றோ வைத்துக் கொள்ளுவோம். இதே கவனிப்போடு அப்போதும் தொண்டு செய்திருந்தால் அப்பொழுது நீங்கள் அந்த சேவையை பற்றி என்ன கூறுவீர்கள்? இத்தகைய அன்புள்ள சகோதரிகளையும் வேலைக்காரர்களையும் பற்றி நாம் கேள்விப்பட்டதில்லையா? அதே அன்பு நிறைந்த பக்தியை ஒரு வேலைக்காரனிடம் காண்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது கிளாட்ஸ்டனின் விஷயத்தில் திருப்தி அடைவதைப் போல் திருப்தி அடைவீர்களா? நான் கூறிய இக்கருத்தை கொண்டு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். ராய்சந்திரபாயும் விவாகமானவரே. அவர் கூறியவை கொஞ்சம் கடுமையாக இருந்ததாக அப்பொழுது எனக்கு தோன்றின என்பது என் நினைவு. ஆனால் அவர் கூறியவை என் உள்ளத்தில் மிகவும் ஆழ பதிந்துவிட்டன. கணவனிடம் மனைவி கொள்ளும் பக்தி விசுவாசத்தை விட வேலைக்காரனின் பக்தி 1000 மடங்கு போற்றதற்கு உரியது என்று நான் எண்ணினேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரிக்க முடியாத பந்தம் இருக்கிறது. ஆகையால் கணவனிடம் மனைவி பக்தி கொள்ளுவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. இந்த பக்தி முற்றிலும் இயற்கையானது. ஆனால் எஜமானனுக்கும் வேலைக்காரனுக்கும் இடையே இதற்கு இணையான ஒரு பக்தியை வளர்ப்பதற்கே விசேஷ முயற்சி அவசியமாகிறது. கவிஞரின் கருத்து எனக்கு மெல்ல மெல்ல விளங்கலாயிற்று. அப்படியானால் எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருக்கும் உறவு எப்படி இருக்க வேண்டும்? இவ்வாறு என்னை நானே கேட்டுக்கொண்டேன். அவளிடம் உண்மையோடு நடந்து கொள்வது என்பதில் என்னுடைய காம இச்சைக்கு அவளை கருவியாக்கிக் கொள்வது என்பதும் அடங்கியிருக்கிறதா? காம இச்சைக்கு நான் அடிமையாக இருக்கும் வரையில் மனைவியிடம் நலன் உண்மையான அன்போடு இருக்கிறேன் என்பதற்கு மதிப்பே இல்லை. என் மனைவியை பொறுத்தவரை நேர்மையாக சொல்லுவதனால் காம இச்சைக்கு என்னை தூண்டுபவளாக அவள் என்றுமே இருந்ததில்லை என்றே கூற வேண்டும். ஆகையால் எனக்கு திடமான உறுதி மாத்திரம் இருந்திருந்தால் பிரம்மச்சரிய விரதம் கொள்வது எனக்கு மிக எளிதான காரியம். எனக்கு மன உறுதி இல்லாததுதான் அல்லது காம இச்சைதான் இதற்கு தடையாக இருந்தது. இவ்விஷயத்தில் என் மனசாட்சி விழிப்படைந்து விட்ட பிறகும் கூட இரு தடவைகளில் நான் தவறிவிட்டேன். முயற்சிக்கு தூண்டுதலாக இருந்த நோக்கம் உயர்வானதாக இல்லாது போனதனாலேயே நான் தவறினேன். மேற்கொண்டு குழந்தைகளை பெறாமலே இருக்க வேண்டும் என்பதே என் முக்கியமான நோக்கமாக இருந்தது. இங்கிலாந்தில் இருந்தபோது செயற்கை கர்ப்பத்தடை முறைகளை குறித்து ஏதோ படித்திருந்தேன். சைவ உணவை பற்றிய அத்தியாயத்தில் டாக்டர் அல்லின்சனின்
கர்ப்பத்தடை பிரச்சாரத்தை குறித்து முன்பே கூறியிருக்கிறேன். அப்பிரச்சாரத்தினால் என் மனம் சே

0: செயற்கை கர்ப்பத்தடை முறைகளில் சிறிதளவு சென்றிருந்தாலும் அத்தகைய முறைகளை ஹில்ஸ் எதிர்த்து கூறியது என் மனத்தை உடனே மாற்றிவிட்டது. வெளி உபாயங்களுக்கு பதிலாக உள்முயற்சியே, அதாவது புலன் அடக்கமே சிறந்தது என்று அவர் கூறியது என் மனத்தில் ஆழ பதிந்ததோடு நாளாவட்டத்தில் மனத்தை ஆட்கொண்டும் விட்டது. ஆகையால் மேற்கொண்டும் குழந்தைகள் வேண்டுமென்ற ஆசை எனக்கு இல்லை என்பதை கண்டதும் புலனடக்கத்திற்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் இம்முயற்சியில் கணக்கில்லாத கஷ்டங்கள் இருந்தன. தனித்தனி படுக்கைகளில் தூங்க ஆரம்பித்தோம். நாளெல்லாம் நன்றாக உழைத்து களைத்து போன பிறகே படுக்கைக்கு போவது என்று தீர்மானித்தேன். இந்த முயற்சிகள் எல்லாம் அதிக பலன் தரவில்லை. ஆனால் வெற்றி பெறாது போன இத்தகைய எல்லா முயற்சிகளின் ஒருமித்த பயனே முடிவான தீர்மானமாக உருவாகியது என்று அக்காலத்தை பற்றி நான் இப்பொழுது எண்ணி பார்க்கும்போது உணர்கிறேன். இப்படியே காலம் கடந்து வந்து 1906 இறுதியான தீர்மானத்திற்கு வர என்னால் முடிந்தது. சத்தியாகிரகம் அப்பொழுது ஆரம்பம் ஆகிவிடவில்லை. அப்போராட்டம் வரும் என்ற எண்ணங்கூட எனக்கு சிறிதும் இல்லை. போயர் யுத்தத்தை தொடர்ந்து நேற்றால் ஜூலுக்கழகம் ஆரம்பமாயிற்று. அப்பொழுது நான் ஜோகனஸ்பர்க்கில் வக்கீல் தொழில் நடத்தி கொண்டிருந்தேன்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே

டக்காய்ச்சி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர்

0: பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, மேற்கு வங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான்

0: டீசல் இன்ஸ்டியூட் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைண்டிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட மூணு ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாயில் போய் 20 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடித்து இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் டிஆர்எம் அவார்டு கிடைச்சிருக்கு. கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஐம் சிவப்பிரியா, எஸ்எஸ்சிபிவி மேட்டுப்பாளையம் செக்ஷன், சிபிஎஃப் செக்ஷன். ரயில் சேவை புரஸ்கார் அவார்டு வந்து டிஆர்எம் சார் கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட சிபிஎஃப் செக்ஷன்ல பிஆர்பி மாடல் லிங்க் 6 சென்டிமீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்ட் இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கர், ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம் சிபிஎஃப் செக்ஷனுக்கு டெடிகேட். இப்போ இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக அது முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன், அது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமோ ட்ரெயின்ஸில் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
2: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 7:25 8:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.
4: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் இயர் டிராமா, காதில் ஏற்படக்கூடிய காயங்கள் பற்றி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வெளிக்காதுன்னு சொல்லப்படுற பின்னா, பின்னால வந்து ஏதாவது ஆக்சிடென்டல் ஃபால், திடீர்னு விழுந்துடுறீங்க, இல்ல ஏதாவது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ், அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னா காது மடல் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வந்து அதுல வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு ஹெமடோமா ஆரிஸ் அது மாதிரிங்கிறது ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காது மடல்ல நம்மளுக்கு கார்ட்லேஜிங்கிற பகுதி இருக்கும். ஸோ இந்த கார்ட்லேஜிங்கிற பகுதிங்கிறது தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா மஜ்ஜைன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, காயம் பட்டு அது கிழிந்து விட்டது அப்படின்னா, இது ஹாஸ்பிட்டலுக்கு சென்று காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகி காயத்தை ஃபர்ஸ்ட் நல்லா ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணிட்டு அதை வந்து நம்ம தையல் இட்டுக்கொள்ள வேண்டும். தையல் இட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ராப்பரா ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும். இது போடல அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பெரிகான்ட்ரைட்டிஸ் அதாவது மஜ்ஜை இன்ஃபெக்ஷன் வந்துடும். இந்த மஜ்ஜை இன்ஃபெக்ஷன் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். அது வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காது சரியாக நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா காதோட ஷேப்பே மாறி காது சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெமடோமா ஆரிஸ், சில சமயம் இந்த காதுல அடிபட்டு மஜ்ஜைக்கும் தோலுக்கும் இடையில நீர் கட்டி ரத்த கசிவு ஏற்படலாம். ரத்த கசிவு ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதை நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணலனா இந்த மஜ்ஜைக்கு போற பிளட் சப்ளை வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்ப மஜ்ஜை அழுகி காதோட ஷேப் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஹெமடோமா ஆரிஸ்க்கு நம்ம ஐஎன்டின்னு சொல்லப்படுற சிகிச்சை, அதாவது ஒரு கத்தி மூலமாக அதை கீறி

0: உள்ள உள்ள ரத்த கசிவை எடுத்து நல்ல டைட் பேண்டேஜ் போட்டு ப்ராப்பரா நம்ம ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இது சரியாயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமனா வந்து நம்ம லேடிஸ் எல்லாம் காது கம்மல் போடுவோம். கம்மல் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மிக வெயிட் அதிகமா கம்மல் போடுறதால என்ன ஆகும்னா டான் இயர் லோபியூன்னு சொல்லுவோம். அதாவது இந்த காது கம்மல் போடும் துவாரம் வந்து ரொம்ப பெருசாயிடுறது. அது வந்து நம்ம ரொம்ப எளிய சிகிச்சை மூலமா நம்ம குணப்படுத்திடலாம். அந்த இடத்துல மட்டும் மயக்க மருந்து செலுத்தி பெருசாயிருக்க அந்த துவார பகுதியை சர்வை சிகிச்சை மூலமா அகற்றி மறுபடியும் தையல் இட்டு கொண்டோம் அப்படின்னா பழைய மாதிரி நம்மளுக்கு காது சரியாயிடும். லேட்டரா நம்ம காது திருப்பி மறுபடியும் புதுசா கூட குத்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சில சமயம் இந்த ஆக்சிடென்ட்ஸ்ல ஜவ்வு வந்து கிழிந்து விடும். ட்ரமாட்டிக் டிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சிடென்ட்ஸ் மூலமா ஆகலாம், இல்லைன்னா லவுட் சவுண்ட்ஸ் சத்தமா வெடி வெடிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது அசால்ட், சில சமயம் யாருல யாராவது கன்னத்துல வேகமா அரைதல், இது மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னா அந்த காது ஜவ்வு வந்து கிழிந்து விடும். காது ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னா திடீர்னு நம்மளுக்கு வந்து சடனா அந்த பேஷண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக்கிங் சவுண்டு, திடீர்னு அடைச்சு போற மாதிரி இருக்கிறது, திடீர்னு அந்த சைடு காது கேட்காத மாதிரி இருக்கிறது, திடீர்னு வேற ஏதாவது சவுண்ட், டினிட்டஸ் சொல்லப்படுற ரிங்கிங் சென்சேஷன் அந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் கேட்கறது, இல்ல காதுல இருந்து ரத்தம் வடிதல், இல்ல காதுல இருந்து நீர் வடிதல், இத மாதிரி ஏதாவது சிம்டம்ஸோட வருவாங்க. அப்ப வந்து நம்ம அவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓட்டோஸ்கோபி, அதாவது காதுக்கு பயன்படுத்துற எண்டோஸ்கோபி மூலமா அவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா காது ஜவ்வுல துவாரம் இருக்கலாம். சோ இந்த துவாரம் இந்த ட்ரமாட்டிக் டிம்பானிக் மெம்பிரேன் பெர்ஃபரேஷன் யூஸ்வலா 4-6 weeks வந்து தானாவே இது வந்து ஹீல் ஆயிடும். ப்ராப்பரா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். யூஸ்வலா இயர் டிராப்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது. இந்த மாதிரி சமயத்துல இயருக்கு டிராப்ஸ் எதுவும் தேவையில்லை, தண்ணி படாம பாத்துக்கணும். இது இப்படி பண்ணினீங்க அப்படின்னா வார வாரம் நம்ம மருத்துவரை அணுகி அவங்களை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கன்னா ஒரு 6 வாரத்துக்குள்ள தானாவே வந்து இந்த கிழிந்து இருக்கிற ஜவ் வந்து ஹீல் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா சில சமயம் இந்த ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறப்ப என்ன ஆகும்னா இந்த காதுல நம்ம கேட்கறதுக்கு 3 முக்கிய எலும்புகள் இருக்கும். அந்த எலும்புகள் ஒண்ணுக்கொன்னு தொடர்புல இருக்கும். சோ சில சமயம் அந்த எலும்புகள் ஏதாவது ஒண்ணுக்கொன்னு டிஸ்கண்டினியூட்டி ஒரு நகர்ந்துட்டு அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து காது கேட்காம போயிடும். அப்போ வந்து அவங்களுக்கு ஆடியோமெட்ரி, பியூட்டோன் ஆடியோமெட்ரி மற்றும் இம்பிடன்ஸ் அப்படிங்கிற டெஸ்ட் நம்ம பண்ணோம்னா எலும்புகள் உண்மையிலேயே டிஸ்கண்டினியூ ஆயிருக்கா என்னங்கிறது அதுக்கான டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து அதற்கு தகுந்த அறுவை சிகிச்சைகளை நம்ம பண்ணி விடுபட்டிருக்கிற எலும்புகளை ஒண்ணு சேர்க்கறது இல்ல வேற ஏதாவது ப்ராசஸஸ் ஏதாவது நம்ம வச்சோம்னா பழைய மாதிரி காது கேட்கும் தன்மையை நம்ம பெறலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ட்ராமா ஏதாவது ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் அந்த உள் காதோட முக்கியமான எலும்பு டெம்போரல் போன் பிராக்சர் ஏற்படலாம். அதனால மூளையிலிருந்து வரக்கூடிய சிஎஸ்எஃப் ஓட்டோரியா அப்படிங்கிற சீரியஸான இன்ஃபெக்ஷன் வரலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் மூளையிலிருந்து நீர் கசிவு எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்ட்ரிஞ்சென்ட்டா ட்ரீட் பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னா என்ன ஆயிடும்னா இந்த வெளியில உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து உள் மூளைக்கு பரவி மூளை காய்ச்சல் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 7:30 8:00.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பார்வை இல்லாதவர், வாதாடுறதில் ரொம்ப கெட்டிக்காரர், தர்க்கத்தில் மேதை. அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார், சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, விண்மீன் அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குது அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னார், வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாராம். அவர் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்ந்து அறியிறேன், மோந்து பார்க்குறேன், முகர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் அப்படின்ருக்கார். அதுவும் முடியாதேன்னாங்களாம். பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார், சரி பரவாயில்ல, முரசு அடிக்கிறது மாதிரி அடித்து பார்க்கவாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை அடித்து பார்த்து அதோடய சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம். அதாவது ஒளியின் ஒலியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கார். எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல. சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க.

0: என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன். நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்தில் மேதையான அந்த பெரியவர். சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க, வெளிச்சம் இருக்குங்கிறத இவர் நம்பணும், இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால் தான் முடியும் அப்படின்னாராம் ஒருத்தர். சரி அவர்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. விவரத்தை சொன்னாங்க. புத்தர் சிரித்தாராம். எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ, அதாவது உண்மை, அப்படித்தான் அவரும் நினைக்கிறார். எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ப முடியும். ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது. அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி புள்ளா, உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, பார்வை கிடச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை இப்படித்தான், கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால் அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார். என்ன ஆச்சுன்னு விசாரித்தாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
3: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 இலக்கியம் பேசுவோம் புறநானூற்றில் பொன் மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. 20 நொடி.

வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நகர்வுலா. இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்த ஊரை நம்ம சுத்தி பார்க்க போறோம்? வழக்கம் போல இதுவும் சிறப்பான புகழ்பெற்ற ஊரு தான். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, ஊருக்கு போக போறீங்க. ஓகே, எல்லாரும் போகலாம் வாங்க. திருக்கனூருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சைக்கிளில் கூட போகலாம், புதுச்சேரி பக்கத்தில் இருக்கிறவங்க சில பேர் பஸ்ஸில் போகலாம், எதுவாக இருந்தாலும் ஏறி உட்காந்துட்டு கிளம்புங்க, போய் சுற்றி பார்க்கலாம். இந்த திருக்கனூர் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா, புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தில் இருக்கிற வில்லியனூர் வட்டம் மற்றும் மன்னாடிப்பட்டு கொம்பியன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஒரு முக்கியமான கிராமப்பகுதி இது. பெரும்பாலும் விவசாயத்தை இந்த கிராமம் அடிப்படையாக கொண்டிருக்கு. இங்குள்ள சந்தை அதாவது மார்க்கெட் சுற்றியுள்ள சுமார் 20 கிராம மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வழக்கமான விஷயம்தான், இதில் என்ன சிறப்பு இருக்குது, இந்த கிராமத்தில் என்ன அப்படி என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம்.

0: டெடி படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:40. நகரவுல நிகழ்ச்சியில திருக்கனூரை சுத்தி பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா, புதுச்சேரியிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. விவசாயம் செழித்துள்ள இந்த கிராமத்துல பாரம்பரிய உயர் விளைச்சல் தரும் நெல் ரகங்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இந்த பகுதியில் பணப்பயிரான கரும்பு சாகுபடிக்கு இந்த நிலங்கள்லாம் ஏற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இங்க உளுந்து, தட்டை பயிறு, துவரை போன்றவைகள் பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது. தரமான வாழைகளும் இங்க பயிர் செய்கிறாங்க. தானியங்கள் மற்றும் சிறுதானியங்களான மக்காச்சோளம், சோளம், கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் நிறைய பயிரிடுறாங்க. இத்துடன் மிளகாய், வெண்டை, தக்காளி, கத்திரி, சுரைக்காய், சாம்பல் பூஷணி போன்ற காய்கறிகளும் அதிக அளவில் சிறப்பான முறையில் சாகுபடி செய்கிறாங்க. இதெல்லாமே கிராமத்தில் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறீங்க. முக்கியமான ஒன்று இருக்குது, கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பயிர் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதலுக்கான விவசாய வேளாண் அலுவலகமும் இங்கே இருக்கான். ஒழுங்குமுறை விற்பனை கூடமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நிறைய தகவல் பாடலுக்கு பிறகு.
1: மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்சு மறவாண்டா.

0: பாக்ஸ் சமையல் கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம்
1: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு
0: லேட் நைட் பாலிஷ் போடு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு
1: டெய்லி லேட் கெட் அவுட்
0: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு
1: ஹோம் வர்க் எஸ்கேப்
0: டெய்லி இதே வேலையா போச்சு
1: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
0: பிம்பிலிக்கி பிலாபி

கேட்ட பாடல் திரைப்படத்திற்காக உத்ரா ஒன்னி கிருஷ்ணன் ஜிவி பிரகாஷ்குமார் பாடியது. நேரம் 7:46. வேலை வாய்ப்பு செய்திகள். டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு. ஒர்க் அசிஸ்டன்ட் 8, ட்ரேட்மேன் 7, கிளர்க் 4, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 3, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 3, அட்மின் அசிஸ்டன்ட் 3, செக்யூரிட்டி 3 உட்பட மொத்தம் 35 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமா, பிஇ, பிடெக். வயது வரம்பு 4/7/2026 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க tifr.res.in என்ற முகவரியை அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை ஆகும். நாளை கடைசி நாள், எனவே உடனே விண்ணப்பிக்கவும். அடுத்ததாக மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கு

அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. பொருளாதார உதவி இயக்குனர் 50, ஆப்ரேஷன் ஆஃபீஸர் 19, ஏர் சேஃப்டி ஆஃபீஸர் 15, உதவி சட்ட ஆலோசகர் 12, தனி செயலர் 12, உதவி பதிவாளர் 11, ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 9 உட்பட மொத்தம் 530 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்ஏ, பிஎல். வயது 18 முதல் 50 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு upsc.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகவும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:48. இந்த நிகழ்ச்சி நகருலா. நகருலால திருக்கனூரை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுட்டுருக்கோம். பயிர் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதலுக்கான விவசாய வேளாண் அலுவலகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒழுங்குமுறை விற்பனை கூடமும் இங்கே இருக்குது. மேலும் மண் பரிசோதனை மற்றும் பயிற்சி நிலையங்களும் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உர கட்டுப்பாட்டு அலுவலகமும் இந்த ஊரில் இருக்குது. இயற்கை எழோடு விவசாயத்திலும் சிறந்து விளங்கும் திருக்கனூர் அருகிலே சங்கராபரணி ஆறு, பம்பை ஆறு எல்லாமே செல்றதுனால ரொம்ப பச்சை பசேர்னு காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கிராமத்திற்கு மேலும் உதவியாக இருக்குது. மேலும் இங்கே ஒசூரி ஏரி, பாகூர் ஏரிகளும் இந்த ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கான். திருக்கனூர் இதன் தொன்மை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கண்ணூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர் தான் காலப்போக்கில் திருக்கனூராக ஆயிடுச்சு. திருக்கனூர் இந்திய அரசின் விசார் குறியீட்டை பெற்றிருக்கு. இது தாங்க இந்த ஊரோட முக்கியமான சிறப்பு. 2010 இந்த புவிசார் குறியீடை நம்ம இந்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஜிஐ டேக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 155, அதாவது 155. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். கூறும்

0: பண்ணியா?
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இந்த விளம்பரத்துக்கு முன்பாக நம்ம என்ன தெரிஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, புவிசார் குறியீடு எதற்காக இதற்கு கொடுக்கப்பட்டது திருக்கனூருக்கு அப்படின்னா, 2010 புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் காகித பொம்மைகளுக்காகத்தான் கொடுத்துருக்காங்க. சுமார் 120 முன்பு பிரெஞ்சு ஆட்சியின் போது இந்த கலை காகித பொம்மை தயாரிப்பு அறிமுகமானது இந்த ஊரில். உள்ளூர் கைவினை கலைஞர்களால் இந்த காலத்திலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தரமான காகித கூழுடன் சுண்ணாம்புக்கல், காப்பர் சல்ஃபேட், அதோட அரிசி மாவு, மைதா மாவு இதெல்லாம் சேர்த்து பசை தயாரித்து இதை கொண்டு பல வகையான பொம்மைகளை இங்கே தயாரிக்கிறாங்க. சரி, இதில் எவ்வாறு தயாரிக்கிறாங்க அப்படின்னா, சுத்தமான அல்லது நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா ஊற போட்டு காகித கூழ் தயாரிக்கிறாங்க. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

திருமாணிக்கம் படத்திற்காக திப்பு குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:55. நகர்வுலா நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. காகித கோர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, பழைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து துண்டு துண்டாக கிழித்து தண்ணீரில் ஒரு நாள் முழுவதும் இல்லை ரெண்டு நாள் கூட ஊற வைக்கிறாங்க. நன்றாக ஊறிய பிறகு அதை வந்து அரைக்கிறாங்க. இந்த கூழோட சுண்ணாம்பு சூள் சிறிது சேர்த்து மாவு போல் பிசைஞ்சு பிறகு பொம்மைகளாக செய்கிறாங்க. அதுக்கு மோல்டிங்னு ஒன்று இருக்கும், அதில் போட்டும் பண்ணுறாங்க, கைகாலும் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சூரிய ஒளியில் சில நாட்கள் உலர விடுறாங்க. அதற்கு பிறகு அதோடைய மேல் பரப்பை இப்போ வந்து வடிவமைச்சிட்டாங்க அப்படின்னா மேலே ஒரு மாதிரி குறக்கிறேன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக அதை நல்லா தேய்ச்சி பாலிஷ் மாதிரி கையாலேயோ இல்லை ஒரு கையால் மீன்ஸ் ஏதாவது ஒரு எமரி ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு காகிதங்கள், அதை வச்சு நல்லா தேய்ச்சி வழவழப்பாக ஆக்கி அதன் பிறகு அதில் இயற்கை வண்ணங்களை தான் பூசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள்லாம் விளையாடும் போது கூட பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை வண்ணங்களை அதில் பூசுகிறாங்க. இதை வந்து இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா பேப்பியே மேஷே அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த கைவினை பொருட்கள். இது இதனுடைய தரம், இதை செய்வது எளிது, இதனுடைய நேர்த்தி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதுக்காக தான் புவிசார் குறியீடை நமது இந்திய அரசு வழங்கி சிறப்பிச்சிருக்கு. நம்ம புதுவையிலேயே உள்ள இந்த ஊருக்கு திருக்கனூருக்கு ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு இந்த பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வரலாம் இல்லையா.

சிறுத்தை படத்திற்காக சைந்தவி பாடிய பாடலை கேட்டீர்கள். இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில் அருமையான ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம சுற்றி இருக்கிற ஊர்களெல்லாம் ஒரு முறை சென்று பார்க்கணும், வெளியூரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. சுற்றுலா போகிறதுனா நம்ம இருக்கிற அந்த நகருக்கு பக்கத்திலேயே நிறைய சிறப்பு பெற்ற ஊர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 8:02-8:30 தகவல் தளம், அதுலேயும் ஒரு சிறப்பான அருமையான தகவலை தெரிஞ்சுக்க போகிறீங்க, காத்திருங்கள். இது போன்ற சூப்பரான ஒரு ஊரை பற்றின செய்திகளோட அடுத்த நகர்வோல நிகழ்ச்சி சந்திக்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:02-8:30 தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை, ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகசுரேசை இடம்பெறும், குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

0: முக்கியமான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சியும் இணைந்து பயங்கரவாதம் மற்றும் வன்முறை தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் வெளிப்பாடுகளையும் கடுமையாக கண்டித்துள்ளனர். இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டின் கூட்டறிக்கையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 அன்று ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலையும் கடந்த ஆண்டு நவம்பர் 10 அன்று டெல்லியில் நடந்த பயங்கரவாத சம்பவத்தையும் இரு தலைவர்களும் வன்மையாக கண்டித்துள்ளனர். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் 5 வயது முதல் 18 வயது வரையுள்ள குழந்தைகளின் அசாதாரண சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருதுகளுக்கு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. மத்திய அரசின் அவார்ட்ஸ் இணையதளம் மூலம் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ள மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகருக்கான தேசிய பயிலரங்கில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான 16வது நிதி கமிஷன் பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. வெளிநாட்டினர் இந்தியாவிற்கு வந்து இறங்கும்போது விமான நிலையத்தில் வைத்தே தொடுகை மற்றும் காகிதமின்றி எபோலா வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்த மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மேம்படுத்திய ஏர் சுவிதா இணையதளத்தை செயல்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் ஸ்ரீ அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் மற்றும் பால்டால் ஆகிய இரு வழித்தடங்களில் இருந்து இன்று காலை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையின் போது சுமார் 3888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு இந்தியா முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இயற்கையாக உருவான பனி சிவலிங்கத்தை காண வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் நேற்று இரவு கலிபோர்னியாவில் நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் அணி 3-0 என்ற கோல்

0: கணக்கில் ஆஸ்திரியா அணியை வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு தகுதி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 8:02:10. தகவல் தளம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அதாவது தகவல் தான் உங்களுக்கெல்லாம். சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது July 1 முதல் July 7 வரை வன மகோத்சவ வாரம் கடைபிடிக்கிற இந்த நேரத்திலே July 3 நாள் சர்வதேச நெகிழிப்பை இல்லாத தினமாக அனுசரிப்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது இல்லையா? ஏனென்றால் மரம் செடிகள்லாம் செழிக்கணும் அப்படின்னா, காடுகள் வளங்கள்லாம் எந்த ஒரு கெட்டுப்போகலும் இல்லாமல் இயற்கையாக இருக்கணும், அப்படி வளமாக இருக்கணும் அப்படின்னா மண் வளமாக மாசற்றதாக இருப்பது முக்கியம். நெகிழி பயன்பாடு குறிப்பாக ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எடுத்துடுறோம், யூஸ் அனுத்துறோம். இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் இன்று ஒரு நாள் மட்டும் அது இல்லாமல் நம்ம இருப்போமே அப்படிங்கிறத முக்கியமாக நோக்கமாக வச்சுட்டு, ஏன்னா ஒரே ஒரு நாள் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எத்தனையோ நன்மைகள் நமக்கும் நம்மளுடைய மண்ணுக்கும் நம்ம பூமிக்கும் இந்த உலகத்துக்கே கூட கிடைக்கும் இல்லையா? அதனால் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் முயற்சி செஞ்சு சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினமாக இதை நம்ம கூட அனுசரித்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. வனவளத்திற்கு இயற்கை வளத்திற்கு மிகப்பெரிய தடைகளாக இருக்குது இந்த பிளாஸ்டிக்கு, அதுவும் ஒன் டைம் பிளாஸ்டிக்கு. எனவே வனவளம் காக்க பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலுமாக தடை செய்வது கொஞ்சம் கடினம் அப்படின்னா கூட மிகவும் அவசியமானது. அதை பற்றின தகவல்கள்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:36 நொடி. இந்த நிகழ்ச்சி தகவல் தளம். தகவல் தளத்தில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஜீரோ வெஸ்ட் யூரப் அமைப்பால் 2009 July 3 அன்று சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம் தொடங்கப்பட்டது. ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகளால் ஏற்படும் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகளை எடுத்துரைக்கிறது இந்த நாள். இந்த நெகிழிகள் சிதைவடைய சுமார் 1000 ஆண்டுகள் வரை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். இயற்கைக்கு மண்வளத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்த தொடங்கணும் அப்படின்னு நிறைய வற்புறுத்தியாச்சு. ஆனால் இப்போல்லாம் நிறைய விழிப்புணர்வு மக்களிடையே இருக்குது. இந்த பாடலில் கேட்டிங்கன்னா அதில் வந்து சூப்பராக உழவன் தொழிலை பற்றியும் சிறப்பை பற்றியும் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த உழவு தொழில் செழிக்கணும் அப்படின்னா நாமளும் நம்ம சந்ததிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நெகிழி பயன்பாட்டை நிச்சயமாக நம்ம குறைச்சி தாங்க ஆகணும். நிறைய இப்போல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸ்க்கு பதிலாக நிறையா சணலில் மற்ற வகையான வாழைநாரிலேருந்து அது மூங்கிலேருந்து எடுக்கிற நிறைய பொருட்கள்லாம் வந்திருக்கு. அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வெளியூருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா பஸ்லேயோ கார்லேயோ போயிட்டுருக்கும்போது அது எதுக்கு சுமை இந்த தண்ணி பாட்டிலை வேறு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே கடையில் கிடைக்கிற பிளாஸ்டிக்கில் இருக்கிற பாட்டிலை வாங்கி நம்ம தண்ணியெல்லாம் குடிக்கிறோம். அதே மாதிரி நிறையாவே அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறோம், சரி ஓகே ஒரு தூக்க முடியல அதெல்லாம் ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் வாங்குகிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், தண்ணீரை குடித்த உடனே அதை தூக்கி அதற்கான குப்பை தொட்டியில் போடணும். இது மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சு தண்ணீரை குடிக்கிறதே நிச்சயமாக தவறு. நம்ம ரத்தத்துலலாம் நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக் சேருது, உடல் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பட் வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது யூஸ் பண்ணும்போது குறைவாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி பயன்படுத்தப்பட்ட அந்த பாட்டிலெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடணும். மண்ணில் போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பயிர் வளர்ச்சிக்கு நிச்சயமாக பாதிப்பை கொடுக்கும். இதனால் காடுகளில் அப்படியே மலையில் அப்படியே ட்ரக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்படி அப்படியே தூக்கி போட்டுறாங்க. அதை மாதிரி பண்ணும்போது காட்டு வளத்தையும் பாதிக்கும். அதாவது மரம் தான் நட்டு நம்ம வந்து வன மகோத்சவ வாரத்தை கடைபிடிச்சிட்ருக்கோம். இந்த சமயத்தில் இதை கேட்கும்போதாவது இனிமேல் இதை மாதிரி செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வன மகோத்சவ வாரம் அப்படிங்கிறதுக்கே ஒரு அர்த்தமாக இருக்கும் இல்லையா.

அபய் ஜோத்புர்கர் ஹரிணி பாடிய பாடல் கடல் படத்திற்காக. நேரம் 8:13:35 தகவல் தளத்தில் அருமையான ஒரு தகவலை தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. கடல் இந்த படத்துலேருந்து பாடல் கேட்டீங்க இல்லையா, கடல் அப்படின்ன உடனே ஒரு ஞாபகம் வருதுங்க. ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிப்பைகள் மண் நீர் கடல் மாசுபாட்டில் பங்கேற்கின்றன. கடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலில் மற்றும் பல நீர்நிலைகளில் வீசப்படும் நெகிழியை அங்கே இருக்கிற உயிரினங்கள்லாம் உட்கொள்வதால் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான நீர் வாழ் உயிரினங்கள் இறக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் மற்றும் நீர் உயிரினங்கள் பிளாஸ்டிக் துகள்களை உண்வதன் மூலம் அதை உணவாக உட்கொள்ளும் மனிதனுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. ஏன் பறவைகள் வன விலங்குகள் கூட இந்த நெகிழியால் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இதனால் சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2009 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருள் வகையில் இந்த ஆண்டிற்கும் ஒரு கருப்பொருள் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். 8:30 தகவல் தளத்தில் நிறைய பயனுள்ள தகவல்லாம் இருக்கு, காத்திருங்க. 8:30 மீதி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆங்கிலத்தில் செய்திகளுக்கு முன்பாக நம்ம வந்து தகவல் தளத்தில் ஒரு சில தகவல்களெல்லாம் தெரிஞ்சிட்டிங்க. சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம் 2009 முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளோடு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த வகையில் 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வச்சுருந்தேன். எத்தனை பேருக்கு இந்த கருப்பொருள் தெரிஞ்சிருக்கு? தெரியாதவங்களுக்காக இப்போ சொல்லலாம். ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகளிலிருந்து விடுபடுதல், ஒரு நிலையான எதிர்காலத்தை நோக்கி அப்படிங்கிறது தான் 2026 ஆண்டிற்கான இந்த நாளுடைய கருப்பொருள். அதாவது சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினத்துடைய 2026 ஆண்டின் கருப்பொருள் இது. ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகளிலிருந்து விடுபடுதல், ஒரு நிலையான எதிர்காலத்தை நோக்கி. அதுலேருந்தே உங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பள்ளிகள், கல்லூரிகள், பொதுமக்களிடையே இந்த நெகிழியால் ஏற்படும், நெகிழினா பிளாஸ்டிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து கருத்தரங்கங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்யணும். மரங்களின் முக்கியத்துவம், மரம் நடுதலின் நன்மைகள், இயற்கை வளங்களை பாதுகாக்க, அதுவும் நெகிழிகளை முக்கியமாக ஒன் டைம் யூஸ், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் என்னென்ன தீமைகள் இருக்குது இதெல்லாம் எடுத்துரைக்கணும் இன்ற நாளில் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான, இந்த நாளுடைய முக்கியமான குறிக்கோள். மேலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

அபி ஜோத்புட்கர் ஹரிணி பாடியது வனமகன் படத்திற்காக. நேரம் 8:37 பத்து நொடி. இந்த நிகழ்ச்சி தகவல் தளம். இதில் அருமையான ஒரு தகவல் தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. மரங்களின் முக்கியத்துவம், மரம் நடுதல் நன்மைகள், இயற்கை வளங்களை பாதுகாக்க நெகிழிகளை

அதிலும் ஒன் டைம் யூஸ் எரிகளை நம்ம அதன் தீமைகளை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி விளக்கியும் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் இந்த நாளில் ஏற்பாடு செஞ்சுருக்கு. இதற்காக இயக்கங்கள், பிரச்சாரங்கள், நடைப்பயணம், அதாவது வாக்கத்தான் செய்வதற்கு அரசு சாரா நிறுவனங்கள் உள்ளூர் குழுக்களுக்கும் அறிவுறுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, பொதுமக்கள் இதற்காக என்ன செய்யணும்? அதாவது நாம் பொருட்கள் வாங்க செல்லும் பொழுது துணிப்பை அல்லது சணல் பை, காகிதப்பைகளை நம்ம எடுத்துகிட்டு போகணும். இல்லை கை வீசிட்டு போயிட்டு கடையில் போய் காய்கறியோ ஏதோ வாங்கும்போது நீங்கள் கவரில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேர் இல்லை அப்படின்றாங்க. இல்லைன்னா சின்ன பையன் வச்சுட்டு 4 ரூபா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்கு தான் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையே இருக்காது. அதே சமயத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த பையில வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அப்படியே ரோட்டில் வரும்போதே அதை பிஸ்கெட் வாங்கிட்டு வராங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அதோடைய கவர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுற வேண்டியது. மாடுகள்லாம் சாப்பிட்றத நம்ம நிறையா பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு இந்த பாடல் கேட்டோம் இல்லையா, அந்த பாடல் பச்சை உடுத்திய காடு, இந்த பச்சை பசேல் அப்படின்னு நமக்கு வந்து காட்டு வளம், நாட்டு வளம்லாம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த நெகிழியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், பண்ணியே ஆகணும். அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், பொருட்கள் வாங்கும்போது துணிப்பை சணல் பையை எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் பூங்காக்கள், சாலை ஓரங்களில் மரக்கன்றுகளை நாமே நடணும். எப்படி அப்படின்னா, ஒரு வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லேயோ யார் வீட்லேயோ மரத்தை வெட்டுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்களே போய் சாலை ஓரத்துலேயோ பூங்காக்களையோ ஒரு மரத்தை வாங்கி நட்டுட்டு வந்துடணும். ஒரு மரத்தை வெட்டினா ஒரு மரத்தை நடணும். பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட நம்ம அறிவுறுத்தலாம், இதை மாதிரி வெட்டுறீங்களே எத்தனை உனக்கு இயற்கைக்கு வந்து இது பாதிப்பு ஏற்படுத்துது, போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பள்ளி கல்லூரிகள் இதற்காக சுவரட்டி போட்டிகள் அதெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விழிப்புணர்வு பேரணிகள், கலை கண்காட்சிகள், அந்த கலை கண்காட்சிகளில் கூட மர சாமான்கள், பனை ஓலை பொருட்கள், பாக்குமட்டை பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம காட்சிப்படுத்தினோம் அப்படின்னா மக்கள் அதில் வாங்குவாங்க. நிறைய பேர் இப்போ வந்து இறங்கியிருக்காங்க இந்த மாதிரியான கைவினை பொருட்கள்லாம் செய்யறதுக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். மண்ணால் ஆன பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்தணும். இது மாதிரிலாம் செய்யும்போது மண் வளத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கலாம்.

தகவல் தளத்தில் சர்வதேச நெகிழிப்பை இல்லாத தினம் அதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. நேரம் 8:40.

0: கோபடத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாம்பே ஜெயஸ்ரீ பாடியதை கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகசுரிசை இடம்பெறும். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம் புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு எங்கே அவள் நாடகம், எழுத்தாக்கம் ஜே ராஜரத்தினம் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுரைத்தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு முகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர்வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னேஞ்சல். 3:10 பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு இதே அலைவரிசையில் தொடரும்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மான் என்கிற தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தகவல் தளத்தில் அருமையான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நெகிழிகளுக்கு பதிலாக மரப்பொருட்களை பயன்படுத்துவதால் மரங்களை வெட்டுற சூழ்நிலை வரும் அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பாங்க. என்னடா அது, மரம் நடுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் மரப்பொருளை வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக மரங்களை வெட்டுவது கிடையாது. வெளிநாட்டிலிருந்து இந்த மரப்பொருட்களை தயாரிக்கிறதுக்குன்னே வெளிநாட்டில் நிறைய மரங்கள்லாம் வளர்க்குறாங்க. அங்கிருந்து நம்ம இந்தியாவில் வந்து இறக்குமதி செய்கிறாங்க. அந்த மாதிரி மரங்களை இறக்குமதி செஞ்சு அதில் பொருட்களெல்லாம் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. அதனால் நம்ம பயமே இல்லாமல் மரப்பொருட்களை வாங்கலாம். அப்புறம் சணல், சணல் வந்து சணலில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாமே இப்போ வந்துருச்சு, மூங்கிலில் வந்துச்சு, வாழைத்தாரில் வந்துச்சு, இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்தாச்சு. இப்போ பிளாஸ்டிக்ஸ், அதாவது துணிகளில் பிளாஸ்டிக் இழைகள், அதாவது ரேயான் இழைகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பயன்படுத்துறதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு தாவரங்கள்லேருந்தே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழை மரம்லாம் இதுக்காக நட்டு அதை விட போகிறது கிடையாது. வாழை மரம் அது தார் போட்ட உடனே அது வந்து வேஸ்ட்டாக தான் ஆக போகுது. அந்த வாழைப்பட்டையை எடுத்து அதிலிருந்து நார்கள்லாம் எடுத்து தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் நம்ம மாற்று வழிகளை யோசிக்கலாம். பிளாஸ்டிக் தான் அப்படின்னு இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக அவாய்ட் பண்ணால் முடியாத நிறையா பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுப்பொருள் தயாரிக்க வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பேனாலாம் பார்த்திங்கன்னா அதில் கூட நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். முக்கியமாக ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ், அதாவது ஒரே முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை ஏன் வந்து நான் சொல்கிறேன், தூக்கி தான் நம்ம போடுறோம், அதை வந்து வச்சு பாதுகாக்கவும் முடியாது, அது மக்கவும் மக்காது. தூக்கி தான் போடும்போது மண்ணுக்கு, நீரில் விழுந்தால் நீருக்கு, காற்றில் அது பரவும் போது பறக்கும்போது காற்றுக்கு கூட மாசுபாடு ஏற்படுகிறது. இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

விஷால் ஜெட்லானி. சுனிதா சாரதி பாடியது ரோமியோ ஜூலியட் படத்திற்காக. நேரமிட்டு மணி 5:26. 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நேரடி நிகழ்ச்சியில் காய பராமரிப்பு மற்றும் காயமாறுதல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி பொது அறுவை சிகிச்சை துறை மருத்துவர் ஜே சரத்குமார் அவர்கள். மாலை 4:00 முதல் 4:30 வரை கட் கேமரா ரோலிங் நேரடி தொலைபேசி வழி காமெடி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் 4:00 முதல் 4:30 வரை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராம் தங்கநகை மாளிகை. தொடர்ந்து 4:30 முதல் 5:00 வரை கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ இடம்பெறும். மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும் பிறகு 7:02 முதல் 7:15 வரையிலும் பிறகு 7:25 முதல் 8:00 வரையிலும்

மனம் விரும்புதே நேரடி தொலைபேசி வழி நேர் விருப்பம் இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னேஞ்சல். 9:15 செய்தி சூழல் சென்னேஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்திதே வானம். இவையாவும் 102.8 FM ரெயின்போவில் இன்று. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் வன மகோத்சவ வாரத்தை கடைபிடிக்கிற இந்த நேரத்தில் சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம் பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கேட்டதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது நீங்கள் அதை வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு பயனாக இருக்கும். வனம் வளம் பெற இத்தகைய நடவடிக்கைகள், அதாவது நெகிழிப்பையெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாடு காடு எல்லாமே வளமாகும். நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நல்லதாக அது இருக்கும். எனவே இத்தகைய நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடணும். வன மகோத்சவ வாரம் கடைபிடிக்கிற இந்த நாட்களில் இன்று நெகிழி பொருட்களுக்கு இன்றைக்கி ஒரு நாளாவது குட் பை சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். பவன் உத்த நா ஹிருதயமுன என்ற தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். மோகனம் ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரிவேற தி கெவரைய ராமா என்ற பட்டணம் சுப்பிரமணியர் கீர்த்தனை லதாங்கி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் இப்பொழுது 9:22. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். இனி ஓடோடி வந்தேன் கண்ணா என்ற அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம் ஆதி தாளம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான 2 நாள் அறிமுக பயிற்சி முகாமினை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கொல்கத்தாவில் தொடக்கி வைக்கிறார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகளின் பல்வேறு அம்சங்களான குழு அமைப்புகள், நிதிசார் கண்காணிப்பு, நாடாளுமன்ற சலுகைகள் மற்றும் சட்டமன்றங்களில் அறிமுகப்படுத்தப்படும் டிஜிட்டல் முயற்சிகள் குறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துவதே இந்த முகாமின் நோக்கமாகும். மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா அசைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டு செல்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயதுல்லா கமேனி உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தென்னிந்தியாவிலே முதன்முறையாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் விபத்தினால் ஏற்பட்ட பிரேக்கியல் பிளக்சஸ் நரம்பு பாதிப்பிற்கு ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியுடன் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 29ஆம் தேதி அன்று விபத்தினால் தோள்பட்டை நரம்பு தொகுப்பில் பலத்த காயமடைந்த இருவருக்கு இந்த அதிநவீன சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டிய மருத்துவ குழுவினரை ஜிப்மர் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் வீர் சிங் நேகி பாராட்டியுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இலங்கை அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. இதன்படி முதலாவது டெஸ்ட் போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதியிலும் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. வழக்கம் போல தான், நேற்றுக்கு பாடல் இடம்பெற்றவர்களுக்கு இன்று இருக்காது. அப்படி புதிய நேர்களுக்கு வழிவிட்ட பிறகு உங்களுடைய பாடல் இடம்பெறலாம். காத்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஆண்டனி ராஜ் சென்னையிலிருந்து இவர்கள் விரும்பி கேட்டிருந்த பாடல் மௌனரகம் படத்திலிருந்து இன்னைக்கு முதலாக தான் வருது.

நேரம் 10:08 இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் உணூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர், பூக்களை பறிக்காதீர்கள் படத்தில் இருந்து மானே தேனே பாடல் வழங்கும்படி கேட்டிருக்காங்க. அன்பான காலை வணக்கம்.

நேரம் 10:13 கேட்டாலே இனிக்கும் ஊனொலொழி. உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் நாடோடி பாட்டுக்காரன் படத்திலிருந்து வனமெல்லாம் செண்பகப்பூ. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும்.

நேரம் 10:17 48 கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கொழுமங் கொண்டான் ராமகிருஷ்ணன். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சட்டம் படத்திலிருந்து.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் நூல் வழி உங்கள் விருப்பம். நேரம் 10:24:34 நொடி. அடுத்து ஒரு நேயர் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்கள புதிய நேயர்னு சொல்றதா, ரொம்ப காலத்துக்கு பிறகு வர நேயர்னு சொல்றதா அப்படின்னு புரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவங்க வந்திருக்காங்க, அதே நேயர் இன்னைக்கு பாடல் கேட்டிருக்காங்க. வணக்கம், சிவாஜி படத்திலிருந்து சகானா சாரல் தூதோ பாடல் எனக்கு வேணும், சனா மற்றும் வசுந்தராவிற்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ. பாடலை விரும்பி கேட்ட நேயர் ராஜஸ்ரீ சாரதி.

நேரம் 10:30:25. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் குணல் வழி உங்கள் விருப்பம். புதிய நேயரா இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல. கவிஞர் கீதமதி அப்படிங்கிற ஒரு நேயர் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கீதமதி நடு ஆனைமங்கலம் கிராமத்தில் இருந்து நிகழ்ச்சியில் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை தாங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் பிடித்த பாடல் கரகாட்டக்காரன் படத்தில் இருந்து இதோ.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, கண் ஸ்ரீராமலு செம்பனார் கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. எனக்காக காத்திரு படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம் நாமும்.

நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. மீண்டும் தொலைபேசி எண் 044-249-8645-8. மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்ய இவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் 10:41:04. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மதுரை படத்திலிருந்து சந்தைக்கு வந்த கிளிப்பாட்டு கேட்டிருக்காங்க, நாமும் கேட்கலாம்.

10:47 நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம். நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாவட்டம் புதூரிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. எங்கள் தங்கம் படத்திலிருந்து தங்கப்பதக்கத்தின் மேலே என்கிற பாடல்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு எங்கே அவள் நாடகம், எழுத்தாக்கம் ஜே ராஜரத்தினம் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள், பூவைய சாறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர், காலை வணக்கம். அழகிய தமிழன் படத்திலிருந்து முன்னாள் முன்னாள் வாடா பாடலை தரும்படி கேட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம், நாராயணன்.

நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலித்த அந்த பாடல் அனைவருக்காகவும் பொன்னியமேடு வண்ணை கணேசன், கடலூர் துறைமுகம் பி.எஸ். சுரேஷ், சரவணன் அழகுமணி,

தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், முகேஷ் காஷ்யப், வேட்டவலம்குரம் மற்றும் அனைவருக்கும் விடுபட்ட நேயர்கள் மன்னிக்கவும், அனைவருக்காகவும் இந்த பாடலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.

0: 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆண்டுதோறும் நடைபெறும் ஸ்ரீ அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் இன்று தொடங்கியது. அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். யாத்ரீகர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த யாத்திரையானது நாட்டின் ஆன்மீக மரபிலும் கலாச்சார ஒற்றுமையிலும் என்றும் அழியாத அத்தியாயம் என்று தெரிவித்துள்ளார். மேலும், இந்த புனித பயணத்தின் போது பக்தர்கள் தூய்மையை பேணுதல், பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுதல், உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வை பங்களிப்பதன் மூலம் தேசமே முதன்மை என்ற உணர்வை முன்னெடுத்து செல்வது உள்ளிட்ட 5 தீர்மானங்களை ஏற்குமாறு பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். பூகம்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்டர் திட்டத்தின் கீழ் இந்தியா தனது மனிதாபிமான உதவிகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அங்கு நடைபெற்று வரும் மருத்துவ நிவாரண பணிகள் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்திய ராணுவத்தின் நடமாடும் மருத்துவமனை ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சேவைகளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசியா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: எட்டு தொகை நூல்களுள் புறநானூறு வரலாற்று சிறப்புடையது. அறம், பொருள், வீடு ஆகிய மூன்றையும் பற்றிய பாடல்களை கொண்டது.

0: முதலியவற்றின் பெயர்களை இந்நூலில் காணலாம். தெய்வங்களின் பெயர்கள், கோவில்களின் பெயர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் இவற்றின் பெயர்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. சங்ககால தமிழருடைய உழவு, கைத்தொழில், வாணிகம், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றையும் இந்நூல் கூறுகின்றது. இது மட்டுமல்லாமல் தனி மனிதனுக்கான பல பொன்மொழிகள் புறநானூற்றில் உள்ளன. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்துள்ளார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். முனைவர் இரா அனுராதா அவர்கள் 33 ஆண்டுகள் கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு, தேசிய, மாநில கருத்தரங்கங்களில் பங்கெடுத்துள்ளார். சங்க இலக்கியத்தில் அறக்கருத்துகள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். இது தவிர மொழிபெயர்ப்பு, நூல் தொகுப்பு என்று பல தளங்களில் இயங்குபவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: இன்று நாம் புறநானூற்றில் பொன்மொழிகள் அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலான் இருக்கோம்.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: முதல்ல புறநானூறு என்ற நூலோட அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சங்க சமுதாயம் போர் வீரத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுப்பதாய் இருந்திருந்தால், அதனை மட்டுமே போற்றுவதாக இருந்திருந்தால், அது ஒரு போர் வெறி சமுதாயமாக காட்சியளித்திருக்கும். ஆனால் பண்டைய தமிழ் சமுதாயம் அவ்வாறு திகழவில்லை. மனித சமுதாயம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல நல்ல அறங்களை அது வலியுறுத்தியதுடன், மரம் இழுக்கா மான வீரத்திற்கும் முக்கிய இடத்தை கொடுத்துள்ளது. அதனால்தான் அச்சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் பலராலும் போற்றப்படுகின்ற ஒரு நல்ல சமுதாயமாக விளங்குகிறது. போரையும் காதலையும் இரண்டு கண்களாக கொண்டு வாழ்ந்த தமிழ் மக்கள் பெரும் பண்பாட்டு மதிப்புகளை உள்ளடக்கமாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை. அஃது எல்லா பொருட்களையும் தமக்கே பயன்படுத்துவது. பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம். அஃது எல்லா பொருள்களையும் தமக்கும் பிறருக்கும் பயன்படுத்துவது என்று எடுத்துக்கொள்ளலாம். உள்ளத்தின் செம்மை பண்பாகும். உள்ளத்துக்கு புறம்பான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றின் செம்மை நாகரீகம் என்று சொல்லலாம். ஆகவே இவற்றை அகநாகரீகம், புறநாகரீகம் என கொள்ளின் பொருந்தும் என்று சொல்வார் பாவாணர். இழந்து போன இரு பாடல்கள் 267, 268 வாழ்த்து பாடல் தவிர 397 பாடல்களை உள்ளடக்கியது. இவற்றுள் 138 பாடல்கள் 3 பேரரசுகளை சார்ந்தும், 43 மன்னர்களையும், 141 பாடல்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் ஆண்டு வந்த 48 கூர்நில மன்னர்களையும், 11 பாடல்கள் பெயர் தெரியாத சில வீரர்களையும் சிறப்பிக்க கூடியதாக அமைந்துள்ளது. புறநானூறு மொத்தம் 155 புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு நூல் என்று சொல்லலாம். இதில் 15 பேர் பெண்பார் புலவர்கள் ஆவார். 65 துறைகளுடன் 11 திணைகளில் 392 பாடல்கள் அமைந்துள்ளன. 5 பாடல்கள் திணை அறியாத பாடல்களாகவும் உள்ளது. உழிணி திணையை தவிர்த்து வெற்றி திணையில் 5 பாடல்களும், கரந்தையில் 12, நொச்சியில் 6, வஞ்சியில் 11, தும்பையில் 27, வாகையில் 80, காஞ்சியில் 31, பாடான் திணையில் 139 பாடல்களும், பொதுவியல் திணையில் 73, கைக்கலை திணையில் 3 பாடல்களும், பெருந்திணையில் 5 பாடல்களும் கொண்டு திணை தெரியாத 5 பாடல்களுடன் 397 பாடல்கள் புறநானூறு என்று கட்டமைத்துள்ளனர். உழிஞை திணை 28 துறைகளை உடையது என்று புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடும். ஆயின் புறநானூற்று பாடல்களில் ஒன்றில் கூட உழிஞை திணை இடம்பெறவில்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. 76, 77 பாடல்களில் உழிஞைப்பவர் என்ற சொல்லாட்சியை மட்டுமே நாம் காண முடிகிறது. இலக்கியங்களின் விரிவாக்கம் மனிதனுடைய வாழ்வில் இரண்டர கலக்க வேண்டும் என்பதே இலக்கியத்தின் நோக்கமாக அமைய முடியும். இலக்கியங்கள் சிறந்த அறிவுரைகளை கொண்டனவாக மட்டும் இருந்தால் போதாது, அவை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடியனவாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அந்த கொள்கைகளால் ஏதும் பயன் விளையாது. கொள்கை என்பது அதனை விரும்புகிறவர்கள், பின்பற்றுபவர்கள் கடைபிடிக்க கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இலக்கியத்தின் நோக்கம் என்பது சங்க இலக்கியத்தில் புறநானூற்றின் வழி வெளிப்பட்டு உள்ளது என்று சொல்லலாம்.
0: புறநானூறு நூல் அமைப்பு பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு நூல் அறம் பற்றி பேசுது. இதுல அறம் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விலங்குகளுக்கும் சில அறங்கள் இருக்கு, மனிதனுக்கும் அதற்கு மேலான பல அறங்கள் இருக்கு. அறம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானா, இல்ல மனிதனுக்கு மனிதன் வேறுபடுமா? இதை பத்தி புறநானூறு என்ன சொல்லுது?
1: அறம் என்பது ஒரு பொதுவான, ஒரு பரந்துபட்ட சொல்.

0: காலகட்டத்திற்கு ஏற்ப பொருளை விரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரந்து விரிந்த சொல் என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அறமாக இருக்கக்கூடியது, விழுமியமாக இருக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 ஆண்டுகளில் அதில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த சொல் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக பார்க்க போனோம் என்றால், ஒரு சிறு சான்று, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் சங்க இலக்கியங்களில் எல்லாம் கள் குடிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அதே திருக்குறள் காலத்தில் கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் வருகின்றது. இங்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று பிறிதொரு காலத்தில் மறுக்கப்படுவதாகவும் இருப்பதை சொல்லலாம். அப்போ சங்க இலக்கியத்துல குறிப்பாக புறநானூற்றில் விழுமியம் அறம் அப்படின்னு சொன்னா, சமூகத்தினுடைய கட்டுப்பாடற்ற மனித வாழ்வில் மனிதனை சீரமைப்பதற்கான, ஒழுங்கமைப்பதற்கான கருத்தியல் வழியிலான சில வரன்முறைகளில் அச்சமூகமே வரையெடுத்து இறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. இந்நெறிமுறைகள் மனித வாழ்வின் நீரோட்டத்தை தடைபடுத்தாமல் ஓர் ஒழுங்கு அமைப்பாக சீர்படுத்த முனைகின்றது. இச்சமுதாய சூழலில் வாழ்தலை சீர்மைப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற மனித உயர் பண்பு நெறிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது இயல்பாகவே நிகழ்கின்றது. இந்நிலையில் இயல்பான நடவடிக்கைகளையும் கரடுமுரடான வாழ்க்கையில் மனிதனை மனிதனும் மனிதன் மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல போற்றுவதற்கு உந்துதலாக அமைகின்ற உயர் பண்புகளை விழுமியம் என்று அடையாளப்படுத்தலாம். விழுமிய அப்படிங்கிற சொல்லுக்கு சிறந்த, உசித, மேன்மையான, அரிய, சீரிய என்ற பல பொருளை கழகத் தமிழகராதி குறிப்பிடுகின்றது. இதன்படி பார்த்தோம்னா, மேன்மையான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய சிறந்த வாழ்க்கை கூறுகள் உயர் பண்புகளாக பிரதிபலிக்கின்றன. இந்த பண்பு நெறிகள் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், அரசியல் என்ற பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை பெற்று முழுமை அடைகின்றன அப்படின்னு சொல்லலாம்.
1: தனி மனித அறம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க. ஒழுக்கம், ஒழுக்கமும் அறமும் ஒன்றா, இல்ல ஒழுக்கம்ன்றது என்ன அப்படின்றது புறநானூறு என்ன சொல்லுது?
0: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒருவரின் ஒழுக்க பண்பு அவனுக்கு மேன்மையையும் சிறப்பையும் தருவதால் ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் வாழ்நெறி கொள்கையாகும். இந்த ஒழுக்கம் தனி மனித வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வு இன்னும் மேம்பாடு அடையும். ஒரு ஆடவனின் உழைப்பும் முயற்சியும் சமூகத்தில் முக்கிய இடம் பெறுகின்றது. குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும் ஆடவனின் உயரிய சிந்தனையால் வழிநடத்தப்படுவதால் சமூகத்தில் ஆடவனின் ஒழுக்கம் போற்றப்பட்டது. ஆடவர்கள் நல்லவர்களாகவும், ஒழுக்க உணர்வு உடையவர்களாகவும், ஒழுக்க வாழ்வை கடைபிடிப்பவர்களாகவும் உள்ள நாடே வளம் கொழிக்க கூடியதாகவும் உயர்த்தி பேசக்கூடியதாகவும் அமையும். இந்த ஒழுக்க நிலையின் மேன்மையை புறநானூற்றில் ஔவையார் சொல்வார், நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று குறிப்பிடுகின்றார். நாடாக இருந்தாலும், காடாக இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பள்ளமாக இருந்தாலும், அங்கு வழிநடத்தி செல்லும் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஔவை. உயர்ந்த பண்பையும் ஒழுக்க நெறிகளையும் கொண்ட ஆடவனின் ஆளுமை திறன் பண்படாத சமூகமாக இருந்தாலும் பக்குவப்பட்ட சமூகமாக மாற்ற முடியும் என்பது அதனுடைய உட்கருத்தாகும். இங்கு ஆடவனுக்குரிய தனி மனித விழுமியங்கள், ஒழுக்கம் சமூகம் சார்ந்தவையாக சமூகத்தின் மேன்மைக்காக கையாளப்படுகின்றன என்று சொல்லலாம். சிறந்த பண்பு நெறிகளே மனிதர்களை நல்லவர்களாகவும் சமூக பொறுப்பாளர்களாகவும் அடையாளப்படுத்துகின்றது. மன்னர்களின் அரசாட்சியில் தவறு நேர்கின்ற போதும், தவறு ஏற்படக்கூடாது என எதிர்நோக்கும் போதும் சில ஒழுக்க பண்பு மன்னருக்கும் அறிவுறுத்தி வழிகாட்டப்பட்டன. அவர்களிடம் மனித மாண்புகளை உணர்த்தி உயர் பண்பு நெறிகளை மேம்படுத்தி அறிவுரை கூறுவது இயல்பாகவே இருந்தது. இந்த அற ஒழுக்கங்களை அரசனை செம்மையான வழியிலும் செங்கோன்மை தவறாமலும் கொண்டு சென்றது. மிகை உணவு கொள்ளாது, குறைந்த சினம் கொள்ளுதல், குறைவாக சொல்லி மிகுதியாக கேட்டல், கருணை உள்ளத்தோடு கொடை அளித்தல், தாளிப்போடு கூடிய துவையலை உணவை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்தல், எல்லோரோடும் பணிவு கொள்ளுதல் என இச்செயல்களே மன்னனினுடைய ஒழுக்க பண்புகளாக நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் குறை ஏற்படுமாற்றின் அவற்றை நெறிப்படுத்துவதில் புலவர்கள் முனைப்பாக இருந்தனர். அன்னோர் செல்வமும் மண்ணின் இல்லாது இன்னும் அற்று அதன் பண்பே, அதனால் நிச்சமும் ஒழுக்கமும் முட்டிலை பரிசில் நச்சவர்கையின் நிரப்பல் ஓ

0: பகுமதி என்று கூறுகின்றார் ஒரு புலவர். மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்றார் வருணன் என்று சொல்லக்கூடிய புலவர். தந்து மாறன் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு சொல்றார், இந்த பண்பு நெறிகளை அறியாதவர்களின் செல்வம் நிலையாமையால் செல்வதோடு பொருளற்றதாகி போகும். அதனால் ஒழுக்க நிலை தவறாது உன்னிடம் பரிசு வேண்டி வருபவருக்கு குறைவில்லாது பரிசு பொருள் கொடுத்து காக்க வேண்டும் என்று மன்னனுக்கும் ஒழுக்கத்தை நெறிப்படுத்தும் பண்பினால் சமூகம் பெரும் பயனை பெறுகின்றது என்று சொல்லலாம். மன்னராட்சியில் மன்னனே மக்களின் உச்சம் என்பதனால் மன்னனின் ஒழுக்க நிலையும் சமுதாயத்திற்கு பயனாக சென்றடைகின்றது. எனவே தனி மனிதன் என்று பார்க்கும் பொழுது சாதாரண குடிமகனும் ஒன்றுதான், அரசனும் ஒன்றுதான் என்பதை நம்முடைய புறநானூறு சொல்வதாக இருக்கலாம்.
1: தனி மனித அறம் ஒழுக்கம் பத்தியெல்லாம் புறநானூறு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அறம் தவிர புறநானூறு அரசியலும் பேசுகிறது. அரசியல் அப்படி அப்படின்னா அரசன்தான், அந்த காலத்தில் அரசன்தான் வந்து அரசின் அச்சாணி போல் இருப்பதால் ஒரு அரசன் நீதி வழங்கும் பொழுது எந்த பக்கமும் சாராமல் நடுநிலையாக வந்து நீதி வழங்கணும். அதை நாம் வந்து ஒரு வார்த்தையால் குறிப்பிடும், அது செங்கோன்மை. இந்த செங்கோன்மை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது?
0: செங்கோன்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நற்பண்புடையவன் தீய பண்புடையவன் என்னும் கருதுகோள்கள் சூழ்நிலையால் உருவாக்கப்படுபவை. தற்காலிக தரநிலைகளை கண்டு மதிப்பிடும் மனப்போக்கு மன்னரிடம் இருந்தால் அவற்றை நீக்கி அறத்தின் வழியாக அவன் நடுநிலைமையோடு நீதி கூறுவதே மன்னர்களின் செங்கோன்மையாக கருதப்பட்டது. நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதனால் நமர் என கோல் கோடாது பிறர் என குணம் கொல்லாது என்று புறநானூறு குறிப்பிடுகின்றது. வலிமையான நான்கு படைகள் கொண்டு இருந்தாலும் அறநெறி வழியாக செயல்படுதலே நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்று மருதன் இளநாகனார் சொல்வதாக இந்த ஒரு பாடல் இருக்கும். அதே போல் இன்னொரு பாடலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசனானவன் முறையறிந்து வரிவாங்க வேண்டும், மக்களை கசக்கி பிழிந்து வரிவாங்குதல் தவறு என்பதையும் உணர்த்தக்கூடியதாக காய்நெல் அறுத்து கவளம் கொளினே என்று ஒரு பாடல் வரும். அதில் பல்வேறு ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் விளைநிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிரை அந்த தானியத்தை யானைக்கு உணவாக சமைத்து கொடுத்தால் பல நாட்கள் கொடுக்கலாம். அதே உணவாக சமைத்து கொடுக்காமல் யானையையே அந்த விளைநிலத்திற்குள் அனுப்பிவிட்டால் அது வாயில் செல்வதை விட காலில் மிதிப்பட்டு வீணாவதுதான் அதிகமாகும் என்று சொல்லி மக்களுக்காகத்தான் மன்னனே தவிர மன்னனுக்காக மக்கள் இல்லை, மக்களினுடைய நலன் மட்டும்தான் அரசன் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதையும் அரசனை நம்பி வாழ்ந்த புலவர்கள் ஆணித்தரமாக அரசனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல்களையும் மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனால் மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, அதை கேட்டு அரசன் நடந்தான் என்றும் சொல்லலாம். இதே போல் இன்னொரு அரசன் கேட்பான் புலவரிடம், என்னுடைய புகழானது இன்னும் பல ஆண்டு காலம் நீடித்து நிற்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீர்வளத்தை பெருக்கு என்று சொல்கிறார். அப்போ நீரினுடைய அவசியத்தை புறநானூறு காலம் தொட்டு நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாடல்களையெல்லாம் நாம் இன்னும் சற்று ஆழமாக அசோகர் மரங்களை நட்டார், குளம் வெட்டினார், குளம் வெட்டினார் என்று பார்த்தோமே ஒழிய அதற்கான காரண காரியங்களை போதிக்காததனாலோ என்னவோ தெரியவில்லை, இன்று நாம் நீரை நோக்கி அடுத்த போரே நீருக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நீர்வளத்தையும் உணவையும் ஒழுக்கத்தோடு கொண்டு வந்து தனி மனிதன் சமுதாயம் அரசன் என்று ஒவ்வொருவரோடும் பின்னி புனைந்து அந்த சமுதாய மேம்பாட்டிற்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம்.
1: செங்கோன்மை குறித்து அருமையா சொன்னீங்க. அடுத்து மனிதன் தவறு செய்வதில் எந்த விதமான மாறுதலும் இருக்க முடியாது. மனிதன் தவறை செய்துவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்பதுதான் மனிதனுடைய மாண்பு. நம்ம கூட சொல்லுவோம், மன்னிக்கிற மனுஷன் மன்னிக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லாடல்கள் வச்சிருக்கோம். அத்தகைய சூழ்நிலையில மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூற்றில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு?
0: மனித பண்புகளில் குறிப்பிடத்தக்கது மன்னிக்கும் பண்பு. பிறருடன் கலந்து பிறரின் துன்பங்களை தன்னுடையவை போல் பாவித்து துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் நேசப்பண்பு. முதலில் தன்னை நேசித்தல், தன்னை போன்ற இன்னொருவனை நேசித்தல், நம்மை போல உள்ள உயிரினங்களை நேசித்தல் என்ற நிலை வளர்ந்து நேசிப்பு விரிவடையும். தவறு நேர்கின்ற போது அதனை சரி செய்ய முயற்சிப்பதும் மனிதனின் உயர் பண்பாக கருத முடியும். இந்நிலை தாண்டி தனது வளர்நிலையில் தடை ஏற்படுத்துபவர்களையும் மன்னிக்கக்கூடிய உயர் பண்பையே மனித சமூகம் இன்றளவும் வேண்டி நிற்கின்றது.

முகம் தெரியாத யாரோ ஒருவர் மீதும், இனம் தெரியாத ஏதோ ஒரு உயிரின் மீதும் செலுத்துகின்ற அன்பு நேசம் இவற்றை காட்டிலும் எதிரிகள் பகைவர்களை மன்னிக்கும் செயலை உயர் பண்பாக கருதப்படுகின்றது. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது மனித மாண்பு என்ற பொன்மொழியும் மன்னிக்கும் மனப்பக்குவத்தையே வளர்க்கின்றது. மன்னிக்கும் மனப்பக்குவம் எங்கு வலுப்பெறுகின்றதோ அங்கு தவறுகள் குறைந்து நேசிப்பு மேலோங்கும் என்பது திண்ணம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற வள்ளுவரின் சங்ககால சமுதாயத்தின் உள்ளீடாகத்தான் இருக்க முடியும்.

0: இருக்கின்றது. மன்னிக்கும் மனப்பக்குவம் எங்கு வலுப்பெறுகின்றதோ அங்கு தவறுகள் குறைந்து நேசிப்பு மேலோங்கும் என்பது திண்ணம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற வள்ளுவரின் சங்ககால சமுதாயத்தின் உள்ளீடாகத்தான் இருக்க முடியும். பிழை செய்தவர்களை மன்னிக்கும் பண்பாக புறநானூற்றில், நின் யான் பிழைத்தது நோவாய், எனினும் நீ பிழைத்தாய் போல் நனி நானினையே என்று தாமப்பல் கண்ணனார் குறிப்பிடுகின்றார். நீ வெறுக்குமாறு நான் தவறு செய்தேன், சினம் கொள்ளாது தானே தவறு செய்தது போல் நாணம் கொண்டாய் என்னும் உயர்ந்த ஒழுக்க நெறியினாலேயே சங்க இலக்கிய சான்றோர் சமூகம் இன்றும் போற்றி பாடப்படுகின்றனர். இங்கு வள்ளுவரின் இன்னா செய்தவருக்கு கொடுக்கும் தண்டனை அவரை நாணும்படியாக நல்லது செய்தல் வேண்டும் என்ற கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகையினால் தவறுகள் திருத்தப்பட்டு யானே பிழைத்தனன் சிறக்கனின் ஆயுள் என்று மனித மாண்பு வலுப்பெறுகின்றது. மன்னிக்கும் மாண்பாக இருக்கக்கூடிய அந்த தனி மனித கொள்கை சமூக வெளிப்பாடாக கட்டமைக்கப்பட்டு உயர் பண்பாக மாறி பெரும் பயனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இலக்கியங்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க மேடம். மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்றத, அதே நேரத்துல மன்னிக்கும் பண்புக்கும் அடுத்து ஒருவர் செய்யும் நன்றியை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். அதை செய் நன்றி அறிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா மனிதர்களிடையே இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, செய்த உதவியை உடனடியாக மறந்துடுறதுதான். அது கூட சொல்லுவாங்க, உதவி செய்கிறவன் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கும்போது தான் உதவியை பெறுறவன் அதை வந்து மதிப்பான் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. ஸோ இது மாதிரி செய் நன்றி அறிதல் பத்தி புறநானூர் என்ன சொல்லுது?
0: தனி மனித பண்புகள் சிறந்த மற்றொரு பண்பு நன்றி அறிதல். செய்யும் உதவிக்கு பிரதிபலனாக நன்றி என்ற உணர்வொழுக்கம் ஈடு செய்யப்படுகின்றது. செய் நன்றி என்னும் நன்றி மிக உயர்ந்ததாகவே கருதப்படுகின்றது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று குறள் கூறுகின்றது. மனித வாழ்வின் அடிப்படையானது உயிர். உயிர் தேவையின் மூலதனம் உணவு. குழந்தைக்கு உணவாக தாய்ப்பால் கொடுக்கப்படுகின்றது. தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற உதவுவது பசுவின் பாலாகும். தாயின் நிலையிலிருந்து தாயைப் போலவே தன்னை வளர்க்கும் பசுவும் தாய்க்கு ஒப்பாகும். ஒரு பெண் சமூக கட்டமைப்பில் தான் தாய்மை பேற்றை அடைந்துவிட்டோம் என்றெண்ணும் போதெல்லாம் அவளின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் குதித்தோடும். வயிற்றில் கருதங்கி 10 மாதங்கள் சுமந்து பிள்ளை பேற்றை கொடுக்கும் தாயை உயிர் கொடுக்கும் தெய்வமாக கருதுகின்றோம். சிந்திக்கும் தன்மை கொண்ட ஆறறிவு படித்த மனித குழந்தை அறிவை பயன்படுத்தாத சூழலில் அக்ஜினையாக அது இது என்று கையாள்கிறோம். இந்த குழந்தை சமூக கட்டமைப்பில் தன்னையும் உட்படுத்தி கொண்டு வளர வளர பல அனுபவங்களை பெறுகின்றது. அக்குழந்தைக்கு தனது பகுத்தறிவை பயன்படுத்த சமூகம் அவ்வப்போது வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே வருகின்றது. சமூகத்தின் வழியாக கிடைக்கும் சிறு சிறு அனுபவங்களோடு தனது மூளையின் அணுக்கூறுகளை கொண்டு பகுத்தறிவோடு சிந்திக்க நேரிடும் போது இயல்பாக ஏற்படும் தடைகளை நீக்கியும் எதிர்நோக்கியுள்ள இருளை அகற்றி வழிகாட்டவும் தயாராக இருப்பவர் ஆசான் என்று சொல்லக்கூடிய அறிஞர். இருளை அகற்றும் கல்வி இல்லாமல் போனால் பார்வை தெளிவாக இருப்பினும் 2 கண்களும் புண்ணியன்றே உணரப்படும் என்பது வள்ளுவரினுடைய கல்விக் கொள்கை. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்ற கருத்தும் இந்நிலையிலேயே முழுமை பெற்று நிற்கின்றது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற தொடர்களினால் உயிர் கொடுக்கும் மாதாவும் அறிவு கொடுக்கும் பிதாவும் இருவராலும் அறிமுகப்படுத்தப்பட்டு வாழ்வொழியை கொடுக்கும் குருவும் இறைத்தன்மை கொண்டவர்களே. இங்கு உயிர் கொடுக்கும் தாயின் வயிற்றிலுள்ள கருவை சிதைப்பவர்களுக்கும் தாயின் தன்மையை பெற்றுள்ள பசுவின் பால் காம்புகளை சிதைப்பவர்களுக்கும் கல்வி அறிவு கொடுத்து வாழ்வாதாரத்தை ஒளியேற்று வைக்கும் ஆசானை படித்து தீங்கு புரிந்தவர்களுக்கும் பெரும் பாவம் வந்து சேரும். இந்த பெரும் பாவங்களையும் இறைத்தன்மை கொண்ட மாதா, பிதா, குரு இவர்களின் மாண்பினால் நம்மை விடுவித்துக் கொள்ள வாய்ப்புண்டு. இதற்கும் மேலாக ஒருவர் செய்யும் நன்மைகளை மறப்பவர்களுக்கு மிக பெரிய பாவம் வந்து சேரும். இப்பாவத்தை ஏற்படுத்தி கொள்ளாதவர்களே உயர்வு கொண்ட மனிதர்கள் ஆவார். ஏனென்றால் இப்பெரும் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வகையான வழிமுறையும் இல்லை என்பது சமூக நியதி. இந்த தனி மனித நியதைத்தான் புறநானூற்றில் ஆண்முலை அறுத்த அறநிலோருக்கும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள என்று பாடுகின்றார் ஆலந்தூர் கிழார். இதன் அடுத்த நிலையாக ஒருவர் செய்த நன்மையை உயிர் உள்ளவரை உணர்தல் அவசியம். இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் நன்றி என்னும் சொல். தினையளவு உதவிகள் செய்தாலும் பயன் தெரிந்தவர்கள் பனையளவு கொண்டு மகிழ்வார்கள். பிறர் செய்யும் உதவிகளை, பயன்களை, நன்மைகளை எந்த சூழலிலும் மறத்தல் கூடாது. இங்கு மறத்தல் என்பது கொன்றல் என்று பொருள் கொள்கின்றது. இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய புறநானூற்று பாடல்தான், நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என்று குறிப்பிடுகின்றது. இந்த உயிருள்ளவரை உணர்வு உள்ளவரை உலகம் அழி

0: போகும் வரை செய்த உதவியை நினைத்து பார்க்க வேண்டும். உலகமே கீழ் மேலாக அழியுமாறு ஆயினும் ஒருவரின் நன்மையை மறக்கலாகாது என்றும் ஒருபடி மேலே சென்று குறிப்பிடுகின்றது. நன்மையின் உண்மையையும் ஆழத்தையும் கூறி தனி மனிதன் நன்றி அறிவு உடையவனாக, செய் நன்றி அறிதலை உடையவனாக, உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய புறநானூறு குறிப்பிடுகின்றது.
1: செய் நன்றி அறிதல், அதை பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு ஈகை மறுத்தல் பத்தியும் சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஈகை என்பது பொருள் உள்ளவன் பொருள் இல்லாதவனுக்கு கொடுக்கும் செயலாகும். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது குறள் கருத்து. ஈகை வாழ்க்கையில் பெரும் இடத்தை வரையறுத்து நிற்கின்றது. இந்த ஈகை பிரதிபலன் பார்க்கும் தன்மையை கொண்டது கடன் என்றே சொல்லப்படும். வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்கின்றது வள்ளுவம். வறியவரின் முகம் கண்டு ஈதல் வேண்டும், இம்முகம் காணும் அளவே ஈகையின் அளவுகோலாக இருக்க முடியும். இந்த ஈகை புறநானூற்றில் வாழ்க்கை பண்பாகவே கருதப்படுகின்றது. தன்னுடைய வறுமையை தீர்த்து கொள்ள பொருள் இருக்கும் புறவலரிடம் பொருள் பெற்று உயிர் வாழ்தல் இயல்பான செயலாகவே அமைகின்றது. இரவலர்களுக்கு பொருள் கொடுத்து தானும் இறப்பவராகிவிட்டால் இங்கே ஈகை என்ற நல்லறம் கெட்டுப்போய் விடுகின்றது. இப்போது இறந்து வாழும் தன்மை உடைத்தெறியப்படுகின்றது. இந்த கருத்தை புறநானூற்றில் என் கிழிந்த ஆடையை அகற்றி புத்தாடை அணிவித்து இவன் இறங்கத்தக்கவன் என்று எண்ணி கள்ளின் தெளிவுடன் இறைச்சி தந்து பசி போக்கி அவ் இரவிலேயே வேண்டுவன யாவும் கொடுத்து புறவலன் வறுமையாகிய கடலை கடக்கும் தெப்பமாக இருப்பதால் அந்நாளிலிருந்து பிறர்பார் சென்று இறப்பதை தவிர்த்தேன். எனவே உளத்தின் அளக்கும் மிளிர்ந்த தகையேன் நிறை குளப் புதல்வின் மகிழ்ந்தனன் ஆகி ஒரு நாள் இரவலர் வரையா வள்ளியோர் கடத்தலை ஞாயர் நெடுமொழி பயிற்றி தோன்றல் செல்லாது என் சிறு கிணைக்குரலே என்று ஈகை மறுப்பு செய்கின்றார் நன்னாகனார். இந்நிலையில்தான் ஈதல் என்பது இழிந்த செயல் என்னும் கருத்தோட்டம் உருவாகின்றது. ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள் எனக் கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்ற கருத்து ரீதியாக புதிய வடிவாக்கத்தை பெறுகிறது ஈகை. இதே கருத்தை வலியுறுத்திய வள்ளுவர் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொல்கின்றார். ஈயன இரத்தல் இழிந்தன்று, ஒருத்தருக்கு ஈயன இரத்தல் எனக்கு வேணும் உதவி செய் அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிவானது, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அதை விட இழி. பார்த்ததுமே அவங்களுக்கு உதவி வேணும் போல இருக்கேன்னு தெரிஞ்சு கொடுப்பது உயர்வானது, அப்படி கொடுக்கறச்ச கூட வேண்டாம் என்று மறுப்பது அதை விட உயர்வானது என்று பேசக்கூடியதாக இருக்கிறது. கொடுக்கும் தன்மையில் முறையறிந்து கொடுத்தல் அவசியம். பசியென்று வந்தவனுக்கு யானையாக பரிசாக கொடுப்பதும் காலம் தாழ்த்தி பொருள் கொடுப்பதும் புறநானூற்றில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட எண்ணம் வந்த பொழுதுதான் ஔவை தனக்கு பொருள் கொடுக்காமல் காலம் தாழ்த்திய போது அதியமானிடம் சொல்கிறார், அதியமானுடைய நட்பு அதன் பின்பாறு ஏற்பட்டது. முதன் முதலாக அதியமானை பார்க்க சென்ற பொழுது அதியமான் பரிசில் கொடுக்க காலம் தாழ்த்துகின்றான். ஔவையாருக்கு கோபம் வருது. வாயிலோனை சொல்றார், வாயிலோனே எத்திசை செலினும் அத்திசை சோரே, எனக்கு எங்க போனாலும் சோறு கிடைக்கும், இதை போய் அவன்கிட்ட சொல்லு அதியமான் கேட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோ அப்படி செல்லும் பொழுது அதியமான் வேகமா வந்து சொல்றான், உன்னுடைய தமிழை கேட்பதற்காகத்தான் காலம் தாழ்த்தினேனே தவிர உன்னை அவமதிக்கல நானு அப்படின்னு சொல்றான். அப்போ எத்திசை செலினும் அத்திசை சோறு என்று காலம் தாழ்த்தி கொடுத்த பொருள் பெறாமல் கொள்ளேன் என்று சொல்லக்கூடிய பண்பும் அவ்வை போன்ற புலவரிடம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்ற பழமொழியை பாத்திரம் அறிந்து பொருள் கொடுக்க வேண்டும் என்று தவறாக பொருள் கொள்ளப்படுகின்றது. பா கூட்டல் திறம், பாடுகின்ற திறமைக்கேற்ப பாடலின் தன்மைக்கேற்ப பிச்சை போடுதலே ஈகையின் தன்மையாகும். வறுமையை உண்டாக்குவதாலும் பெரும் புகழ் போற்றி பொருள் பெறுவதாலும் ஈகை இழிந்ததாக கருதப்பட்டது. எனவேதான் ஈயன் கிளவி இழிந்தோன் கூற்று என்று தொல்காப்பியம் அதற்கு இலக்கணம் வகுக்கின்றது. இழிந்தோன் கூற்றாகிய ஈதல் என்பது தனி மனித ஒழுக்க வீதியை வெளிப்படுத்தி நிற்கின்றது என்று சொல்லலாம்.
1: ஈகை மறுத்தல் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்றத ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் முனைவர் இரா அனுராதா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது ஈகை மறுத்தல் குறித்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி ஒருவருக்கு கருணை காட்டுவது, இரக்கம் காட்டுவது, இதை பற்றியும் புறநானூற்ற பல செய்திகள் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வறுமையால் வாடி நிற்பவர் மீது கொள்ளும் அன்பு இரக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். இரக்கம் உள்ள மனிதரிடம் ஈகை குணம் நிறைவாக பொதிந்திருக்கும். இந்த இரக்க குணம்தான் மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு பாராட்டும், தோழமை உணர்வை ஏற்படுத்தும். இதற்கான உட்கூறாக அமைந்திருந்தது. அதியமானின் இரக்க உணர்வை பற்றி புறநானூற்றில் ஔவையார் பாடும்போது, புன்தலை பொருணன் அழியன்தான் என தன் உழை குறுகல் வேண்டி என் அரை முதுநீர் பாசி என்ன உடைகளைந்து திருமலர் அன்ன புதுமடி கொளி என்று தன்னை கண்டவுடன் அவள் இறங்கத்தக்கவள் என்று எண்ணி உடனே எனது அழுக்கேறிய ஆடை மாற்றி புத்தாடை அணிவித்து இரவலர் என்ற தன்மை மாற்றினார். அதியமா நெடுமா நஞ்சின் இரக்க குணம் போற்றத்தக்கது என்று பாராட்டுகின்றார். புத்தாடையுடன் உணவாக களிப்பை தருகின்ற கள்ளையும் ஊன் கலந்த உணவையும் அளித்து மகிழ்ந்தான் என்று போற்றி பாடும்போது அதியமான் என்ற ஒரு தனி மனிதனின் இரக்க பண்பு போற்றப்படுகின்றது. இந்த தனி மனித அறம் சமூகம் சார்ந்த பயன்களை பலரும் பெறுகின்றனர். உயர் பண்பான ஈகை எந்தவித புறத்தாக்குதல்களுக்கும் ஆட்படாமல் கருத்தியல் ரீதியாக மக்களின் வழியாக வெளிப்படுத்தும் போது அது சமூக விழுமியமாக மாறுதலை அடைகின்றது என்று சொல்லலாம். பகிர்ந்துண்ணும் பண்பு என்பது தமிழர்களுடைய வாழ்விலே மரபாக கடைபிடித்து வந்தனர். மன்னர்களிடம் புலவர்களின் உறவு மிகவும் நெருக்கமானதாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக ஔவையின் வாழ்விற்கு அதியமான் செய்த ஈகை பேருதவியாக இருந்தது. அதனால் அதியமானின் ஈகை பண்பும் பகிர்ந்துண்ணும் பண்பும் புறநானூற்றில் காணப்படுகிறது. கள்ளையும் உணவையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் பொருளின் தன்மைக்கேற்ப குறைவாக இருந்தாலும் என்னை தவிர்த்து உண்ணமாட்டான், நிறைவாக இருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணும் உயர்ந்த பண்பை கொண்டவன் அதியமான் என்று அவனிடம் உள்ள ஈகை பண்பையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் ஔவை பாடியிருப்பது ஈகையின் சிறப்பை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது.
0: அடுத்து தவம் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது? தவம் என்ற வார்த்தை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது?
1: ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரே மாதிரியான வாழ்க்கை ஒரு சலிப்பை தட்டும். சோ அப்படி ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. இந்த ஒழுக்க நெறிகள் மனித மனத்தை சீர் செய்யும் என்ற கருத்தோட்டத்தில் தனி மனிதன் மீது உயர் பண்பு நெறிகளை அச்சமுதாயம் அவனுக்கு சுமத்தியது. பெரும்பாலும் மக்களுக்கு சொல்லப்பட்ட நெறிகளை காட்டிலும் மன்னர்களுக்கும் புரவலர்களுக்கும் சொல்லப்பட்ட நெறிகளே அதிகமானதாகும். சங்க இலக்கியத்தை பொறுத்தவரை மக்களின் முழு வடிவம் மன்னனாவான். மன்னனின் அசைவுகளும் ஆசைகளும் மக்களின் உழைப்பாக இருந்திருக்கின்றன. ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களின் வளர்நிலையில் ஒழுக்கத்தையும் வளர்க்க வேண்டுமெனில் மக்களின் உயிர்நாடியான மன்னனின் வாழ்நிலையை சரிபடுத்துதல் என்ற நிலைக்கு செல்ல வேண்டியிருந்தது.

0: ஒழுக்கம் என்பது மன்னரை சார்ந்த கோட்பாட்டு நெறியாக இருந்தது. வாழ்வில் கிடைக்கும் பொருள்கள் அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. பொருள், செல்வம், இளமை, யாக்கை இவை அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. எனவே அற ஒழுக்கங்களினால் செய்யும் வினை பயன் சிறந்ததாக கருதப்படும் என்பதை உணர்ந்து புலவர்கள் நீதி கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளனர். நிலையாமை தன்மை கொண்ட இந்த உலகில் உயிர் உள்ளவரையில் ஒழுக்கத்தின் மேன்மை கருதி அறவழியில் செல்ல முடியும் என்பது சங்க இலக்கிய காலத்தின் நிலையான கருத்தாக இருந்திருக்கலாம். செய்நீ நீ முன்னிய வினையே முன்னீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்து என்று புறநானூற்றில் ஐயாதி சிறுவெண்தேரையார் என்னும் புலவரால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஆடம்பரங்களோடு அனைத்து வளங்களையும் தமக்கே உரித்தாக கொண்டு வாழ்ந்து பெரும் பரப்பை உடைய மண்ணுலையின் தலைவன் என்று தன்னை அடையாளப்படுத்திய மன்னர்கள் கடல் அலைகளால் ஒதுக்கப்பட்ட மணலின் எண்ணிக்கைக்கு ஒப்பாவார்கள். இவர்கள் அனைவரும் உலக சுகத்தையும் இழந்து காட்டில் உள்ள சிறு இடத்தையே தரதாக்கிக் கொண்டு மாண்டார்கள். எனவே நீயும் வெறுமனே ஆசைகளின் ஆரவாரத்தோடு வாழ்ந்து மண்ணுக்கு இரையாகும் முன்பு அற வினைகளோடு கூடிய தவப்பயனை செய்வாயாக என்று சொல்கின்றார். தனி மனித அகவளத்தை செழுமைப்படுத்துவது தவம் என்று சொல்லலாம். இத்தவம் மனித வளத்தை மேம்படுத்துகிறது. மனித வளத்தையும் மானுட செழுமையையும் உண்டாக்கும் தவம் மேற்கொள்ள உலகப் பொருளை துறக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. இங்கு துறந்து என்பது இழப்பது என்று பொருள் கொள்வமையானால் தவம் என்ற சொல் முழுமையடையாமல் போகும். துறந்து என்பதற்கு ஒதுக்குதல், தவிர்த்தல் என்ற சொல்லாடல்களை நாம் கையாளும் பொழுது துரத்தல் என்பது இழப்பாக இருக்காது. நான் தள்ளி வைக்கிறேன், நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு வேணான்னு சொல்றதை விட நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இழப்பாக தெரியாது. மேன்மையின் வெளிச்சம் என்று சொல்லலாம். துறவு நிலையை அடைதல் கூட அப்படித்தான். சொத்து, சுகம், மனைவி, மக்கள், பொருள், செல்வம், ஆசை என்ற பல்வேறு உறவுகளையும் துறந்து விடுபவன் துறவி. மேலே சொல்லப்பட்ட நிலையாமை தன்மை கொண்ட அனைத்துமே வாழ்க்கையின் இடையிட்ட மாயப்பொருள்கள். அதனை இழந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. இன்னும் மேலான தூய்மையான சிறந்த மனநிலையான ஒழுக்க நிலையை அடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற நிலையாமை தன்மை கொண்ட அனைத்தையும் தவிர்த்தல், ஒதுக்கி தள்ளுதலே தவம் என்று சொல்லக்கூடிய தூய நிலையை சென்றடைய முடியும் என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். வீட்டில் உள்ள குப்பைகளை தினம் தினம் கூட்டி வெளியே தள்ளிவிடுவதைப் போல தற்காலிகமாக தேவையில்லாத துன்பங்களை உண்டாக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுதலைப் போல நாம் நமக்கு தேவையானவற்றை வைத்துக் கொண்டு தேவையில்லாதவற்றையெல்லாம் அகற்றுதல் வேண்டும். இப்பொழுது பற்றற்ற வழிபாடு என்று சொல்லக்கூடிய தவமானது தூய்மையடைந்து மனம் தூய்மையடைந்து வாழ்வு மேம்படும். புகழ் என்ற நிலைத்த தன்மையானது ஏற்படும். வாழ்நாளில் செய்யும் பொருள், பெரும் செயல், பிறருக்கு செய்யும் தானம் தன்னை மேம்படுத்தும் தவம் இங்கு குறிப்பிடத்தக்கது. உற்றநோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று வள்ளுவம் வலியுறுத்தும் தவத்தை சங்ககாலமும் வலியுறுத்தியிருக்கின்றது. உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறு செய்யாமை. கோதமனார் என்னும் புலவர் பிறர் உரைக்கும் நற்கருத்துக்களை கொண்டு பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் உரிய கடமைகளை செய்க என்று அறிவுறுத்துகின்றார். பிறர் கூறிய மொழி தெரியா ஞாயிற்று எல்லை ஆழ்வினைக்கு உதவி இறைவின் எல்லை வருவது நாடி உரைத்திசின் பெரும நன்றும் என்று அறிவுறுத்துகின்றார். பக்குடுக்கை நற்கனியார் முக்தி நிலை பற்றி கூறும் பொழுது இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்ப இதன் இயல்புணர்ந்தோரே. உலக இயல்புகளை அறிந்தவர்கள் அறம், பொருள், இன்பம் தேடி இவையெல்லாம் முடிந்து முக்தி நிலையை தேடுவதே மனித வாழ்வின் தேவை என்று சொல்கின்றார். இன்னாது அம்மா இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. இன்ப துன்பங்களை கொண்ட நிலையற்ற இந்த உலகத்தில் நல்லறம் செய்யும் பணியாக முக்தி அடைய வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகின்றது. தூய மனத்தை கொள்ளும் முக்தி அடைவதையும் அதனால் அகவளத்தை பெருக்கும் தவத்தையும் தனி மனிதனுடைய உயர் பண்பினுடைய அடையாளமாக புலவர்கள் ஒழுக்கத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமையா சொன்னீங்க. தவம் அப்படின்னா என்ன, புறநானூறு தவநிலையை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து சங்க இலக்கியத்துல தலைவிக்கு இரண்டு விதமான வாழ்வு உண்டு. ஒன்று களவு, இன்னொன்று கற்பு. களவுன்றது தலைவனும் தலைவியும் ஊராறு முன் மனம் செய்வதற்கு முன்போ இல்லை உடன்போக்கு நடப்பதற்கு முன்போ அவர்களுடைய தனிமையில சந்திச்சுக்கிறத நம்ம வந்து அவர்களை காதலை வளர்த்துக்கிறது களவு அப்படின்னு சொல்றோம். அதன்பின் மன வாழ்க்கையில் அவள் நுழையும் பொழுது அவனுடன் வந்து வாழ்வில் சேரும் பொழுது அவளது கற்பு நிலையை அடைந்து விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இரண்டு வகை

0: தலைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கற்பு என்ற வார்த்தையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல சங்க இலக்கியத்தின்படி பார்த்தா தலைவனுக்கு கற்புன்ற அந்த ஒரு ஒழுக்கநெறி சொல்லல, தலைவிக்கு மட்டும்தான் ஒழுக்க நெறிகள் சொல்லப்படுது. அப்படின்ற பட்சத்துல புறநானூறு இந்த கற்புன்ற நிலையை பற்றி என்ன சொல்லுது?
1: கற்பு என்பது வாழ்வினுடைய ஒழுக்க நிலை, உண்மை தன்மையை கொண்டது. இதற்கான சொற்கள் மாற்றம் செய்யப்பட்டாலும், பொருள் ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டாலும், கற்பு என்ற சொல்லின் முழுமை எப்போதும் ஒரே முகத்தை தான் கொண்டிருக்க முடியும். கற்பின் தன்மையை அறிய முல்லை பூவை உதாரணமாக சொல்வார்கள். முல்லை சான்ற கற்பின் என்று கலித்தொகை அடையாளப்படுகிறது. நமது தேவைக்காகவும் சமூக மாற்றங்களுக்காகவும் கற்பு என்று சொல்லக்கூடிய மனத்திற்பத்தை மாறுகின்ற மதிப்பு என்று எண்ணி கால மாற்றங்களுக்குள் கற்பு என்பதின் பொருள் விளக்கம் சிதைந்து விடுகிறது. தலைவனுக்கு தலைவியை அவருடைய பெற்றோர்கள் உரிய சடங்குகளோடு திருமணம் புரிய கொடுப்பது என்று தொல்காப்பியம் கற்புக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. கற்பெனப்படுவது கர்ணமொடு புணர குடற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று சொல்கின்றது. கற்பு என்னும் மனத்திற்பத்தை பண்டைய காலத்தில் மூன்று வகையாக பார்த்தார்கள். கணவன் இறந்த செய்தி கேட்டு உயிர் விடுதல் தலை கற்பு. இடைக்கற்பு என்பது கணவனுடன் தானும் உயிர் மடிதல், கணவனோடு உயிர் துறக்காது கைமை நோற்று வாழ்வது கடைக்கற்பு என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். கற்பெனப்படுவது சொல் திரம்பாமை என்று நீதி இலக்கியங்கள் கற்பிற்கு இலக்கணம் வகிக்கின்றன. ஆக கற்பு என்பது வாய்மையுடன் மன உறுதியுடன் இருக்கும் நல்வொழுக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். சிலப்பதிகார நாயகி கற்புக்கரசி என்று போற்றப்பட்டதும், தன்னை விட்டு மாதிவிடம் கோவலன் சென்ற போதும், அவனே தன்னுடைய கணவன் என்ற மன உறுதிப்பாடும், கணவனை காணாத தேவந்தி குளம் சுற்றி இறைவனை வேண்ட கண்ணகி அழைக்கும் போது பீடன்று என்று சொல்லி தலைவன் மீது கொண்டுள்ள அன்பினை கண்ணகி உறுதிப்படுத்துகின்றாள். கணவனே கண் கண்ட தெய்வம், என் கணவனை விட்டு கொடுக்காத கடவுளை தொழக்கூடிய பண்பெல்லாம் உயர்ந்ததாகவோ பெருமையாகவோ கொள்ள முடியாது என்பதின் அடையாளமே பீடன்று என்ற சொல் என்று சொல்லலாம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவான் அப்படின்னு சொல்வார் நம்முடைய வள்ளுவர். கற்பு நிலை என்று வந்தால் அதை இருகட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்வார் பாரதியார். அப்போ செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இரும்பிழர் தலையார் என்று புலவர் ஒரு பாடக்கூடிய பாண்டிய மன்னனை பற்றி பாடும் பொழுது செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்கின்றார். குற்றமில்லாத தலைக்கற்பின் மாண்பை உடைய மங்கையின் கணவனே. அப்போ அங்க கூட ஆணுக்கான கற்பு சொல்லப்பட்டதாக தெரியப்படவில்லை. இப்படி தனி மனித ஒழுக்கத்தின் ஆழத்தை இலக்கியத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும். வெயிலென முனியேன், பனியென மடியேன், கல்குயின்றன்ன என்னல்கூர் வழிமறை, நானலது இல்லா கற்பின் வாழ்நுதல் மெல்லியல் குறுமகள் உள்ளி. இங்கும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவியினுடைய கற்பு நெறிதான் சொல்லப்படுகின்றது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்லுவாங்க. புற தூண்டுதலால் வறுமை ஏழ்மை ஆகியவை பெண்ணின் மன உறுதியான அந்த கற்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்திற்கு இடையூறாக அமைந்து விடலாம் என்று சொல்லலாம். இப்படியாக பெண்ணினுடைய கற்பு என்று பார்க்கும் பொழுது புறநானூறு சொல்லக்கூடிய கற்பு என்று ஒரு பாடலை மீண்டும் நம்மால் சொல்ல முடியும். ஔவையார் பாடிய பாடல், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று சொல்கின்றார். இன்று வரை நாம் எங்காவது ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் அந்த பழியை அந்த பெண்ணின் மீது போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு போனா, அந்த பொண்ணு என்ன ஆட போட்டிருந்தா, ஐயோ ஒரு பொண்ணு காதலிக்கிறாள், குடும்ப மானமே போச்சு. இப்படி பெண் பக்கமே நாம் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் கொண்டு சென்று அடுக்கி அடுக்கி அவர்களை மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். ஔவையார் அன்னைக்கே பாடிட்டார், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை. முடிந்து விட்டது. ஒரு நாட்டில் அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தில் ஆடவர்கள் எப்படி ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களோ, எப்படி இருக்கிறார்களோ, அதை பொறுத்துத்தான் அந்த சமுதாயம் என்று கூறிவிடுகிறார். அப்பொழுது ஒரே ஒரு பாடல், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன் என்று சொல்வதை போல் நாம் எந்த பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஒரு பெண்பார் புலவர் பாடியுள்ளதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
0: சமுதாய கருத்தையும் அப்படியே சொல்லியிருக்கீங்க, வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. நம்ம அடுத்தது புகழ் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது?
1: மனிதன் இறந்து போன பின்பும் நிலைத்து நிற்பது புகழ் என்னும் பெரும் பேரது. வாழ்ந்த காலங்களில் செய்யும் நல்ல செயல்கள் நீண்ட காலம் வரை மக்கள் மனதில் நிலைக்கும் வண்ணமாக புகழோடு பேசப்படுகின்றன. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்பது வள்ளுவர் வாக்கு. அனைத்தும் வாய்ந்த பின்பும் நிலைத்து நிற்பது மாட்சிமை தன்மை கொண்ட புகழ் என்னும் நற்பேறு மட்டுமே. புறநானூற்றில் பொருளுக்காக மன்னனை புகழ்ந்து பாடுவது ஒரு நிலை. மன்னிடமுள்ள தவறான போக்குகளை எடுத்துரைப்பது அதனால்தான் புகழ் பெற்று மன்னன் மனதில் நீங்கா இடம்பெறுவது என்பது இன்னொரு நிலை. இந்நிலையின்படி இந்நிலைகளை தாண்டி தனக்கு உதவிகள் செய்து வறுமை போக்கிய மன்னன் புகழ்பெற வேண்டும்.

0: வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு அறிவுரை கூறுதல் என்ற நிலையும் உண்டு. இந்த மூன்றாம் நிலையே சமூக அக்கறையுடன் கூடிய தனி மனித மேம்பாட்டை உயர்த்த நினைப்பது. விழவின் கோடியர் நீர்மை போல முறை முறை ஆடுனர் கழியும் இவ்வுலகத்துக்கூடிய நகை புறனாக நின் சுற்றும் இசை புறனாக நீ ஓம்பிய பொருளே, பகை மன்னவர்கள் பலர் சில தொழில்கள் சிறந்தோங்கவும் வீரமும் வெற்றியும் கொண்டு வாழ்ந்த போதிலும் புகழ் என்னும் நற்பேரை பெற மன்னர்களுக்கு புலவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பாடலின் வழியாக புகழை பெற வேண்டி முதுகண்ணன் சாத்தனார் சோழன் நலங்கிள்ளிக்கு அறிவுறுத்துகின்றார். விழா காலங்களில் இரவில் நடைபெறும் நாடகம் காலை விடிந்தவுடன் எந்த அடையாளமும் இல்லாமல் கலைந்து விடுவதைப் போல வாழ்க்கையும் அப்படிப்பட்ட தன்மையை கொண்டது. எனவே வாழும் காலத்தில் புகழை தேட மகிழ்ச்சியோடு மக்களோடு நண்பனாக யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொருள் கொடுத்து உதவி செய்து பெயரை புகழோடு நிலைத்து நிற்க மன்னனுக்கு அறிவுறுத்துகின்றார். மன்னனுக்கு புகழை தேடித்தருதல் என்பது நாட்டை நிர்வகிக்கும் திறமை, நாட்டை பாதுகாத்தல், படையை பெருக்குதல், எதிரிகளை அழித்தல், அதனால் வரும் பொருட்களை இறப்போருக்கு கொடுத்து உதவுதல் போன்ற செயல்களால் புகழ் வந்து சேரும். மக்களும் மன்னனும் வீரர்களும் செழுமையோடு இருக்க உணவளிக்கும் விவசாயத்தை பெருக்குவதால் பெரும் புகழை மன்னன் பெற்றிருக்கின்றான். இரும்புறை என்னும் சேர மன்னனை குறுங்கோழியூர் கிழார் என்னும் புலவர் வேளாண்மை தொழிலை பெருக்கி அதன் வழியாக மக்கள் உயிரையும் காத்து வீரர்களின் வலிமையை பெருக்குவதே அனைத்திற்கும் ஆதாரம். எனவே வேளாண்மையை பெருக்குக, அதுவே உனக்கு பெரும் புகழை தேடித்தரும் என்று அறிவுறுத்துகின்றார். ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பாடலையும் நாம் பார்க்க முடியும். எனவே உலகை காக்கக்கூடிய தன்மையாக, உலகில் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையாக புகழை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமையா சொன்னீங்க. புகழ் என்றால் என்ன அப்படின்னு, நம்ம பண்டைய காலத்துல உள்ள அரசர்கள் ஒரு போரில் தோற்றுவிட்டால் அந்த தோல்வியின் அவமானம் தாங்க முடியாமல் வடக்கிருந்து உயிர் விடுவாங்க. அதே போல மார்பில் பாய்ந்த ஒரு வாள் முதுகு வழியே வந்துடுச்சுன்னா அது புறமுதுகிட்டு ஓடிட்டானோ அப்படின்னு நினைச்சுக்குவாங்களோன்னு நினைச்சு அவங்க அவமானமா அதை நினைப்பாங்க. அது மாதிரி மானத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயமா தமிழ் சமுதாயம் இருந்திருக்கு. மானம் இழந்தாலே வாழ தெரியாதே அப்படின்றது கூட வந்து சமீபத்துல இந்த ஒரு பாடல்லையும் வந்து இருக்கு. அப்போ அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது புறநானூறு மானம் குறித்து என்ன சொல்லுது?
0: உயிரை விட மேன்மையாக கருதப்படுவது மானம். ஒழுக்கத்தில் சிறந்தது மானம் என்னும் தன்மான உணர்வு. தன்மான உணர்வுள்ளவன் உயிரை பொருட்படுத்த மாட்டான். உயிரை விட மானம்தான் பெரியது என்று சொல்லக்கூடிய கருத்தியலை தன்னுள் கொண்டிருந்தவன் சங்க காலத்து மனிதன். இந்த தன்மான உணர்வு தனி மனித வாழ்க்கை மேம்பாட்டில் முதன்மை வடிவத்தை பெற்றிருந்தது. பண்டை தமிழரிடம் சிறந்து நின்ற பண்புகளில் மானம் போற்றும் பண்பு தலைமையிடம் வகிக்கின்றது. எத்தகைய சூழலிலும் தன்னிலையும் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழர் கோட்பாடாகும். எத்தகைய சூழலிலும் தன்னிலையில் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழ் கோட்பாடாகும். புறநானூற்றில் பகை மன்னருடன் போரிட்டு வெற்றியை கொள்ளவில்லையானால் தன்மான பிரச்சனையாக கருதினார்கள். புறமுதுகிட்டு ஓடுவதை ஏற்காத படை வீரர்கள் மானத்துடன் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். யான் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் கொள்கின்றனர். ஒல்லையூர் பூத்த பூத பாண்டியன் தான் எதிரியை வெல்லவில்லை என்றால் திறமையற்றவனை நியமித்து தவறாக ஆட்சி செய்யும் கொடுங்கோலாட்சி மன்னனாகுக என்று வஞ்சனம் கொள்கின்றார். அறநிலை திரிய அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை திரிந்து மெலிகோல் செய்தேன் ஆகுக என்று குறிப்பிடுகின்றார். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போருக்கு அஞ்சாது வருகின்ற சினம் கொண்ட வேந்தர்களை தாக்கி அவர்களை அடிப்பேன், அவ்வாறு நான் செய்யவில்லையானால் என்னுடைய பாதுகாப்பில் உள்ள நாட்டு மக்களுக்கும் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் செய்கின்றான். என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இலை என கண்ணீர் பரப்பி குடிவழி தூற்றும் கோலேன் ஆகுக என்று தன்மான உணர்வை வெளிப்படுத்துகின்றான். சோழன் நலன் கிள்ளி குறிப்பிடுகையில் என்னிடம் வந்து பணிந்து ஈக என்று சொல்லாது சென்றால் தூங்கும் புலியே இடறிய குருடன் போல அழிந்தொழுவான். நான் செய்யவில்லை என்றால், நான் இந்த போரில் வெல்லவில்லை என்றால் தூங்கும் புலியை இடறிய குருடன் போல அழிந்தொழிவான் என்று சொல்கின்றார். சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கும் சோழ மன்னனுக்கும் கழுமலத்தை அடுத்த திருப்போர்புரம் என்ற இடத்தில் போர் நிகழ்ந்தது. அதில் இரும்புறை தோற்றான். செங்கணான் இரும்புறையை குணவாயிற்கோட்டம் என்ற இடத்தில் சிறை வைத்தான். ஒரு நாள் இரும்புறை நீர் வேட்கையின் காரணமாக காவலரை நீர் கேட்டான். அவர்கள் காலம் தாழ்த்தி நீர் கொடுத்தார்கள். அதனை குடிக்காது அவமானத்தால் குன்றி தன் உள்ளத்தில் என்ன ஓட்டங்களை ஒரு பாட்டாக எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்தான். குழவி இறப்பினும் ஊந்தடை பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் தொடர்படு ஞமலையின் இடர்படுத்து மறியே கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ

0: தாம் இறந்து உண்ணும் அளவே ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்ததாக புறநானூறு சான்று பகிர்கின்றது. இங்கு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டாம் என்று தன்மானம் கொண்டு இறந்துபடுகின்றான். மானம் என்று சொல்லப்படுகின்ற உயர் நெறி தனி மனிதனுடைய விழுமியத்தினுடைய உயிர் பொருள் என்று சொல்லலாம்.
1: மானம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுச்சு அப்படின்றத ரொம்ப அருமையா ஒரு பாடல் மூலமாகவே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுபோல கடமை, கடமையை செய்யாமல் இருப்பதும் கடமையை மீறுவதும் மிகப்பெரிய ஒரு குற்றம். அறம் எங்கெல்லாம் தவறுதோ அங்கே கடமையை வந்து சரியாக செய்யாமல் இருப்பது தான் வந்து ஒரு விஷயமா இருக்கிறது. அதுபோல இந்த கடமையை பற்றி புறநானூர் என்ன சொல்லுது?
0: தனி மனித விழுமியத்தில் குறிப்பிடத்தக்கது இன்னார் இன்ன செய்வது என்ற கடமை உணர்வு. கடமை உணர்வு சமூகத்தால் திணிக்கப்படுவதாகும். ஒரு பெண்ணின் கடன் பிள்ளை பேற்றை கொடுப்பது. பெண்ணின் முழுமை தாய்மை பேற்றிலே கிடைக்கின்றது. தாய்மையை அடையும் போதுதான் சமூகத்தால் பெண் என்ற நிலையை தாண்டி தாய் என்ற முன்னதத்தை அடைகின்றாள். ஒரு தாயின் கடமையாக புறநானூறு குறிப்பிடும் பொழுது ஈந்து புறந்தருதல் என் தலை கடனு என்று பெண் குறிப்பிடுவதாக. சமூக தேவைக்கேற்றவாறு வளர்ந்துவிடும் பிள்ளை சான்றோன் என்ற தகுதி எப்படி அடைகின்றான் என்ற நிலையில் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அந்த தனி மனிதனானவன் கடமைப்பட்டவன் என்பதை உணர்த்துவதற்காக வேல்வடித்து கொடுத்தல் அவனுக்கான கொல்லருக்கு கடனே. வேல்வடிக்கும் தொழில் மட்டுமே இருந்ததா என்பதை காட்டிலும் போர் நிறைந்த சமுதாயத்தில் போர்க்கருவியின் தேவை அதிகமாக இருந்தது. வேல்வடித்து கொடுத்தல் கொல்லனுக்கு எப்படி கடமையாக தள்ளப்பட்டதோ அதே போன்றே ஒவ்வொரு தொழில் செய்பவருக்கும் ஒவ்வொரு கடமையானது சொல்லப்படுகின்றது. ஒரு நாட்டின் வாழ்வும் வீழ்வும் ஆட்சி திறனில் இருக்கின்றது. மக்களை காக்கும் முறை, ஆட்சி செய்யும் முறை முதலியவை அரசன் எத்தகைய தன்மை உடையவன் என்பதை காட்டிவிடும். அதனால் அரசன் சிறந்தவனாக இருந்தால் நாட்டிற்கு நலம் பயப்பதாகும். கொடைத்தன்மை மிக்கவனாக இருக்கின்ற போதும் எளியவர்களை ஆதரிக்கின்ற போதும் அரசனின் சிறப்புகள் பெரிதும் வெளிப்படுகின்றன. அரசியலை எவரும் அசட்டை செய்துவிட முடியாது, அதை மறந்துவிடவும் முடியாது. நாட்டின் உயிர் ஆட்சிதான். நாட்டுக்கு நலம் புரியும் திறமுள்ள அரசியல் வேண்டும். ஒழுங்கான ஆட்சி உள்ள நாடுதான் வளர்ச்சியில் உயர்ந்து நிற்கும். நாடு எவ்வளவு வளம் பெற்றதாக இருந்தாலும் நாட்டை நல்வழியில் நடத்தி செல்ல நல்ல தலைமை வேண்டும். சங்க காலத்திலும் அதற்கு முந்திய காலத்திலும் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் உச்சமாக கருதப்பட்டவன் மன்னன் என்னும் அதிகார குறியீடாகும். பலதரப்பட்ட மக்களின் பஞ்சம், பட்டினி, பசி போன்ற கொடூர உணர்விலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு மன்னனுக்குரியதாக இருந்தது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற மோசிக்கிறாரின் பாடல் மன்னனினுடைய கடமையை வெளிப்படுத்துகின்றது. மன்னனின் உயிரையே தன் உயிராக மதிக்கும் மக்களுக்கு தன்னுடைய உயிர் என்பதை பொருட்படுத்தாமல் மக்களின் உயிரை காத்தல் அவசியம் என்பதும் அறிவுறுத்தப்படுகின்றது. இப்படியாக நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்று அந்த பாடலானது பொன்முடையார் முடித்து வைப்பார். தாயினுடைய இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்று ஒவ்வொருவருக்குரிய கடமையையும் சொல்லக்கூடியதாக நம்முடைய சங்க இலக்கியம் அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு குடிமக்களுக்கும், ஒவ்வொரு தலைவனுக்கும், ஒவ்வொரு அரசனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவருக்கும் அந்தந்த வயதிற்கேற்ற கடமைகள் சரியாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக நாம் புறநானூற்றை பார்க்க முடியும்.
1: அருமையாக சொன்னீங்க, கடமை என்பதற்கு புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அதுபோல பழிக்கு அஞ்சும் பண்பு, அது குறித்தும் புறநானூர் சொல்லியிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒழுங்கு நடைமுறைகள் கடைபிடிக்க வேண்டியது கடமை என்று சமூக சீர்திருத்தம் செய்ய சான்றோர்கள் தம்மையும் சீர்திருத்தம் செய்ய தவறியதில்லை. பழிக்கு அஞ்சி நானும் பண்பை போற்றி பாதுகாத்தனர். நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆள்பவர் என்று சான்றோரின் உயிர் பண்பாக நாணம் குறிப்பிடப்படுகின்றது. நாணத்திற்காக உயிரை விடுவர், உயிருக்காக நாணத்தை விட மாட்டார்கள். சான்றாண்மையின் தூண்களான ஐந்து மையப் பொருளில் சிறந்தது நாணம் என்று சொல்லக்கூடிய பழிக்கு அஞ்சும் பண்பாகும். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளல் என்று சொல்லக்கூடிய கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி புறநானூற்றில் குறிப்பிடுகின்றார். பழிக்கு அஞ்சும் பண்பு நாணம். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சி அதற்காக சோம்பி இராமல் அதனை தவிர்க்க மேற்கொண்டு செய்வதில் தளர்ச்சி கொள்ளாமல் புகழ் உண்டானால் உயிரையே கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். கோடு உயர்ந்தென்ன தன் மிசை நட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. கோப்பெருஞ்சோழன் தன் மகன்களுடன் போரிட துணிகின்றார். இதனை அறிந்த புல்லாற்று எயிற்றனார் என்னும் புலவர் தன் புதல்வருடன் போரிட்டு வெற்றி பெற்றால் நாட்டை மீண்டும் தன் புதல்வர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டியிருக்கின்றது, தோல்வியுற்றால் சேரபாண்டியர்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்ற அறிவுரையின் பேரில் தான் எடுத்த தவறான முடிவுக்காக வடக்கிருந்து உயிர் விடுகின்றான்

0: என்பதும் புறநானூற்றுச் செய்தி.
1: போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல் புறப்புண்படுதல் விழுப்புண்படுதல் ஆகும். போர் நடைபெறும் களத்தில் எக்காரணம் கொண்டு புறப்புண் பட்டுவிடக்கூடாது. புறப்புண்படும் சூழல் ஏற்படுமாயின் இவ்வுலகத்தை விட்டு இரத்தலே மிகவும் சிறந்தது என்ற கருத்தே நிலவியிருந்தது. கரிகால் பெருவளத்தானதோடு சேரமான் பெருஞ்சேரலாதன் வெண்ணி என்று சொல்லக்கூடிய இடத்தில் போரிடுகின்றான். சேரமான் பெருஞ்சேரலாதன் விழுப்புண் பட்டு மார்பில் பாய்ந்த அம்பு முதுகுப்புறத்தில் தைத்து வெளிப்புறத்தே புண் ஏற்பட்டது. புறமுதுகில் புண் இருப்பதால் புறப்புண் என்று மற்றவர் பழி கூறுவார்களோ என்று பழிக்கு அஞ்சி புறப்புண்ணாணி வடக்கிருந்தோனே என்று சொல்வார்கள். சோ இப்படியாக போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. போருக்காக பழிக்காக அஞ்சக்கூடிய செயல்களை செய்வதற்கு சான்றோர்கள் அஞ்சினார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்கோ தனக்கோ புகழ் ஏற்படும் என்றால் உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். சோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது பண்பட்ட ஒரு சமுதாயமாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தானோ பொற்கால இலக்கியங்கள் என்றும் சொல்வார்கள் சங்க இலக்கியங்களை.
2: பழிக்கு அஞ்சு பண்பு பத்தி அருமையா சொன்னீங்க. நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவா கல்வியை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: பழமை புதுமை உயர்வு தாழ்வு என்ற சமுதாய அமைப்பு வேறுபட்டு கிடந்தாலும் தாழ்வையும் உயர்வாக்கும் சிறப்பை கொண்டது கல்வியாகும். நான்கு வருணம் இருப்பினும் கீழ்மகனாக போதிக்கப்படும் ஒருவன் கல்வியின் சிறப்பால் உயர்வானவனானால் அவன் செயலையே முன்னிறுத்தி மேன்மக்கள் பின்தொடர்வர். மேலும் வருணத்தால் மேலோனாக கருதப்பட்டு சமூகத்தால் உயர்வாக மதிக்கப்படும் மதிப்பை கல்வியின் காரணமாக பெற்றுவிட முடியும் என்பதை புறநானூர் விளக்குகிறது. கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று புறநானூற்றில் இடம்பெறும் கல்வியின் சிறப்பு மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது. சமுதாய புரட்சி செய்யும் மிக பெரிய சாதனமாக விளங்கக்கூடிய கல்வியை கற்கும் நிலையில் பெரும் பொருளை கொடுத்தும் கற்றுக் கொடுக்கும் ஆசானை வணங்கும் நிலையிலிருந்து எந்நேரத்திலும் தாழாமல் கல்வி கற்க வேண்டும் என்பதே சமுதாயத்தில் பெயர்பட்ட உயர் விழுமியமாக கருதப்பட்டது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கல்வி கற்கும் முறையையும் ஆசானுக்குரிய மரியாதையையும் மதிப்பையும் பாண்டியன் நெடுஞ்செழியன் உயர்த்தி காட்டியுள்ளார். பின்னர் வந்த நீதி நூல்களிலும் கல்வியின் சிறப்பறிந்து கல்வி என்னும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றுள்ளனர். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியனும் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே புறநானூற்றின் வழியாக நாம் பண்பாட்டை தெரிந்து கொள்கிறோம், பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், ஒழுக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், வாழ்வின் நிலையாமை உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனையோ விதமான ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாலும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்பதையும் அதை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது.
2: அருமையா சொன்னீங்க கல்வி குறித்து புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. புறநானூறு என்ற எட்டுத்தொகை நூலை நாம் பேச ஆரம்பிச்சோம்னா எத்தனையோ கோணங்களில் பேசலாம். அத்தகைய ஒரு நேரமின்மை நம்மளுக்கு இல்லாத ஒரு காரணத்தால் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் நாம் புறநானூற்றில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். முனைவர் இரா அனுராதா அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது இடைவெளி விட்டு சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
3: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்றவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா.
5: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
6: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு ஜாலியா இருக்குமே. வர வர நானும் வரேன்.
5: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
6: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
5: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
6: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
5: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
6: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
5: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை

0: பண்றது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது, இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
1: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
0: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?

0: நேரம் 12 மணி.
1: ஆகாஷ்வாணி நாடகமலரில் நேர்கள் கேட்க இருப்பது எங்கே அவள் நாடகம். எழுத்தாக்கம் ஜி ராஜரத்தினம் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் யு பிரபாகரன், எம் அன்பரசி, ஏ லிங்கேஸ்வரன், ஏ அருணா, கே ரவிசங்கர், ஆர் சிவக்கொழுந்து ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். எங்கே அவள் நாடகம்.
2: அப்பாடா, இந்த வெயில ரெண்டு பைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சவா பெரும் வாடா போச்சு. அண்ணி அண்ணி,
3: என்ன இது ராணி குரல் மாதிரி கேக்குது? ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் புருஷன் வீட்டுக்கு போனான், அதுக்குள்ள வந்துட்டாளா?
2: அண்ணி
3: வந்துட்டேமா, வா ராணி வா. என்னாச்சு?
2: வழக்கம் போலதான், புதுசா என்ன நடக்க போகுது? ஏன் அண்ணி, நான் வந்ததுல உங்களுக்கு ஏதாவது சிரமமா?
3: அச்சச்சோ, எனக்கு என்னமா சிரமம்? உங்க அண்ணன் தான் பாவம்.
2: ஏன், எதுக்கு என் அண்ணன் பாவம்னு சொன்னீங்க?
3: போன தடவை ஒரு பையோட வந்த, உன்னை திரும்ப புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க 2 மாசமா சமாதானப்படுத்தினாரு. இப்போ 2 பையோட வந்திருக்க, திருப்பி அனுப்ப எத்தனை மாசம் சமாதானமோ?
2: டோன்ட் வரி அண்ணி, இந்த முறை
3: சீக்கிரமா போயிடுவியா?
2: திரும்பி போகவே மாட்டேன்னு சொல்ல வந்தேன்.
3: என்ன சொல்ற?
2: அத அப்புறம் சொல்றேன். அண்ணி, இந்த 2 பைய தூக்கிட்டு வர நான் பட்ட கஷ்டம் இருக்கே.
3: ஏமா, ஆட்டோல தானே வந்த, அப்புறம் என்ன கஷ்டம்?
2: ஆட்டோ ஸ்ட்ரைக், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பையங்களை தூக்கிட்டு நடந்தே வந்தேன்.
3: வீட்ல இருந்து மொத்தமா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு போல இருக்கு.
2: இன்னும் 2 சூட்கேஸ் இருக்கு, அப்புறமா அண்ணன் அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லலாம். ஆமா அண்ணே, கண்ணி
3: இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல, 6 மணி ஆகுது, இன்னும் காணோம், ஷாப்பிங் வர போகணும், வீட்ல அரிசி மல்லிகை ஜாமான் எல்லாம் காலி.
2: நான் வந்ததுனால எல்லாம் தீந்து போச்சுன்னு சொல்றீங்களா நீ?
3: என்ன இப்படி கேக்குற? இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்த இந்த 2 வருஷத்துல 24 தடவை புருஷங்கிட்ட கோச்சுக்கிட்டு நீங்க வந்திருக்க, நான் ஏதாச்சும் சொல்லிருக்கனா?
2: சொல்லித்தான் பாருங்களேன்.
3: எனக்கு ஏன் வம்பு? இதெல்லாம்
4: உங்க
5: தங்கச்சி ராணி வந்திருக்கா.
4: எங்க?
2: என்னமோ தங்கச்சி போன் பண்ணா நான் அட்டெண்ட் பண்ணல, உனக்கு போன் பண்ணா நீயும் ஏதோ சொல்ல வந்திய, அட்டெண்ட் பண்ணாத அப்படின்னு தானே சொல்ல வந்த? என்ன, நானும் உனக்கு ஒரு பாரம்
4: ஆயிட்டான்ல? அதாவது என் தங்கச்சி போன் பண்ணா என்னால எடுக்க முடியல, உனக்கு போன் பண்ணா நீ கண்டிப்பா எடுத்துருமா, நமக்கு தங்கச்சி தானே முக்கியம்னு சொல்ல வந்த.
2: நல்லா சமாளிக்கிறன, நீ ஒரு நல்ல

0: பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் ஏன் இங்க அடிக்கடி வர போறேன்?
1: என்னது பையனை நான் பார்த்தேன் ராணி, உனக்கு நடந்த லவ் மேரேஜ்?
0: ஆஃப் கோர்ஸ் ஒத்துக்கறேனா, பட் நான் லவ் தான் பண்ணேன், மேரேஜ் நீ தானே பண்ணி வச்ச.
1: ஏமா, லவ் பண்ற பையனையே கல்யாணம் பண்ணி வச்சது தப்பா?
0: தப்பு தான், என் லவ் மேட்டர் உன்கிட்ட வந்து சொன்னதும் நீ என்ன பண்ணிருக்கணும்?
1: என்ன பண்ணிருக்கணும்?
0: கொதிச்சு எழுந்திருச்சு நோனு கத்திருக்கணும், இடியட்ஸ் நான் சென்ன கண்ணா பின்னானு திட்டி இருக்கணும்.
1: திட்டி இருந்தா
0: நான் கெஞ்சி கூத்தாடி, அண்ணா உனக்கு பிடிச்சிருந்தா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ விசாரிச்சு பாருனே, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிருப்பேன். நீ அப்படி பண்ணியா?
1: ராணி என்னம்மா சொல்ற, வருங்கால கணவரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு உன்னது இல்லையா?
0: நான் காதலி, காதலுக்கு கண் இல்ல, அவரை சரியா தெரிஞ்சுக்கல. உனக்கு என்ன, நீ விசாரிச்சிருந்தா அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும், இந்த கல்யாணம் நடந்திருக்காது.
1: அப்போ உன்னோட நிலைமைக்கு நான் தான் காரணம் சொல்ல வரியா?
0: நிச்சயமா, என்ன எவன் தலையில கட்டலான்னு அலைஞ்சிட்டு இருந்த உனக்கு என் லவ் மேட்டர்,
1: உன் லவ் மேட்டர்
0: வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்ல கடைசி பால்ல சிக்ஸர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, வாவ் சூப்பர்னு சொல்லி அவசர அவசரமா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்ட. ஆனா நான் இப்ப உனக்கு என் மேல உண்மையான பாசம் இருந்தா?
1: ராணி, மை டியர் சிஸ்டர், எனக்காவ மேல பாசம் இல்ல, நீ இப்படி சொல்லலாமா? நல்லா யோசிச்சு பாரு, என் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடினப்போ யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க முன் வரல.
0: லைட்டா வளைஞ்சிருக்கிற இந்த முதுகுதான்.
2: ஆமாங்க, உங்களுக்கு எப்படி முதுகு வளைஞ்சது?
1: சீதா, என்ன கேள்வி, நல்லா யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த டார்க் லைட்லயே என் முதுகு நீ கேவலமா உத்து பார்த்தப்போ நான் சொன்னேனே, அதை மறந்துட்டியா?
2: மறந்துட்டங்க.
1: என் தங்கச்சி சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது அவ புத்தக பையனா தூக்கி சுமந்துகிட்டு போவேன், அப்படி சுமந்து சுமந்து லைட்டா முதுகு வளைஞ்சு போச்சு.
2: ஆஹா, இல்லையே, ஏதோ ஜுரம் வந்து முதுகு தண்டுல ஊசி போட்டு அலர்ஜி ஆகி அதனாலன்னு சொன்னீங்களே, அப்போ அது அது
1: அது அது அப்படியா சொன்ன? கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க கள்ளி, அது சும்மா போய் சொன்ன. ஏமா ராணி, உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு அப்போ 8 வயசு இருக்கும். அண்ணே, ராத்திரியில தூங்க முடியலன்னு கொசு கடிக்குதுன்னு கொசு ஒத்தி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன, அடுத்த நாள் வீட்டுல வத்தி வாங்கிட்டு வந்தரா இல்லையா, அதுவும் என் கையில கொளுத்தி வச்சனா இல்லையா?
0: தலைமாட்டுல கொளுத்தி வச்சிங்க, என் தலைமுடி பொசுங்கி, எல்லாரும் அடுத்த நாள் வழுக்க வழுக்கன்னு அடுத்தது கூப்பிட்டாங்க. அது அது என்ன சொல்வீங்க?
1: அது வேற விஷயம், கொசு ஒத்தி வாங்கிட்டு வந்தனா இல்லையா
0: அண்ணே?
1: அது மட்டுமா, அப்ப உனக்கு 10 வயசு இருக்கும்.
0: என்னதான் பாசத்தை சொல்லி சொல்லி காட்டினாலும் நான் அவர் கூட வாழவே மாட்டேன், இனிமே இதுதான் என் வீடு சொல்லிட்டேன்.
1: அப்படி மாப்பிள்ள என்னதான் தப்பு பண்றாரு, எப்ப கேட்டாலும் அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு அழுவியே, இப்ப சொல்லு, நீ அடிக்கடி கோயிச்சிட்டு வர்ற அளவுக்கு மாப்பிள்ள என்னதான் பண்றாரு?
0: வக்கீல் வரட்டும்.
2: வக்கீலா? என்னமா சொல்ற ராணி?
0: என் ஃப்ரெண்டோட அண்ணன் வக்கீல், என் டிவோர்ஸ் விஷயமா பேச அவரை வர சொல்லிருக்கேன்.
2: என்ன டைவர்ஸா? என்னங்க உங்க தங்கச்சி?
1: ராணி
0: என்னண்ணா?
1: இல்ல ராணி, நான் என்ன சொல்றேன்னா நீ அவசரப்பட்டு.
0: இல்லண்ணா, நான் நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது சுமையா தெரிஞ்சா சொல்லுங்கண்ணா.
2: ஏமா ராணி, உன் ஃப்ரெண்டுங்க யாருடைய வீட்லயாவது தங்கிக்க போறியா?
0: ஏன் என் தலையெழுத்தா? இந்த வீட்டுல இருந்துகிட்டு உங்க ஹஸ்பண்ட், அதான் என் அண்ணன் மேல கேஸ் போடுவேன்.
1: ஏன் மேல கேஸா? என்ன?
0: சொத்துல பாதி பிரிச்சு கொடுங்கன்னு போடுவேன்.
1: சொத்தா எங்க இருக்கு?
0: இந்த வீடு எனக்கும் பங்கு இருக்குல்ல, இப்பெல்லாம் பெத்தவங்க சொத்துல பொண்ணுங்களுக்கும் சம உரிமை இருக்குன்னு சட்டம் இருக்கு.
3: கரெக்டா சொன்ன, சொத்துரிமை சட்டம் ஆக்ட் 2005 பிரகாரம் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குல்ல.
1: யார் நீங்க?
3: என்ன கேள்வி இது? கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை நெக் பேண்ட், யூனிஃபார்ம்ல இருக்கேன். இப்ப தெரியல நான் வைக்கலன்னு?
1: அது தெரியுது, பர்மிஷன் கேட்காம உள்ள வர்றீங்க.
3: என் வீட்டுக்கு வர நான் யாருகிட்ட பெர்மிஷன் கேட்கணும்?
2: உங்க வீடா?
3: எஸ், என் கிளையண்ட் வீடு என் வீடு தானே. ராணி, சூப்பரான பாயிண்ட் சொன்ன.
1: என்ன சூப்பர் பாயிண்ட்?
3: இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட சொத்துரிமை சட்டம் 1956 சட்டப்படி குடும்ப சொத்துல பெண்களுக்கு வாரிசு உரிமை இருக்கு. 2005

0: திருத்தி அமைக்கப்பட்ட அந்த சட்டம் இன்னும் பெண்களுடைய சொத்துரிமையை பத்தி ரொம்ப டீடைலா சொல்லுது இல்ல?
1: ஆமா, அதாவது மகளுக்கு இருக்கிற மாதிரி மகளுக்கும் குடும்ப சொத்துல சம உரிமை இருக்கு. எப்போ ஒரு வீட்ல பொண்ணு பிறந்தாலோ அப்பவே அவ குடும்ப வாரிசா கருதப்படுறா. கல்யாணம் ஆயிட்டாலும் அந்த உரிமை மாறாது. அப்பா செத்துட்டாலும் மகளுக்கு சம பங்கு கேக்குற உரிமை இருக்கு.
0: சபாஷ் ராணி, நான் சொல்லி கொடுத்தத அப்படியே ஒரு லாயர் ஸ்டைல கேட்ச் பண்ணிட்டேன். உங்க அண்ணன் உன்னை லாயருக்கு படிக்க வச்சிருந்தா இந்நேரம் நீ நீதிபதியாவே ஆயிருப்ப.
2: சொல்லி கொடுத்த நீங்களே இன்னும் வக்கீலா இருக்கீங்க, அது மட்டும் எப்படி நீதிபதி ஆயிடும்?
0: அது தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பாயாதா?
3: யாரு தாய், யாரு குட்டி?
0: நான் தான், நான் தான் தாய், ராணி தான் குட்டி. பை தி வே, ஐ ஆம் தி ஒன்லி ஒன் கிங் ஆஃப் தி டைவர்ஸ் லாயர். ஐ மீன் விவாகரத்து ஸ்பெஷலிஸ்ட் வேலு.
3: விவாகரத்து ஸ்பெஷலிஸ்டா?
0: யா. இப்ப லைலா மஜினே இருந்தா அவங்களுக்கே என்னால டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். அவ்வளவு ஏன் அமரக்காதல், அம்பிகாவதி, அமராவதி இப்ப இருந்தா ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ல ரெண்டு பேரையும் பிரிச்சிடுவேன்.
2: ஆக நல்லா இருக்கிறவங்கள பிரிச்சு வைக்கிறதையே ஒரு வேலையா செய்யறங்க நீங்க.
0: எக்ஸாக்ட்லி. நோ நோ நோ, இட் இஸ் எ சோஷியல் சர்வீஸ் வித் ஃபீஸ். ஓ, ஃபோன் வருது.
2: அட, அட்டென் பண்ணுங்க. பாவம், யாரோ என்ன அவசரமோ.
0: நீங்க ஒண்ணு, நான் கோர்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரிச்சு வைக்க வாதாடுற அழக பார்த்து என்ன பாராட்ட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 100 ஃபோன் கால் வரும். அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தா முடியுமா?
2: அப்படி சொல்லாதீங்க, ரசிகர்களை அவாய்ட் பண்ண கூடாது.
0: அப்படியா? தென் ஓகே. ஹலோ, எஸ், விவாகரத்து எக்ஸ்பர்ட் வேலு ஸ்பீக்கிங். யாரு? ராதாவா? என்னமா, எப்படி இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் குடும்பத்துக்கு எனக்கு 10 வருஷம் பழக்கம், கல்யாணம் பண்ணிக்கின சொல்லவே இல்லையே. வாழ்த்துக்கள். அப்புறம் எப்ப டைவர்ஸ்? அதுக்கு அவசியம் இல்லையா? அப்படி சொல்லாதமா, அவசியம் வரும். அப்ப என்கிட்ட நீ வந்தா நான் பிஸியா இருப்பேன். அப்ப ஐ கான்ட் ஹெல்ப் யூ. அது மட்டும் இல்ல, இப்ப சம்மர் வெகேஷன், டைவர்ஸ் பீஸ் 50% ஆஃபர்ல ஓடுது. என்ன டைவர்ஸ் வேணாமா? என்னது, உன் அண்ணன் வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேனா? அதுக்கு பழி வாங்க போறியா? அத சொல்லத்தான் போன் பண்ணியா? சாரிமா, ராங் நம்பர்.
3: ராங் நம்பர்?
0: எக்ஸாக்ட்லி. வேற ஒரு வக்கீலுக்கு போன் பண்றதுக்கு பதிலா.
3: வேற ஒரு வக்கீலா? நீங்க தான் சொன்னீங்க தி ஒன் அண்ட் ஒன்லி கிங் ஆஃப் டைவர்ஸ் னு.
0: சொன்னேன்தான், ஆனா இன்னொரு ஒன்லி ஒன் கிங் ஆஃப் டைவர்ஸ் இருக்காம் போல. அப்புறம் ராணி, நாளைக்கு இயரிங் இருக்கு, காலையில 11 மணிக்கு வந்துரு. அநேகமா நாளைக்கே இந்த கேஸ ஒரு முடிக்கு கொண்டு வந்துடலாம். என்னடா இது, மறுபடியும் போனா இந்த ரசிகர்கள் தொல்ல தாங்க முடியலதான். நான் வெளியில போய் பேசிக்கிறேன், வர.
3: என்ன ராணி, என்னமா இதெல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: சாரி அண்ணா, என்னால அவரோட சேர்ந்து வாழலாம் முடியாதுண்ணா.
3: அப்படி என்னமா குடும்பக்காரன், ஒரு டீ டோட்லர், கிளீன் லிவிங் பர்சன்.
1: பட் என்ன புரிஞ்சுக்க முடியாத மொக்கையா இருக்காரே.
2: மொக்கையா இருக்காரா? அம்மா ராணி, மொக்கையா இருக்கிறவங்களெல்லாம் டைவர்ஸ் தான் பண்ணணும்னா நான்லாம் எப்பவோ பண்ணிருக்கணும்.
3: சீதா, நான் மொக்கையா?
2: சாரிங்க, என்னால உண்மையை மறைக்க முடியல.
1: அண்ணி, இது என் லைஃப், நான் தான் முடிவு பண்ணுவேன். என்னை ஏன் வழியில விடுங்க. சாரி.
4: சைலன்ட், சைலன்ட், சைலன்ட். இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு வேடிக்கையாக இருக்கு, வேதனையாக இருக்கு, வித்தியாசமாகவும் இருக்கு.
0: யுவர் ஆனர், உண்மையை சொன்னீங்க. எவ்வளவு புரட்சிகரமான சீர்திருத்தமான தலைவர்கள் வந்தாலும் அவங்க பேச்சை கேட்க யாரும் தயாரா இல்லை. இன்னும் பெண்களுக்கு அநீதி நடக்குது. இதோ என்னுடைய கிளைண்ட், பெத்தவங்க வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அடிமையை விட கேவலமா வாழ்க்கையில் சிக்கிட்டாங்க.
4: போதும் போதும், எனக்கு

0: கேட்க நேரம் இல்ல, நேரடியா வழக்குக்கு வாங்க.
1: ஓகே யுவர் ஆனர். இதோ இந்த ராஜா என் கிளைண்ட் ராணியை ஏமாத்தி காதலிச்சிருக்காரு.
0: காதலிச்சுட்டு ஏமாத்துறதை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஏமாத்திட்டு காதலிக்கிறது?
1: அதான் ஒரு அப்பாவி பொண்ணை ஏதாவது அட்ராக்டிவா பேசி காதலிக்க வைக்கிறது.
0: அது என்ன அட்ராக்டிவான பேச்சு?
2: நான் சொல்றேன் நீதிபதி அவர்களே, இவரு 6 மாசமா நான் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நான் இவரை திரும்பி கூட பார்த்தது இல்ல.
0: அப்புறம் எப்படி அவர் ஃபாலோ பண்றாரு உங்களுக்கு தெரிஞ்சது?
1: அது எப்பாவது திரும்பி பார்க்கும். அம்மா, ஐயா கிட்ட கரெக்டா பேசணும்.
0: சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரலையா?
1: கூட்டிட்டு வந்தேன், ஆனா சொல்லி கொடுக்கல. என்ன இவர் ஆனார், உண்மை உண்மையா இருக்கும்போது நான் ஏன் சொல்லி கொடுக்கணும்?
0: சரி சரி, அப்புறம் என்ன நடந்தது?
2: யுவர் ஆனர், ஒரு நாள் அவரை கேட்டேன், என்னை ஏன் ஃபாலோ பண்றீங்கன்னு. அதுக்கு அவர், ரோட்ல கார் போகும் வேகமா, நீ இல்லனா நான் ஆயிடுவேனே சோகமானு சொன்னாரு.
0: ஃபேன்டஸ்டிக். அப்புறம் நீ ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேக்கலையா?
2: கேட்டனே, அதுக்கு அவரு, சர்டிபிகேட் இருக்கும் ஃபைல்ல, நான் விழுந்துட்டேன் உன் ஸ்மைல்லன்னாரு.
1: பாத்தீங்களா யுவர் ஆனர், நின்னுகிட்டே பதில் சொல்றான், ஆனா உழுதுட்டேன்னு போய் சொல்றான்.
2: ஒரு நாள் என்கிட்ட வந்து, போலீஸ்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணனு கேட்டேன். என் ஹார்ட்ட திருடிட்டேன்னாரு.
1: பச்சை போய் ஹார்ட்ட திருட முடியுமா? அப்புறம் திருடிட்டா இவர் உயிரோட இருப்பாரா? எப்படி எல்லாம் என் கிளைண்ட பயமுத்தி ஏமாத்தி இருக்காரு பாத்தீங்களா?
0: மிஸ்டர் அட்வொகேட், பேசாம அப்படி நில்லுங்க. உன்னை பார்த்தா நூதனமா இருக்க எனக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? இப்படி ஓரமா இல்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அப்புறம்
2: யுவர் ஆனர் இந்த மாதிரி நிறைய பேசுவாரு. ஆரம்பத்துல எனக்கு கடுப்பா இருக்கும், அப்புறம் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
0: கடுப்பா இருந்த நீ அவரையே ஏன் கல்யாணம் பண்ண?
2: இவரு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வீணாக்கிட போறாருன்னு நினைச்சு, சரி நாமளே கல்யாணம் பண்ணி இவரை திருத்திடலாம்னு நினைச்சேன். இது வரைக்கும் திருந்தல. இப்ப பனைமரத்துல ஏறனா நுங்கு, நீ இல்லனா எனக்கு சங்குன்னு சொல்றாரு.
0: அப்படியா? அப்புறம்
2: அப்புறம் என்ன, லவ் பண்ணும்போது நான் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதிலியே தான் மேரேஜ்க்கு அப்புறமும் மாத்தாம அப்படியே சொல்றாரு யுவர் ஆனர்.
0: அதுல என்னமா தப்பு இருக்கு? ரைட் பர்சன்.
2: பட் லவ் பண்ணும்போதும் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் கேக்குற கேள்வி வேற வேற.
0: ஓ காட், எனி எக்ஸாம்பிள்?
2: சொல்றேன் சார், காதலிச்சப்ப நமக்குள்ள பிரச்சனை வந்தா என்ன அடிப்பீங்களான்னு கேட்டேன். சத்தியமா நான் அந்த தப்பை மட்டும் பண்ணவே மாட்டேன்னு
0: சொன்னாரு. ஓ சூப்பர், அருமை அருமை.
2: முழுசா கேளுங்க யுவர் ஆனர், இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட இருப்பீங்களான்னு கேட்டா எப்பவும் அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு அதே பதில சொல்றாருங்க ஐயா.
0: ஓ குவைட் இன்ட்ரஸ்டிங்.
2: அது மட்டுமா, காதலிச்சப்ப அவர்கிட்ட நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இட்ஸ் மை பிளஷர் அப்படின்னு சொன்னாரு. அவசரப்படாதீங்க யுவர் ஆனர், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி திட்டுறீங்களே நியாயமானு கேட்டேன். அதுக்கும் இட்ஸ் மை பிளஷர் அப்படினு சொல்றாரு.
0: நீ எப்படி கேள்விய மாத்தி கேட்டாலும் அவர் பதில் மாறலையே.
2: பதில் மாறலையா? இன்னும் கேளுங்க யுவர் ஆனர், காதலிச்சப்ப டு யூ ரியலி லவ் மீனு கேட்டா மதர் ப்ராமிஸ் அப்படின்னாரு.
0: இப்ப உன் கேள்வி என்னவோ?
2: இப்ப நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டா என்ன மறந்துடுவீங்களான்னு கேட்டா
0: மதர் ப்ராமிஸ் அதே பதில சொல்றாரா?
2: ஐயா எப்படிங்க?
0: சொன்ன சொல் தவறாதவரா இருக்காரேமா. அப்புறம்
2: ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஐயா, காதலிச்சப்ப நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா நீங்க என்ன விட்டு பிரிஞ்சிடுவீங்களான்னு கேட்டேன். கனவுல கூட அப்படி ஒரு சான்ஸ் இல்லன்னாரு.
0: இப்ப உங்களுக்கு என் மேல பிரியம் வராதான்னு கேட்டிருப்பியே.
2: யுவர் ஆனர் எப்படி?
0: அப்படி கேட்டா தான் கனவுல கூட அப்படி ஒரு சான்ஸ் இல்லன்னு அவர் அதே பதில சொல்ல முடியும். ஏமா, தோத்த ஆக்கி போட்டோமா, துண்ணமா, தூங்கணுமா, சந்தோஷமா இருந்தமான்னு இல்லாம எதுக்காக இப்படி அவர்கிட்ட மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கணும்னு தோணுச்சு உனக்கு?
2: காரணம் இருக்குதுங்க ஐயா, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அத சொல்ல அனுமதி கொடுக்கணும்.
0: சொல்லுமா, நான் அதைய மனசுல படமா பாக்குறேன். சொல்லு என்ன நடந்தது.
2: காஃபி எப்படி இருக்கு?
3: இது காஃபியா? நான் டீ நினைச்சேன்.
2: இதுக்கு காஃபி நல்லா இல்லன்னு சொல்லிருக்கலாம்.

0: காஃபி டீ மாதிரி இருந்தா எப்படி நல்லா இருக்கும்?
1: ஹால விடுங்க சாமி, எதையாவது நினைச்சு குடிச்சு தொலைச்சிட்டு டம்ளரை கொடுங்க, எனக்கு அடுப்படியில வேலை இருக்கு. ஆமா தெரியாம தான் ஒன்னு கேக்குறேன்.
0: ஒண்ணுதான் உனக்கு தெரியாதா? எவ்வளவோ தெரியாது, சொன்னா ஒத்துக்க மாட்டேன். சரி எந்த அந்த ஒண்ணு கேள்.
1: லவ் பண்ணும்போது நான் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன், அப்போ நீங்க உன் கையால கொடுத்த விஷம் அது எனக்கு அமிர்தம், அது நெசம் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவீங்க. இப்ப சூப்பர் காஃபிய டீன்னு சொல்லி கலாய்க்கிறீங்களே, என்னாச்சு?
0: காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வாயும் இல்லைன்னு இப்பதான் தெரியுது.
1: வர வர உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை.
0: பிடிக்காம போறதுல என்னடி சுத்தம் அசுத்தம்?
2: ஒரு டீய வச்சு எப்படி அவமானப்படுத்தி இருக்காரு என் கிளைண்ட் மனசு, எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இப்படி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, தினமும் இன்சல்ட்டு,

0: என்னடி சுத்தம் அசுத்தம்?
1: ஒரு டீயை வச்சு எப்படி அவமானப்படுத்தி இருக்காரு என் கிளைண்ட் மனசு, எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இப்படி ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, தினமும் இன்சல்ட், அவமானம், அவலம்.
2: சரி சரி, மறுபடியும் கதையை ஆரம்பிச்சிடாதீங்க, அவரை கேட்போம். ஏன் மிஸ்டர் ராஜா?
3: சொல்றேங்க யுவரானர், அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.
2: இந்த மாதிரி எந்த ஒரு கோர்ட்லயும் நடந்திருக்காது. கேளுங்க.
3: எங்க தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுங்களா?
2: எப்படி இருந்தாரு?
3: உயிரோட இருந்தாரு.
2: உயிரோட இருந்தாரா? அப்புறம்
3: குளத்துல கல்லு போட்டா அது ஏன் முழுகுது தெரியுங்களா?
2: ஏன்?
3: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது. ஐயா, ஒரு செல்போனை எங்க வச்சாலும் அது கீழே விழுந்துருது. ஏன் தெரியுமா?
2: ஏன் போனை ஒழுங்கா வைக்க தெரியலையா?
3: அதுல பேலன்ஸ் இல்ல.
2: ராஜா, என்ன இது இப்படி கடிஜோ சொல்லி கோர்ட் நேரத்தை வீணாக்குறீங்க?
1: பாத்தீங்களா யுவர் ஆனர், உங்களே டென்ஷன் ஆகிட்டாரு. இவர் கூட யாருமே வாழ முடியாது.
3: ஒரு நிமிஷம் யுவர் ஆனர், இந்த கடிஜோக்ஸ் எல்லாம் நான் சொன்னதில்லை, என் ஒய்ஃப் ராணி எனக்கு சொன்னது.
2: என்ன சொல்றீங்க?
3: இந்த மாதிரி தினமும் 100 ஜோக் சொல்லுவா. அது எங்க படிக்கிறாளோ எங்க கேட்கிறாளோன்னே தெரியாது. நாம பதில் சொல்லி ஆகணும். அதை அவாய்ட் பண்ணதான் நான் அவகிட்ட கடுப்பா நடந்துக்கிறது.
2: நீ என்னம்மா சொல்ற?
4: ஐயா, நான் ஜோக் சொல்றது உண்மைதான். இந்த அளவுக்கு கடியா இல்ல. உலகத்திலேயே கண் ஆபரேஷன் மொத மொத எங்க நடந்தது தெரியுங்களா?
2: எங்க நடந்தது? நம்ம நாட்டிலேயா வெளிநாட்டிலேயா?
4: கண்ணுல தாங்க ஐயா. பாத்தீங்களா எப்படி
5: சிரிக்கிறாங்கன்னு?
4: இவர்கிட்ட சொன்னா கேவலமா பாப்பாரு.
2: ராஜா, யூ ஆர் கிரேட்.
4: ஐயா, இவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க.
2: விடுதலை வாங்கி தரலாமா? ஆனா யார்கிட்ட இருந்து யாருக்குங்கிறது தான் பிரச்சனை. எதுக்கும் நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசி பாருங்க, போங்க.
4: ஐயா, நான் பேசுவேன், ஆனா அவர் பார்க்க மாட்டாரு.
3: ஐயா வேணா ஐயா, அதை விட எனக்கு தூக்குதண்டனை கொடுத்துருங்க.
2: என்ன இப்படி சொல்றீங்க ராஜா? வாழ்க்கைங்கிறது பெரிய விஷயம், அத அல்ப காரணத்துக்காக நீங்க இழக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன் ராஜா, நீங்க இவங்களை காதலிக்கும் போது இவங்க கடி ஜோக்ஸ் சொல்லுவாங்கன்னு தெரியாதா? காதலிக்கும் போது காமெடியா தெரியற கடி ஜோக்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் காண்டா தெரியுது?
4: ஐயா, நீங்க பேசுறத பார்த்தா நான் ஏதோ சைக்கோ மாதிரி தெரியுது.
2: என்னம்மா நீ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுற? உனக்காகத்தான் நான் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். சரி, என்னுடைய தீர்ப்பை நான் வர 25ஆம் தேதி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க அவங்க அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் ரிட்டர்ன்ஸ் எடுத்துங்க. The court is urgent.
1: அப்புறம் என்ன ராணி, கிட்டத்தட்ட டைவர்ஸ் கிடைச்ச மாதிரி தான். உன் பொருள் அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் திருப்பி வாங்கிக்கோ. உங்ககிட்ட இருக்கிற அவ பொருளை அவர்கிட்ட கொடுத்துரு.

0: யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர்.
1: அதனால
0: அவங்க விவாகரத்து அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.
1: யாரு பேசுறது? விவாகரத்து சிங்கம் வேலுவா பேசுறது?
0: இனிமே நான் ஃபேமிலி கேஸே அட்டன் பண்ண மாட்டேன்.
1: ஏன், என்ன ஆச்சு உங்களுக்கு?
0: ஊருக்கெல்லாம் விவாகரத்து வாங்கி கொடுத்து எனக்கு என் ஒய்ஃப் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா, கொஞ்சம் வலிக்குது.
1: மிஸ்டர் அட்வொகேட், காதல் கல்யாணமோ ஏற்பாட்டு கல்யாணமோ, கல்யாணங்கிறது கடவுள் போடுற முடிச்சு. அது அறுந்து விழற மாதிரி இருந்தாலும் சரி பண்ணணுமே தவிர அறுத்து போடக்கூடாது.
0: ஒத்துக்கிறேன் யுவர் ஆனர். அப்புறம் ஒரு விண்ணப்பம், ராஜா ராணிக்கு டிவோர்ஸ் கொடுத்துடாதீங்க ப்ளீஸ்.
1: என் சர்வீஸ்ல இதுவரைக்கும் யாரையும் பிரிச்சு வச்சதில்லை. அவங்க கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க.
0: எப்படி சொல்றீங்க?
1: எப்பவும் கஷ்டம் வேதனை பிரிவு வரும்போது நாம நல்லா இருந்த காலத்தை நினைச்சு பார்த்தா அந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்கணும்னு மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க அவங்க பொருளை மீட்டுக்கு எடுத்துக்கங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்படி என் பொருளை என்கிட்ட கொடு, என் பொருளை என்கிட்ட கொடுன்னு அவங்க பிரிச்சுக்கும் போது ஒரு மேஜிக் நடக்கும். இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்நேரம் அவங்க
2: ராணி, நீ எனக்கு கொடுத்த பொருள் எல்லாம் திருப்பி கொடுத்து

0: சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ.
1: நானும் நீங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன், சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க.
0: ஆமா, கல்யாணம் ஆன புதுசுல நான் உங்களுக்கு ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுத்தேனே, அத காணுமே.
1: அதுவா, எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, நான் காசு கொடுத்துறேன். சேலைய மட்டும் கேட்காதீங்க.
0: ஏ,
1: அது நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த முதல் பரிசு.
0: கரெக்ட்.
1: என்னன்னு தெரியல, அத போட்டுக்கிட்டா ஒரு தைரியம் வரும்.
0: ராணி,
1: எனக்கு பின்னாடி நீங்க சுத்தி வர மாதிரி திமிர் இருக்கும்.
0: சரி, இனிமே உன் வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன். அதாவது இருக்கட்டும், வச்சுக்கோ. அதுக்கு பதிலா நீ என்கிட்ட ஒண்ணு கேட்க கூடாது.
1: என்ன அது?
0: கல்யாணத்துக்கு எடுத்த லீவு முடிஞ்சு நான் ஆபீஸ்க்கு போனப்போ நீ எனக்கு உன் ஞாபகார்த்தமா வாங்கி கொடுத்த பேனா.
1: ராஜா,
0: அந்த பேனாவுல நான் போட்ட முதல் கையெழுத்து என்னோட ப்ரமோஷன் ரிசீவிங் ஆர்டர்.
1: ராஜா, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? அந்த பேனாவால என்ன பத்தி ஏதாவது எழுதி கொடுங்கன்னு கேட்டேன்.
0: ஆமா, என் வாழ்க்கையில நீ வந்தது லக் இல்ல, பிளெஸிங்.
1: ஆமா, அந்த லெட்டரை தினமும் நான் ஒரு தடவையாவது படிச்சு பார்த்துட்டு தான் தூங்க போவேன். நீங்க என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டாலும் அழுதுகிட்டே அந்த லெட்டரை பார்த்துட்டு தான் தூங்கிறதுக்கே போவேன்.
0: ராணி, ச்சே, நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேன்ல.
1: நான் மட்டும் என்ன, ஜோக்ஸ்ங்கிற பேர்ல உங்களை சித்திரவதை பண்ணிருக்கேன்.
0: அப்படியெல்லாம் சொல்லாத. நீ ஜோக் சொல்லும் போது நான் இறைஞ்சு விழுந்திருக்கேன் தவிர, சில சமயம் தனியா போய் அதை நினைச்சு சிரிச்சிருக்க தெரியுமா?
1: நிஜமாவா? அப்போ நான் இப்போ ஒரு ஜோக் சொல்லட்டுமா?
0: ஐயோ, சரி சொல்லு கேக்குறேன். ஏன்னா டைவர்ஸ்க்கு அப்புறம் நீ யார்கிட்ட சொல்ல போற? கடைசியா ஒரு தடவை ஜோக் சொல்லிக்கோ.
1: வேணாம், எனக்கு மூட் இல்ல.
0: அப்பாடா, சரி கிளம்பலாம், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு.
1: என்னமோ தெரியல, எல்லாம் எடுத்துக்கிட்டேன், ஆனா எதையோ விட்டுட்டு போற மாதிரி தெரியுது.
0: ஐயோ, அப்படியா? சாரி, எனக்கு என்னமோ எதையோ நீ எடுத்துக்கிட்டு போற மாதிரி தெரியுது.
1: அப்படியா? என்னவா இருக்கும்? ஏங்க, என் இதய துடிப்பு உங்ககிட்ட கேக்குதான்னு பாருங்க.
0: ஆமா, என் இதயத்துல கேக்குறது உன் இதய துடிப்பு தான். அத என்கிட்ட விட்டுட்டு போற?
1: பதிலுக்கு உங்க இதய துடிப்ப எடுத்துக்கிட்டு தான் நான் போறேன்.
0: ராணி,
1: சொல்லுங்க.
0: இந்த கண்டென்ட் நாம லவ் பண்ணும்போது ஃபீல் பண்ணது இல்ல?
1: ஆமா.
0: இத பத்தி 25ஆம் தேதி கோர்ட்ல ஜட்ஜ் கிட்ட சொல்லிடாத. அவர் அப்புறம் நமக்கு டைவர்ஸ் கொடுக்காம போயிட போறாரு.
1: அவர் என்ன டிவோர்ஸ் கொடுக்கிறது? நாம அவரை டிவோர்ஸ் பண்ணிடுவோம்.
0: புரியல?
1: ஆபீஸ் போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பொரி குழம்பும் பட்டர் பீன்ஸும் சமைச்சு
0: வைக்கிறேன்.
2: பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரவங்க, இவங்க எல்லாரும் ஒரு பொண்ணுக்கு எது பண்ணாலும் அது மூளையில நினைப்பா நிக்கும். ஆனா அவ கணவன் அவளுக்காக செய்யறதும் சொல்றதும் அந்த பெண்ணோட இதயத்துல உசுரா இருக்கும். விவாகரத்து மூல சம்பந்தப்பட்டது. அதை சரி செய்யணும்னா சம்பந்தப்பட்டவங்களை சந்திக்க வைக்கணும். அந்த சந்திப்புல பழைய நினைவுகள் திரும்ப முளைக்கும். இதயம் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு துடிக்கும். இந்த ஃபார்முலாவை தான் ராஜாராணி கேஸ்ல நான் யூஸ் பண்ண ஆயுதம். இப்போ ஜோக் சொல்லிட்டு ராணி எங்கே போனாலும் ராஜா எங்கே அவள்னு தேடிக்கிட்டே இருப்பாரு.
3: நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது எங்கே அவள் நாடகம். எழுத்தாக்கம் ஜி ராஜரத்தினம் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் ராஜாவாக யு பிரபாகரன், ராணியாக எம் அன்பரசி, அண்ணன் ரமேஷாக ஏ லிங்கேஸ்வரன், அன்னி சீதாவாக ஏ அருணா, நீதிபதியாக கே ரவிசங்கர், வழக்கறிஞர் வேலுவாக ஆர் சிவக்கொழுந்து ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி டி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பெற்ற தாய் என தொடங்கும் திருவருட்பா ஒலிக்கியிருக்கிறது.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28ஆம் தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், மின்கலம் தயாரிப்பு, காற்றாலை மின்சக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். 2030ஆம் ஆண்டுக்குள் 500 GW கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின்போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி, பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டு

0: சென்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதியாணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொது வழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்திய

0: இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:52.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் உண்டுங்களாமா? மெல்ல கேட்டாள் குழலி. பழக்கம் இல்லாமல் என்ன? மனப்பழக்கம் ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கியது. பூ விரல்களில் பூ சிதறலாக ஈரம் சொட்டவே திடுக்கிட்டாள் ரேவதி. அம்மா அம்மா, மிஸ்டர் ஞானசீலனை 10 வினாடி தனிமையில் சந்திச்சு பேசிட்டா நான் என் சொந்த மனப்போக்கு பிரகாரம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அது எனக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக தான் அவசரப்படுறேன் குழலி. அம்மா. என்ன குழலி, அழறீங்களா? அழறேனா? இல்லைம்மா என்றாள் ரேவதி. அவள் சொற்கள் தடுமாறின. ஆனால் ஆடி புனலாக ஓடிய சுடுநீர் கண்ணீர் மாத்திரம் தடுமாறவில்லை. குழலியின் விழிகளும் தழும்ப தொடங்கின. அம்மா, நான் உங்கள் உப்ப தின்ன தொடங்கிட்டேன். சின்னூண்டு பொண்ணுதாம்மா நான். ஆனால் நீங்கள் என்னை நம்புனீங்கன்னா அண்ணன்கிட்ட 1000 குற்றங்குறை இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் ஒரு மனுஷனாக இருக்காங்க எங்கள் ஞானசீல அண்ணன். அவர் மறு கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தா அவரோட அன்பான நெஞ்சில் நிரந்தரமாக கொலு இருக்கிற உங்களை விட்டுட்டு வேறொருத்தி ஏறெடுத்தும் பார்க்கவே மாட்டாருங்கம்மா. உங்களோட இன்ப கனவு பிரகாரமே அவங்கள என் அண்ணனோட மறுபடியும் நல்லபடியாக சேர்த்து வச்சிட வேண்டியது என் கண்ணியமான கடமையாக்கும். நான் உங்கள் குழலி பொண்ணுங்க, என்னை நல்ல மனசோடு நம்புங்கம்மா. வெம்மினாள் குழலி. ரேவதி தன்னை சீர் செய்து சமாளித்து கொண்டு இதழ் கடையில் புன்முறுவலை கடைபிடிக்க முயற்சி செய்கிறாள். குழலி, எங்களோட வாழ்க்கையின் கதை காரணம்லாம் உனக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தான். இதுவும் கூட நான் எதிர்பாராத சஸ்பென்ஸ் ஒன்றும் கிடையாது தான். சரி, இப்போ நீ சீக்கிரமாக கீழே போயிடு, தேவைப்பட்ட கூப்பிட்ற. ஆணை தூள் பறந்தது. குழலி கொடிமின்னலானாள். ரேவதி படீரென்று கதவுகளை ஆத்திரமாக அடைத்தாள். தொலைக்காட்சியில் இரவு நேர செய்திகள் வாசிக்கப்பட்டன. ஆனால் வாசிக்கப்பட்ட உலகத்தின் செய்திகளை கேட்கத்தான் அங்கே நாதி இல்லை. ரேவதி, டாக்டர் ரேவதி அழுது கொண்டுதான் இருக்கிறாள். இன்னமும் அவளது உள்மனம் வாசித்து கொண்டிருந்த செய்திகளை கேட்கத்தான் அவளுக்கு பொழுது சரியாகிவிட்டது. அந்தரங்க அறை அது. ரேவதிக்கு சொந்த பந்தம் கொண்ட கூடமும் அதுதான். அங்கே ஒளி வெள்ளம் பொங்கி வழிகிறது. ஆனாலும் ரேவதி இருட்டிலே தவித்தாள், தடுமாறினாள். எனக்கு சம்பந்தப்பட்ட என் பிரச்சனை கதை என்னிடம் வேலைக்கு இருக்கிற குழலி குட்டிக்கும் ஏனோ எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சே. வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நானே உசத்தியா நின்று முன்னுரிமை பெற்று விளங்குவேனும் அப்படிங்கிற இலட்சியத்துக்காக போராடி மான மரியாதைக்காக அல்லும் பகலும் பாடுபட்டுக்கிட்டு இருந்த எனக்கு கடைசியில் கிடைச்சிருக்கிற வெகுமதி இப்படிப்பட்ட அவமானம்தானா? தாயே, என்னை சோதிச்சது போதாதா? எனக்கு உண்டான ஒரு நல்ல பாதையை இனியாச்சும் திறந்து விட மாட்டியா? கல்லான உன்னால் எப்படி பேச முடியும்? எனக்கு நானே விதியாகி போன பின்ன என்னோட வழிதானே இனிமேல் எனக்கு சதம். விம்மல் தொடர்ந்தது. போதை தெளிந்த போதத்தோடு நிதானமாக இதயத்தை தேடி பிடித்து பலம் கொண்ட மட்டும் பிசைந்து கொண்டாள். எல்லா வலியும் 4-5 வினாடிகளில் தீர்ந்து போய்விடும். பாய்ந்தாள், தடுமாறி விழுந்தாள், எழுந்தாள். மண்ணை கவ்வ நேர்ந்த தோல்வி வெறியில் மறுபடி எதிரே பாய்ந்தாள். கைத்துப்பாக்கி நையாண்டித்தனமாக சிரிக்கிறது. எப்படியோ அதை அழித்து பிடித்து கைப்பிடிக்குள் அடக்கிக் கொண்டாள். திரும்பவும் நப்பாசை. திரும்பி பார்க்கவே மேசையிடம் கையேந்தினாள். பிச்சை கிடைத்திருக்க வேண்டும். அந்த திருமண புகைப்படமும் அந்த திருமண தாலியும் இப்பொழுது அவளை கண்டு கைகொட்டி சிரித்தன போலும். அவளுக்கு மட்டும் பதிலுக்கு பதில் சிரிக்க தெரியாதா? அவள் ரேவதி, டாக்டர் ரேவதி ஆயிற்றே.

0: மிஸ்டர் ஞானசீலன், கடைசியாக சொல்லி வைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரில் நான் தான் நிரபராதி. யதார்த்தமும் அதுவே தான். சுத்தமான உங்கள் நெஞ்சில் நான் ஒருத்தி தான் நிரந்தரமாக கொலு இருப்பேன்னு அன்னைக்கு ராத்திரி என் கையில் நீங்கள் செஞ்சு தந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டுக்கும் நீங்கள் நிறைவேற்றினால்தான் சத்தியமாக என்னோட ஆத்மா சாந்தி அடையுங்க. அத்தான் ஆமாங்க மிஸ்டர் ஞானசீலன். அவளுக்கு இனி அழ வேண்டிய அவசியம் கிடையாது தான். கைத்துப்பாக்கியை கைப்பிடியில் வசம் பார்த்து சரி பார்த்து இடுக்கி கொண்டே தன் நெஞ்சுக்கு நேராக குறிவைத்து திரும்பியவளாக அரைக்கணம் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் உதடுகள் என்ன தொடங்கின? ஒன்று, இரண்டு. ரேவதிக்கு நெஞ்சுறுதி மட்டுமல்லாமல் உடல் உறுதியும் நிறையவே இருந்தது. அவள் கை எவ்வளவு வலுவாக அந்த துப்பாக்கியை பிடித்திருக்கிறது! அவளை பார்ப்பவர்கள் அவ்வளவு உறுதி படைத்தவளாக அவளை சொல்ல மாட்டார்கள். அவளுக்கு கொடி போன்ற உடல், பச்சை மூங்கில் போன்ற கைகள், வெண்டைக்காய் விரல்கள், வீணை மீட்ட வேண்டிய அந்த விரல்கள் எவ்வளவு வலுவாக துப்பாக்கியை பிடித்திருக்கின்றன! இதைத்தான் குரங்கு பிடி என்பதோ? ஆனாலும் அவ்வளவு நெஞ்சூரம் அதிகம்தான். இல்லாவிட்டால் இப்படி துப்பாக்கியை எடுப்பாளா? அதை நெஞ்சுக்கு நேராக நீட்டிக்கொள்வாளா? அவளது செவ்விதழ்கள் ஒன்று இரண்டு என்று அர்ச்சனை பண்ணத்தான் செய்யுமா? ஒன்றுதான் பாக்கி, மூன்று என்று எண்ணிவிட்டாள். அவள் கதை முடிந்துவிடும். தான் அகம்பாவம் பிடித்தவர்களின் இறுதி குரலே அதுதானே? அதிலும் ஆணவம் அகங்காரம் பிடித்த பெண்களின் முடிவு இதுதான் என்று வரலாறு காட்டுகிறதே. அதிலும் அந்த காலத்து கிளியோபாட்ராவிலிருந்து இந்த காலத்து மெர்லின் மன்றோ வரை அத்தனை ஆணவகாரிகளும் கடைசியில் இப்படித்தானே செத்தார்கள்? மு உதடுகள் உச்சரிக்க தொடங்கின. விரல்கள் துப்பாக்கியின் விசையை அழுத்த தயாராக. இன்னும் கண்ணிமைக்கும் நேரம் கூட இல்லை. ஒரு குண்டு வெடித்தால் போதும். தனக்கு நிகரில்லை என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்த ரேவதி தரையிலே விழுந்து கிடப்பாள். வேறறிந்த மரம் போல அவளை மலர்ந்த ரோஜாவாக மனம் வீச செய்து கொண்டிருந்த சிவந்த ரத்தம் சீறி பாய்ந்து வெளியில் சிதறும். பஞ்சுமத்தையில் படுத்து பழக்கப்பட்டவள் செஞ்சாந்து போன்ற இரத்தத்தில் மிதந்து கொண்டிருப்பாள். நாள் முழுக்க துடிதுடிப்பாக சுழன்று கொண்டிருந்த அவள் துடிப்பு அடங்கி துள்ளல் ஒடுங்கி துடுக்கு ஓய்ந்து துரும்பு போல விழுந்து கிடப்பாள். ஆனால்
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

0: படை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயிலான்.
1: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: வணக்கம் மக்களே, 1215 கிலோ ஹெச் முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை, இது குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க போறீங்க. இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா, படிக்கிற குழந்தைங்கள இருந்து வயதானவங்க வரைக்குமே வந்து எல்லா பீரியட்லயும் இந்த மன அழுத்தம் அப்படின்றது இது காமனாவே இருக்கு. இப்ப யாரு கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஹார்மோன்களோட சமநிலையை எப்படி பாதிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: மெயினா ஸ்ட்ரெஸ் தான் ஹார்மோன்களை வந்து பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைகள் இருந்து நான் சொல்லிட்டேன், ஹார்மோன்ஸ் வந்து ஒரு அவங்களோட வளர் பருவத்திலயும் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. இப்ப குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க எப்படி சொல்றதுன்னா, இப்ப மாசத்துக்கு ஒரு நாள் வந்து லீவன் கூட அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்ப ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னா அதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எவ்வளவு மணி நேரம் நிக்க முடியும், மனசோர்வு, உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்கள்னு நம்ம ஒண்ணு பண்ணோம். அந்த உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்களை அவங்க ஃபேஸ் பண்ண முடியாம போறப்ப கண்டிப்பா மன ரீதியா உங்களுக்கு பிரச்சனை வந்து ஸ்ட்ரெஸ்ல தான் போய் முடியும். குழந்தைகளே இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு, ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த டைம் இவங்களுக்கு ஓவர் ஃபுளோவா இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதை போய் அவங்களுக்கு அதை போய் சொல்றதுக்கும் பயம், வீட்லயும் சொல்ல போறது இல்ல, ஸ்கூல்ல போய் சொன்னாலும் அது ஒரு பெரிய எடுபட போறதும் கிடையாது. அந்த மாதிரி டைத்துல இதை எதையுமே வெளியில சொல்ல முடியாம பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க குழந்தைகள். சில சமயம் சாப்பிட முடியாம வாமிட் பண்ணிட்டு மயக்கம் ஆயிட்டு விழுந்துடுறாங்க. ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன்னா இவங்க எதையுமே வெளிப்படுத்துறது இல்ல. நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பிருப்போம், பசங்க சாப்பிட்டிருப்பாங்க நம்ம நினைச்சிருப்போம், ஆனா போய் பார்த்தா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்காது. யூஸ்வலாவே அந்த டயத்துல சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி டயத்துல அவங்க சாப்பிடாம விட்டுட்டாங்கன்னா உடல் ரீதியா அவங்களுக்கான மாற்றங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாயி வெளியில சொல்ல முடியாம ஃபெயிண்ட் ஆயிடுறாங்க குழந்தைங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. தென் வேலைக்கு வரவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எதையுமே சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் அந்த வேலையை அவங்க போர்ஸ்ஃபுல்லா பண்ணிதான் ஆகணும். அப்படி போர்ஸ்ஃபுல்லா பண்றப்ப இவங்க அவங்களை ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கு கூட டைம் இருக்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல இதுக்கான ஒரு ப்ரொவிஷியன்சி கூட இருக்கிறது இல்ல. ஒரு இடத்துல ஒரு இதை சேஞ்ச் பண்ணணும், பண்ணணும், போகணும் அப்படின்னா கூட ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது. தண்ணி ப்ராப்பரா குடிக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணியே எடுத்துக்க மாட்டாங்க, குடிக்கவே மாட்டாங்க, ஜூசஸ் எடுத்து வந்திருப்பாங்க, மறந்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இப்ப இருக்கிற ஒர்க்கிங் உமன்ஸே இருக்காங்க. தென் அடுத்தது வீட்டுல இருக்கிறவங்க, என்ன மிச்சம் இருக்கோ அதான் சாப்பிடுறாங்க. குழந்தைகளை அனுப்பி விட்டுறாங்க, ஹஸ்பண்ட்ஸ் போயிடுறாங்க, வீட்டுல மேபி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா என்ன பாக்கி இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எப்ப டைம் கிடைக்குதோ எப்ப தோணுதோ அப்பதான் செய்யறாங்க. இவங்களை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும், நம்ம சத்தா சாப்பிடணும், ஒரு ஜூஸே புழிஞ்சு குடிக்கணும்னு கூட அவங்களுக்கு நினைக்கிறது கிடையாது. சோ அதனால அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து தட் இஸ் ஓய்வா இருக்கேன் அப்படிங்கிற பேரா அது என்னன்னு சொல்ல தெரியல, பட் அவங்க அப்படியே அமைதியாவே இருந்துடுறாங்க, எதுவுமே செஞ்சுக்கிறது இல்ல. அந்த சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். தென் மெனோபாஸ் வரப்ப நிஜமாவே இந்த ஹார்மோன்ஸ் ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணும், அதையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு திணறாங்க. சோ எல்லா காலகட்டத்திலயுமே இந்த ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யுது. இதனால இந்த இம்பேலன்ஸ் வரதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதவிடாய் தள்ளி போகுது. இந்த மாதவிடாய் ரெகுலரா வராம இருக்கு டீனேஜ் பசங்களுக்கு, மெனோபாஸ் அப்ப ரொம்ப சிரமப்படுறாங்க, இந்த உடல் அளவுல வரக்கூடிய எடை கூடுதல், இந்த பிரச்சனைகள்லாம் வருது. சோ கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் 100% தொடர்பு இருக்கு.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: கிளிக்லியா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப வந்து பெண்கள் வந்து இப்ப கர்ப்பமா இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல குழந்தை வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம். சோ நான் அதிகமான எல்லா சத்துக்களும் சமமா எடுத்துக்கணும். அந்த மாதிரி டைம்ல ஹார்மோன்ஸ் வந்து என்னென்ன பங்கு வகிக்குது
5: இந்த கர்ப்ப காலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்பத்துல இருந்து சில ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து HCG அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின். இதுதான் வந்து நம்ம பிரெக்னன்சி டெஸ்ட் போட்டு பாக்கிறோம் இல்லையா, இந்த டபுள் லைன் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, இதுல இந்த ஹார்மோன் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னா, இவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு வாரத்துல இருந்து 15 நாள் 20 நாளைக்குள்ள நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்து போட்டு பார்த்தோம்னா இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கர்ப்பம் வந்து தரிச்சிருக்கு, நம்மளோட கர்ப்பப்பையில வந்து அந்த கரு போய் பிக்ஸ் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இண்டிகேட்டராவே இந்த ஹார்மோனை வந்து நம்ம சொல்லுவோம். இதான் வந்து முதல் ஹார்மோன். அடுத்தது எஸ்ட்ரோஜன், நம்மளோட கர்ப்பப்பை வளர்ச்சி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு 10 மாசத்துக்கு அந்த குழந்தையோட வெயிட்டு, அது கூட இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்ப்பப்பைய வந்து நல்ல குஷன் மாதிரி ரெடி பண்ணி, ஒரு நல்ல வெரி குட் சேம்பர் மாதிரி ரெடி பண்ணும். சோ அந்த அளவுக்கு அந்த ரெடி பண்றதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது. அடுத்தது அதோட கண்டினியூஷனா வந்து அடுத்தது கண்டினியூ பண்ண போறது ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கறது ஜெஸ்டேஷன் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கர்ப்ப காலத்துக்கான ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அது வந்து கொஞ்சம் பெண்களுக்கு வந்து அது இல்லாம இருக்கு, குறைச்சலா இருக்கிறது, செக்ரெட் ஆகுதுங்கிறதுனால கூட ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு இந்த ஹார்மோனை நம்ம மெடிக்கேஷனா கூடவே கொடுக்கற அளவுக்கு இப்ப இருக்குது. யூஸ்வலா நார்மலா செக்ரெட் ஆகணும், செக்ரெட் ஆகி அந்த அளவே போதுமான அளவா இருந்தாலே கர்ப்பத்தை அப்படியே நகர்த்திக்கிட்டே போயிடும். ஆனா இவங்களுக்கு சில சமயம் இந்த ஃபிளக்சுவேஷன் இருக்கக்கூடாது, ஆரம்ப காலத்துல கரு கரெக்டா இது பண்ணிடணும் அப்படிங்கறதுனால இந்த ஹார்மோன்ஸ் நம்ம வெளியில இருந்து மெடிக்கேஷனாவே கூட கைனகாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் நாள் ஆக ஆக இந்த கர்ப்பத்துல 2 மாசம் 3 மாசம் போக போக இது ஆட்டோமேட்டிக்காவே அதிகமாயிடும். கருப்பையிலிருந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் ஆகுது. இந்த கரு போய் தங்கினதுக்கு அப்புறம் நம்ம பிளாசன்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நஞ்சு கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கிருந்து இந்த ஹார்மோன் செக்ரெட் ஆகும். சோ அது ஆட்டோமேட்டிக்காவே ரைஸ் ஆயிடும். இப்படியே கண்டினியூஸா இந்த பிரெக்னன்சியை 10 மாசம் அதை நகர்த்திக்கிட்டே வந்துடும். உள்ள குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஹார்மோன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்பயே அடுத்த ஹார்மோன் ஒன்று வந்துடும், ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் எதுக்கு அப்படின்னா, நம்ம குழந்தை பிறந்த உடனே மில்க் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த வீனிங் பீரியட்ல நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க வேண்டிய இது வந்துடும். சோ அப்ப அதுக்கு வந்து நம்மளோட பிரெஸ்ட வந்து ரெடி பண்றதுக்கான ஒரு ஹார்மோன் இந்த ப்ரொலாக்டின் சொல்லலாம். இந்த ப்ரொலாக்டின் வந்துருச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பால் சுரப்பிகள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும், பால் வரக்கூடிய அந்த டியூப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய நாளங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும். சோ குழந்தை பிறந்த உடனேயே அந்த நிப்புல சக் பண்றப்ப அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போய் இமீடியட்டா அந்த குழந்தைக்கு வந்து மில்க் வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கொலஸ்ட்ரம் சொல்ற அந்த மில்கை வந்து குழந்தைக்கு நம்ம கொடுத்தாதான் அந்த குழந்தை நல்ல எதிர்ப்பு சக்தியோட இருக்கும். சோ அதுக்கு ரெடி பண்றதுக்கு இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து வந்துடும். இப்படி ஹார்மோன் செக்ரெட் ஆயிட்டே இருக்கிறப்ப அந்த கர்ப்பகாலம் முடிஞ்சு குழந்தை பிறக்க போற டயத்துல ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வரும். அதாவது கர்ப்பப்பைய சுருக்கி குழந்தைய வந்து புல் பண்ணி வெளியில நார்மல் டெலிவரிக்கு அனுப்புறதுக்காக அந்த எலும்புகள் எல்லாம் அமுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து வரும். இந்த ஆக்சிடோசின் வரவும் இந்த குழந்தை பிறப்பு, அதாவது பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்ற இந்த குழந்தை பிறப்பு வந்து எளிமையா அவங்களுக்கு நடக்கும். இதுதான் வந்து லேபர் பெயின் சொல்லுவோம், அந்த பிரசவ கால வலிய தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பிரசவம் ஆன உடனே அந்த உடம்பை தளர்த்து அந்த உள்ள இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் தளர்த்துக்கு ரிலாக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வரும். இதனால வரக்கூடிய மன விஷயங்களை, மன உளைச்சல் இதெல்லாம் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கு கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் வரும். இத மாதிரி இந்த கர்ப்ப காலத்துல நிறைய ஹார்மோன்ஸோட ரோல் வந்து பெண்களுக்கு கண்டிப்பா உண்டு.
4: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த வாந்தி, மயக்கம், எப்பவுமே ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சோ இதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ்க்கும் வந்து சம்பந்தம் இருக்கா, இல்ல இந்த கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி டைம்ல பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா கவனிக்கணும்?
1: இந்த வாந்தி, மயக்கம் இதெல்லாம் வந்து யூஸ்வலாவே பிரெக்னன்ட் ஆயிட்டாக்கா வரக்கூடிய

விஷயங்கள் தான். இது வந்து ஒரு நார்மல் சிம்டம் தான். இதை பார்த்து அவங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனா இதுக்காக சாப்பிடாம இருக்கிறது, உடம்ப வருத்திக்கிறது கண்டிப்பா முடியாது. ஒரு பெரிய 10-15 ஹார்மோன்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு சாப்பாடு மூலமா தான், உணவு மூலமா தான் உள்ள போயாகணும். சோ சத்தான உணவு அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ரோலை வந்து பேறு காலத்துல ஏற்படுத்தும். சோ அந்த சத்தான உணவு அப்படின்னு பாக்கிறப்ப இரும்பு சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிடணும். தட் இஸ் அயன் கண்டென்ட் உள்ள கீரை, தேனு, பேரிச்சம்பழம், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம். பழங்களை வந்து மேக்ஸிமம் எல்லாரும் சாறு புழிஞ்சி ஜூஸா குடிக்க விரும்புறாங்க. அதுல உள்ள நார் சத்து அந்த அளவு முழுமையா போய் சேராது. சோ பழங்களை அப்படியே சாப்பிட பழகணும். சோ பழங்களை சாரா புழிஞ்சி குடிக்காம சுகரம் போட்டு குடிக்கிறதுனால அதிகமாகும். சோ அந்த மாதிரி இல்லாம பழங்கள் சாப்பிடலாம். சோ பச்சை காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கலாம், சாலட் பண்ணி சாப்பிடலாம். அதெல்லாம அந்த முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கப்ப அந்த புரத சத்து உள்ள உணவுகள் நிறைய இருக்கு. இந்த சிறுதானிய வகைகள் இதெல்லாம் ரொம்ப சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் இந்த சத்தான சாப்பாடா பிகினிங்ல சாப்பிடணும் ஆரம்பத்துல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல பாக்குறப்ப நல்லா அதிகமான அளவு உள்ள போகும். அப்ப போறப்ப மாவு சத்து உள்ள பொருட்கள் அதிகமா சேர்த்துறாம அதுக்கு பதிலாக புரத சத்து உள்ள பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு

0: சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிடணும். தட் இஸ் அயன் கண்டென்ட் உள்ள கீரை, தேன், பேரிச்சம்பழம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம். பழங்களை வந்து மேக்சிமம் எல்லாரும் சாறு புழிஞ்சி ஜூஸா குடிக்க விரும்புறாங்க. அதுல உள்ள நார் சத்து அந்த அளவு முழுமையா போய் சேராது. சோ பழங்களை அப்படியே சாப்பிட பழகணும். சோ பழங்களை சாரா புழிஞ்சி குடிக்காம சுகரம் போட்டு குடிக்கிறதுனால அதிகமாகும். சோ அந்த மாதிரி இல்லாம பழங்கள் சாப்பிடலாம். சோ பச்சை காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கலாம். சாலட் பண்ணி சாப்பிடலாம். அதெல்லாம அந்த முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கப்ப அந்த புரத சத்து உள்ள உணவுகள் நிறைய இருக்கு. இந்த சிறுதானிய வகைகள் இதெல்லாம் ரொம்ப சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் இந்த சத்தான சாப்பாடா பிகினிங்ல சாப்பிடணும் ஆரம்பத்துல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல பாக்குறப்ப நல்ல அதிகமான அளவு உள்ள போகும். அப்ப போறப்ப மாவு சத்து உள்ள பொருட்கள் அதிகமா சேர்த்துறாம அதுக்கு பதிலாக புரத சத்து உள்ள பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு அந்த உடம்புல நல்லா அதுக்கான தாங்கிறதுக்கான வலுவும் வந்துடும், உள்ள இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா வளரும். சோ அது இல்லாம சின்ன சின்ன எக்ஸசைஸும் அவங்க பண்ணணும். யோகா பண்றது இல்ல ஒரு சின்ன வாக்கிங். ரொம்ப தூரம் மூச்சு வாங்குற அளவுக்கு கர்ப்பப்பை சில பேருக்கு இறங்கிடும். சோ அந்த அளவுக்கும் போகாம ஓரளவுக்கு வீட்டில் இருக்கிற வேலைகள் செய்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல பெட் ரெஸ்டா இருக்காங்க இப்ப இருக்கிற பொண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நார்மலா என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு மணி நேரம் முடியுமோ அந்த வேலைகளையும் சேர்த்து செஞ்சுகிட்டே இருக்கிறப்ப எடை போடாம உடம்பு வந்து கொண்டு போக முடியும். எடை போட்டுருச்சு அப்படின்னு சொன்னாக்கா வெயிட் அதிகமான கடைசியில டெலிவரி டைம் நெருங்குறப்ப பிரஷர் அதிகமாகும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பேலன்ஸ்டா அவங்களோட லைஃப்ல ஃபுட் எடுத்துட்டு போறப்ப ஹார்மோன்ஸ் அழகா வேலை செஞ்சுட்டு இருக்கும்.
1: இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 வயதுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படுது?
0: 40 வயசுக்கு மேலே மெனோபாஸ். ஃபர்ஸ்ட் எப்படி மெனார்க்கு சொல்லணும், சின்ன பிள்ளைங்களுக்கு பயம் படப்படப்பு இருக்குமோ அது அப்படியே திருப்பி பார்க்கலாம். 40 வயசுக்கு மேல வரக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஏதாவது ஒண்ணு கேப்போம், முன்னாடி நார்மலா எடுத்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இப்ப சல்லுன்னு விழுவாங்க. சோ அந்த கோவம், எரிச்சல், சரியா பசிக்காது, தூக்கம் வராது, அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபிளஷ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். திடீர்னு என்னாக ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா ஃபிளஷ் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஒரு சூடா ஒரு உடல் பரவற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப அசதியா இருக்கும். கை கால் வலி, மூட்டு வலி. இந்த ஹார்மோன்ஸ் குறையறதுனால கண்டிப்பா எலும்பு வந்து அதோட கால்சியத்தை படிய வைக்கிற தன்மைகள் கொஞ்சம் மாறுபடும். அதனால அவங்களுக்கு கை கால் வலிகள் ஆரம்பிக்கும். உடல் அளவுலயே மாற்றங்கள் வரும். வெயிட் போடுறது எல்லாம் அப்பதான் ஆரம்பிக்கும். சோ கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டா இருக்கிறவங்க இந்த இடத்துல ரெகுலரா எக்ஸசைஸ் யோகா அப்படி இருந்துட்டு இருந்தாங்கன்னா பெருசா தெரியாது, கொஞ்சம் நார்மலா கொண்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப வெயிட் போடக்கூடிய பீரியட் வந்து இந்த பீரியட். இதுல வந்து ஒரு நிறைய பேர் வந்து இந்த மனநோய் மாதிரி முன்ன மாதிரி இல்ல, லேடிஸ் வந்து இப்படி வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி முன்ன மாதிரி இல்ல, அப்ப மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்ப பேசுறதுமே சரியில்லை, ரொம்ப கோவப்படுறாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஹார்மோன் பண்ற சமநிலை கோளாறுகள் தான். அதை வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சுகிட்டு அவங்க கூட டிராவல் பண்றதே வந்தாங்கன்னா இதை தாண்டி வந்து அவங்க மெனோபாஸ் முடிச்சிடலாம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே, இப்போ மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றது இதெல்லாமே வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருந்தா தான் உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், இப்போ ஹார்மோன்ஸ் எல்லாமே சமநிலையில இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆகும்போது இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டா அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்காது. சோ இதனால வந்து ஏதாவது பிரச்சனை எதனா வருமா பத்தி சொல்லுங்க.
2: இந்த மெனோபாஸ் அப்படிங்கறது வந்து மாதவிடாய் வந்து நிரந்தரமா நின்று போறது
1: தான்.
2: அதாவது நமக்கு வந்து நம்மளோட கர்ப்பப்பையில ஒரு ஒரு முட்டை உருவாகி கருப்பு முட்டை வந்து உருவாகி மாதம் ஒரு முட்டை வந்து வெளியேறும் நம்ம சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய அந்த முட்டைகளோட எண்ணிக்கை முடிய போற டைம் வந்து நமக்கு வந்து இனிமே அந்த மென்ஸ்ட்ரேஷன் வராது, மாதவிடாய் வராது. அது நின்னு போறப்ப இந்த ஹார்மோன்ஸோட அளவு, நான் சொன்னேன் இல்லையா, எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரான் இதோட அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது குறையறதுனால இது கூட சேர்ந்து வேலை பார்த்த தைராய்டு, இன்சுலின், கார்டிசோல், ஆல்டோஸ்டிரான், அப்புறம் பாராதைராய்டு ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வந்து கூட வந்து ஒர்க் பண்றதுல ஒரு பிளக்சுவேஷன் வரும், எஸ்பெஷலி இந்த பீரியட்ல வரும். அப்படி வரப்ப கண்டிப்பா உடல் சோர்வை பார்க்கலாம், மனநிலையில மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு நேரம் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நேரம் சுத்தமா எதுவோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு பிளாங்கா ஃபீல் பண்ணுவாங்க. எரிச்சல் அதிகமா இருக்கும், கோவம் அதிகமா இருக்கும், அசதி இருக்கும், உடல் வலி இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன்ஸால வரதுதான். எலும்பு பிரச்சனைகள் கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிற வரைக்குமே கூட கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது வரப்ப அந்த கொலஸ்ட்ரால் அளவுலயுமே நமக்கு வந்து பிளக்சுவேஷன்ஸ் வரும். அதனால வரக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ், நம்ம ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதனால அதுவும் வரதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. அதனால அது அவங்க கரெக்டா அந்த பீரியட வந்து கடந்து வரப்ப, அதாவது எப்படி சொல்றது, எக்ஸசைஸ் பண்றது, ஃபுட்டை கரெக்டா எடுத்துக்கிறது, வேற எதுலயாவது அவங்களோட கவனத்தை செலுத்துறது, அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கடந்து வரது ஈஸியா இருக்கும். இல்லனா இது கொஞ்சம் கஷ்டமான பீரியட், வீட்டில் உள்ளவங்களும் இதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்.
1: இப்ப இந்த மாதிரி டைம்ல இதுக்கான பிரச்சனைகள் என்ன, இதுக்கான தீர்வுகள் என்ன? இது இப்ப இதை விட்டு வெளியே வரணும்னா நிறைய சொன்னீங்க, மூட் ஸ்விங்ஸ் வந்து எப்போ நம்மளுக்கு வளரிளம் பழவத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த டைம்லயும் மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு. சோ இதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன, இப்ப நிறைய பிரச்சனைகள் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. இப்ப மூட்டு வலியில இருந்து ஆரம்பிச்சுன்னா அடுத்தடுத்து பிபி, சுகர் ரைஸ் ஆகுறது, உடல் எடை, இப்படி நிறைய நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. இதோட தீர்வுகள் என்ன, இதுக்கு என்ன பண்ணணும்?
2: இப்ப மெனோபாஸ் காலம் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய பிரச்சனைகள் சொன்னேன், இதுல மூட்டு வலி ஒன்னு சொன்னேன், அதுக்கு அடுத்தது நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும்.

0: அதிகமா இருக்கும். அதுவே ஒரு மாதிரி ஒரு அனீசியான ஃபீலிங்கா இருக்கும். அதுவும் நிக்க போறப்ப அந்த உதிரப்போக்கு வேற ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்க அனீமிக்கா மாறுவாங்க. சோ இப்ப இந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த உதிரப்போக்கால வரக்கூடிய அந்த ரத்த குறைபாடுகள் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே இவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அசதி, ஒரு மாடி ஏறுறதோ இல்ல படிக்கட்டுல வேலை செய்யறதோ இல்ல ரொம்ப நேரம் கூட்டுறதோ வீட்டுல வேலைகள் செய்யறப்பயோ இல்ல அதுவும் ஒர்க்கிங்கா இருக்காங்கன்னா ரெண்டு இடத்தையும் பேலன்ஸ் பண்றதோ எல்லாமே வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. சொன்னோம்னா மெமரி கூட குறையும். அது எங்க வச்சோம் ஏது வச்சோம் தேடுறது எல்லாமே கூட அதிகமாகும். சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு பீரியட் வந்து அந்த மெனோபாஸ் பீரியட். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட்டு, நம்மளோட சாப்பாடுல நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள், கீரை, புரத சத்து உள்ள பொருட்கள், மாவு சத்து உள்ள பொருட்களை குறைச்சிடுறது. இந்த காலகட்டத்தில் கார்டிசோல் அதிகமாகும். இந்த கார்டிசோல் அதிகமாறப்ப கண்டிப்பா சுகர் லெவல் அதிகமாகி பிபி சுகருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுகர் ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா மேக்ஸிமம் மாவு சத்தை குறைச்சிட்டு புரத சத்தை கொடுக்கறப்ப பலமா ஃபீல் பண்ணுவாங்க, உடம்பு வந்து அசதி தெரியாது. அதனாலே அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதா மனநிலைமை புரிஞ்சுக்கும். கீரைகள், காய்கறிகள், பழங்கள், அதுவும் இல்லாம மெயினா நிறைய தண்ணி குடிக்கணும். நீர் சத்து உள்ள பொருட்கள் எடுத்துக்கிறது, தண்ணி நிறைய குடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து காம் டவுனா அவங்க இருப்பாங்க. இது இல்லாம ஃபுட்ல எடுத்துக்கிட்டோம்னா உளுத்தம் கஞ்சி, கஞ்சி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி எடுத்துக்கலாம். சுண்டல், மல்டி கிரைன்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு தானியமா இல்லாம பல தானியங்கள் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் அவங்க எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்ல விதமான உடல் வந்து பலமா அவங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம தினமும் ஒரு நடைப்பயிற்சி, ஒரு அரை மணி நேரமாவது, 30-45 நிமிஷம் இல்ல அட்லீஸ்ட் முடிஞ்சா ஒரு மணி நேரம், அரை மணி நேரமாவது மினிமம் ஒரு நாளைக்கு அவங்க வாக்கிங் போகணும். அதுவும் வீட்டுக்குள்ளேயே த்ரெட்மில் இந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல வைடா இருக்கக்கூடிய இடத்துல நல்ல மகிழ்ச்சியா அவங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ரிலாக்ஸ்டா அவங்க பண்ண கத்துக்கணும். இது இல்லாம முடிஞ்சா யோகா போலாம், யோகா கத்துக்கிறது, மனநிலைக்கான பயிற்சிகள் எடுத்துக்கிறது, இது அவங்களுக்கு நல்ல விதமா கொண்டு போயிடும்.
1: ஓகேங்க மேம், தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். ஓகே, இப்ப பொதுவாவே வயது வாரியா என்னென்ன பிரச்சனைகள், அதற்கான என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படின்றத ஏஜ் வைஸாவே அப்படி சொல்லுங்க.
1: இப்ப ஃபர்ஸ்ட் சிறுமிகளுக்கு சொன்னேன், சிறுமிகளுக்கு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் குரோத் ஹார்மோன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 10-13 தான் நம்ம சிறுமி பருவம் சொல்லுவோம். இதுலதான் மெனார்க் ஆரம்பிக்குது. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு FSH, LH, எஸ்ட்ரோஜன் ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கிறப்ப இதுல இருந்து திடீர்னு வரக்கூடிய இந்த விஷயங்கள், மாற்றங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சத்தான சாப்பாடு, உடல் பழக்க வழக்கங்களை அவங்க வச்சுக்கணும். அடுத்தது இளமை வயது சொல்லக்கூடிய டீனேஜ் பீரியட்ல 14 அதுல இருந்து 30 வரைக்குமே கூட இவங்களுக்கு அந்த மாதவிடாய் ஒழுங்கின்மையா இல்லாம போயிடக்கூடாது. அந்த ஒழுங்கின்மையா போகாத அளவுக்கு இவங்க இதை கொண்டு போயிடணும். அந்த PCOD பிரச்சனைகள் வராம இருக்கணும். அதுக்கான ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும். மொபைல் யூசேஜ்ல நிறைய பேர் தூங்குறதே இல்ல, ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம்ல கொஞ்சம் பிளக்சுவேஷன் இருக்கும். அதையும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு உடற்பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பருவம் தாண்டி வந்துடலாம். தென் இந்த PCOD அப்படின்னு சொல்றப்பவே பாத்தீங்கனாலே இந்த முகப்பருக்கள், இந்த அழகு சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் வரதான் செய்யும். அதையும் இவங்க வந்து இந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா நிறைய பேர் வெளியில அதுக்கான தீர்வுகளை தேடுறாங்க. முகத்துக்கான கிரீமோ இல்ல ஏதாவது ஒன்னு பண்றது, இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, பார்லர்ஸ் அந்த மாதிரி போறாங்க. அதுக்கு பதிலாக உள்ள இன்டேக் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுக்கான சாப்பாடுகள், எண்ணெய் பொருட்களை அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த பீரியட வந்து அவங்க தாண்டி வரணும். தென் கர்ப்ப காலத்துல சொன்ன மாதிரி சோர்வு, மன அழுத்தம், குழந்தைக்கும் சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டா அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஓய்வும் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. அடுத்தது தூக்கமின்மை. இது வந்து இந்த மெனோபாஸ் தாண்டவங்களுக்கு கண்டிப்பா வரும். தூக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். எப்படி குழந்தையில வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குனா குரோத் ஹார்மோன் அதிகமா செக்ரெட் ஆகும் சொல்லுவோமோ, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறவங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கான ஒரு வழி வந்து நல்ல தூக்கம். அந்த தூக்கம் வந்து இருக்கிறதுக்கு ஒரு நடைப்பயிற்சி நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறப்ப அந்த தூக்கம் 8 மணி நேரம் கிடைச்சாலே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த உடம்புல இருந்து வரக்கூடிய இந்த சூடு, ஹாட் ஃபிளஷஸ் இதெல்லாம் இருக்கிறப்ப அவங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறது தான் ஒரே வழி. ஸ்ட்ரெஸ் இல்லாம இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, நார்மல் தான், இது எல்லாரும் தாண்டி வந்திருக்காங்க, நம்ம அம்மா தாண்டி வந்திருக்காங்க, இப்ப நம்மளும் இதை தாண்டி வரும், நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி தரணுங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கணும். அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான விஷயத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பலப்படுத்திக்கிறதுக்கான ஃபுட் எடுத்துக்கிறது,

0: அவங்களுக்கு ரொம்ப நல்லது. மனநல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும், அது வீட்டில் உள்ளவங்களோட சப்போர்ட்டோட அவங்க அந்த மனநல பிரச்சனைகள், இந்த கோவம் ஆங்கர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். சோ ஆரம்பமா இருக்கக்கூடிய 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 50-55 வயசு வரைக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த சேஞ்சஸ் எல்லாமே இந்த ஹார்மோனோட சமநிலை அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், மேக்சிமம் பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணிடலாம்.
1: ஓகே, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வயதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தே ஆகணும்ன்ற மாதிரி இருக்குது. சோ எந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மருத்துவர் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் அதை சொல்லி ஆகணும். 10-13 வயசு நம்ம சொன்னோம், ஏர்லியராவே இவங்க சீக்கிரமாவே மெனார்க்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இல்ல 13-14-15 தாண்டி போய்கிட்டே இருக்கு, இன்னும் மாதவிடை ஆரம்பிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாலும் அவங்க போய் மருத்துவரை பாக்கலாம். அதுக்கு அடுத்தது டீனேஜ் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் ரெகுலரா வரல, இல்ல அதிகமா பிளீடிங் ஆகுது, இல்ல கொஞ்சமாவே ஒரு நாள் ரெண்டு நாள்ல பிளீடிங் இல்ல வருது, ஆனா கொஞ்சமா வருது, சீக்கிரமா பிளீடிங் வந்து நின்றுடுது அப்படின்னாலும் அவங்க காமிச்சுக்கணும். நீர்கட்டிகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த பீரியட்ல பண்ணணும். தென் பிரெக்னன்சி பீரியட்ல டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க ரெகுலர் செக்அப் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ப்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் யூட்ரைன் டியூப்ல இருக்கா இல்ல உள்ள நல்லா வளர்ச்சி இருக்கா இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரெகுலரா அவங்க செக் பண்ணிக்கணும். தென் மெனோபாஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் இந்த மாதவிடாய் கம்ப்ளீட்டா நின்னதுக்கு அப்புறம், ஏன்னா ஒரு 6 மாசம் வராது அதுக்கப்புறம் திருப்பி மாதவிடாய் வரும், அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது கம்ப்ளீட்டா நின்றுடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்கு திருப்பி அந்த மாதவிடாய் ஒரு தடவை கூட வரல அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி யூட்ரஸோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிக்கிறது பெட்டர். தென் ஆஃப்டர் தட் அவங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே, இப்ப பொதுவாகவே பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் உமனா இருக்காங்க. சோ அவங்களுக்கு வீட்லயும் பிரஷர் இருக்கும், வெளியிலயும் பிரஷர் இருக்கும். இந்த மாதிரி டைம்ல கூட இருக்கிறவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஒரு ஃபேமிலியா இல்ல ஒரு சமூகமா எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களோட வேலைகளை அவங்களே கொஞ்சம் பாத்துக்கணும். காலையில எந்திரிச்சு அவங்க ஸ்கூல் கிளம்புறாங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தான் வந்து பிரஷர் அதிகமா இருக்கு. முதல்ல அதை வந்து குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும். அதுவுமே அவங்களா செய்ய மாட்டாங்க, நம்ம தான் பழக்கப்படுத்தி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பீரியட்ல நமக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும். அதே மாதிரி கணவன்மார்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். அடுப்பங்கரையில் செய்யக்கூடிய சமையலறை உதவிகளா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளை தயார்படுத்துறது, கொண்டு போய் விடுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில போறது வரது, இந்த மாதிரி மனநிலைகளை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிற பட்சத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, பேர்டனாவே தெரியாது, அப்படியே தாண்டி வந்துடலாம்.
1: ஓகே, நீங்க பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்?
2: ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். பெண்களின் உடல் மாற்றம் அப்படின்னு சொல்றது வந்து இயல்பான விஷயம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதுல வந்து லேடிஸோட ஸ்ட்ரக்சர், ஜென்னோட ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி நம்ம டிஷர்ட் அண்ட் பேண்ட் போடணும், இதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப ஃபேண்டஸியா எடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்ணோட உடல் மாற்றங்கள் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்களை ஏத்துக்கிற அளவுக்கு தான் நடக்கும். சோ அத வந்து இவங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். பயப்படவும் கூடாது, வெக்கப்படவும் கூடாது, பெருமையா எடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ரெண்டாவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உணவை வந்து கரெக்டா எடுத்துக்கணும், கரெக்டான டைத்துக்கு எடுத்துக்கணும், பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி கீரைகள், முளைக்கட்டின பயிறு, அப்புறம் வந்து காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்காம இவங்களும் கண்டிப்பா சாப்பிடணும். அப்பதான் இவங்களுக்கு தேவையான சத்து, இவங்களுக்கு உடல் ரீதியான இந்த ஹார்மோன் சமநிலை பாதிக்காம இருக்கிறதுக்கு இவங்க வந்து இவங்களை பாத்துக்க முடியும். சோ அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது மனதை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஓச்சலா இல்லாம சைக்கலாஜிக்கலாவும் நம்ம நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது ஒன்றும் பெருசா விஷயம் இல்ல, நம்ம பாத்துக்கலாம், சரியாயிடும் அப்படின்னு கொண்டு போறதுக்கு இவங்க பழகிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒவ்வொரு மாற்றமுமே ரொம்ப வீக்கான விஷயம், பலவீனம்னு எடுத்துக்க கூடாது, ரொம்ப பலம். நம்ம ஒவ்வொரு வாட்டி இனிமே இப்பதான் ஸ்ட்ரென்தா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாக்கிங், யோகா பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே அது சைக்கலாஜிக்கல் அந்த ஸ்ட்ரெஸ் குறைச்சி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். சோ எந்த மாற்றம் வந்தாலும் இத பலம்னு நினைச்சுக்கணும், அன்பா ஏத்துக்கணும், நம்பிக்கையை நல்லா வலுப்படுத்திக்கணும். வயதின் மழலை முதல் முதுமையின் ஞானம் வரை நீங்கள் தான் வாழ்க்கையின் ஒரு இனிய ராகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பிளசண்டா வாழ்க்கை கொண்டு போகணும், அவ்வளவுதான்.
0: கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட தெளிவுபடுத்தினாங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் மேம் உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
2: நன்றி ஆஷா, நன்றி.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரிய இடத்து பெண் படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா, எல் ஆர் ஈஸ்வரி.

நேரம் 2:28:06. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் எங்க வீட்டு மகாலட்சுமி. பாடலை பாடியவர்கள் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், பே. சுசிலா.

சேர்ந்திசை பாடற்பயிற்சி கேட்கலாம். ஒடிய மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள், இசை அக்ஷய்குமார் மொஹந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடல் எழுதிப்போமா?
1: তুমি যে সর্বনাম,
2: তুমি যে সর্বনাম,
1: কেউ নাম ধরি,
2: কেউ নাম ধরি,
1: ডাকিবি তোমাকু,
2: ডাকিবি তোমাকু,
1: তুমি যে সর্বনাম,
2: তুমি যে সর্বনাম.
0: ইদে পল্লবী. ইপ মুদল চরণম.
1: আলোক তোমাকু,
2: আলোক তোমাকু,
1: নপারে দেখাই,
2: নপারে দেখাই,
1: তুমি যে দেখাও তাহারে,
2: তুমি যে দেখাও তাহারে,
1: আলোক তোমাকু,
2: আলোক তোমাকু,
1: নপারে দেখাই,
2: নপারে দেখাই,
1: তুমি যে দেখাও তাহারে,
2: তুমি যে দেখাও তাহারে,
1: তুমি যে বেড়িছ,
2: তুমি যে বেড়িছ,
1: কোটি বিশ্বর,
2: কোটি বিশ্বর,
1: সবুরি ভিতরে বাহারে,
2: সবুরি ভিতরে বাহারে,
1: তুমি যে বেড়িছ,
2: তুমি যে বেড়িছ,
1: কোটি বিশ্বর,
2: কোটি বিশ্বর,
1: সবুরি ভিতরে বাহারে,
2: সবুরি ভিতরে বাহারে.
0: இதுவரைக்கும் நீங்க எழுதிக்கிட்டது முதல் சரணம். இனி இரண்டாவது சரணம்.
1: லுஹா ஹோய் துமி,
2: லுஹா ஹோய் துமி,
1: ஜரி பட பரா,
2: ஜரி பட பரா,
1: கெத்தே நயனர கோணரு,
2: கெத்தே நயனர கோணரு,
1: லுஹா ஹோய் துமி,
2: லுஹா ஹோய் துமி,
1: ஜரி பட பரா.

0: ଝରି କଡ଼ ପରା
1: କେତେ ନୟନର କୋଣରୁ,
0: କେତେ ନୟନର କୋଣରୁ
1: ହସ ହୋଇ ପୁଣି,
0: ହସ ହୋଇ ପୁଣି
1: ଫୁଲ ପରି ଫୁଟ,
0: ଫୁଲ ପରି ଫୁଟ
1: କେତେ ଯେ ନରମ ଅଧରୁ,
0: କେତେ ଯେ ନରମ ଅଧରୁ
1: ହସ ହୋଇ ପୁଣି,
0: ହସ ହୋଇ ପୁଣି
1: ଫୁଲ ପରି ଫୁଟ,
0: ଫୁଲ ପରି ଫୁଟ
1: କେତେ ଯେ ନରମ ଅଧରୁ,
0: କେତେ ଯେ ନରମ ଅଧରୁ
1: କେଉଁ ନାମ ଧରି,
0: କେଉଁ ନାମ ଧରି
1: ଡାକିବି ତୁମକୁ,
0: ଡାକିବି ତୁମକୁ
1: ତୁମେ ଯେ ସର୍ବନାମ,
0: ତୁମେ ଯେ ସର୍ବନାମ।
2: பாடல முழுசா எழுதி முடிச்சாச்சு. ஆறு அக்ஷரம் கொண்ட தாத்ரா தாளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இப்ப எப்படி பாடுறதுன்னு கத்துப்போமா?
1: 1 2 3 4

0: நல்ல பாட்டை கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடி பார்ப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதானே? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள், இசை அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைபயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
1: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
0: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
1: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: 120.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் மாலை 5:02 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் மரிய இளஞ்சிழியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உரையாடுபவர் விமல் குமார். திரைப்பட இயக்குனர் மரிய இளஞ்சிழியன் அவர்களுடன் நேர்முகம் மாலை 5:02 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா 4 சென்டிமீட்டர், சோலையாறு, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், வின்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம், மேல் பவானி, சூரலக்கோடு, பாலமோர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், பேச்சிப்பாறை, குழித்துறை, புத்தன

0: உட்பிரையர், எமரால்டு, அடையாமடை, தேவாளா, பெரியாறு, பூதபாண்டி, கொளைச்சல், முக்கூடல் அணை, இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். வடதமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இதே வானிலை 9ஆம் தேதி வரை தொடரக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 5ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை சற்று குறைந்திருக்கக்கூடும். 6ஆம் தேதியன்றும் 7ஆம் தேதியன்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்புக்கு குறைவாகவும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 23.1 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர் ஃபிரோசி. श्री अमरनाथ जी यात्रा आज सुबह जम्मू कश्मीर के पहलगाम और बालतल मार्गों से शुरू हो गई है. पूरे देश से लाखों श्रद्धालु 57 दिनों की तीर्थ यात्रा के दौरान पवित्र अमरनाथ गुफा के दर्शन करेंगे.
2: हजारों की तादाद में यात्री इस समय धार्मिक उत्साह के साथ पवित्र गुफा में भगवान शिव के आशीर्वाद लेने और शिवलिंग के दर्शन करने के लिए आगे बढ़ रहे हैं. यात्रा के दोनों रास्तों पर यात्रियों को पानी, भोजन और विश्राम स्थल उपलब्ध कराए गए हैं ताकि इस कठिन यात्रा के दौरान उनकी सुविधा और सुरक्षा सुनिश्चित की जा सके. उत्साहित यात्रियों ने सुविधाओं और व्यवस्थाओं की सकारात्मक प्रशंसा की है. इस बीच आज सुबह जम्मू कश्मीर प्रशासन ने एक एडवाइजरी जारी करके यात्रियों से निवेदन किया है कि वो केवल अपनी पंजीकृत तिथियों पर ही यात्रा का आरंभ करें. आकाशवाणी समाचार के लिए श्रीनगर से मैं रेश्वाक्षा.

0: ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம், நிறைய ஈரமாகிக்கிட்டே இருக்குது, அடிக்கடி மாற்ற தேவை இருக்குன்னா அந்த நேரத்தில் ஃபோம் ட்ரெஸ்ஸிங் போடுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த வேரிகோஸ் வெயின் அல்சர், அவங்களுக்குலாம் வந்துட்டு கம்ப்ரெஷன் ட்ரெஸ்ஸிங் இல்லை ஃபோர் லேயர் பேண்டேஜிங் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு அந்த பேடிங்கும் இருக்கும், ஸோ அந்த கம்ப்ரெஷனும் கொடுக்கறதுனால அந்த காயம் கொஞ்சம் ஆறுறதுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கும். இன்னொன்று முக்கியமான ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரெஷர் வூண்டு தெரப்பின்னு சொல்லுவோம், இது வந்து வேக்யூம் ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப நாளாக காயம் ஆறாமல் இருக்குது, ரொம்ப ஆழமான காயமாக இருக்குது, வேகமாக ஆறணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங்கை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் டிஃபர் ஆகுமா?
0: குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் டிஃபர்ன்றதோட அந்த காயத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக எல்லாமே ஆறிடும், ஸோ அதனால் நம்ம வந்து ரெகுலர் ட்ரெஸ்ஸிங்கே அவங்களுக்கு மோஸ்ட்லி போதுமானதாக இருக்கும். அதே பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பொதுவாகவே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸிங் வேறுபாடு அடையலாம். ஸோ அது அவங்களோட காயத்தை பொறுத்து மாறும்.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வழங்குவோர் ராம் தங்கநகை மளிகை.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி, தங்கம் வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

நேயர்களுக்கு மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் மீட்டர் 246.9 1215 கிலோஹெர்ட்ஸில் நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:02:15. வருவது பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் மான் என்ற சொல் கொண்ட பாடல்கள் கேட்கலாம்.

பிரியமான தோழி, கேட்ட பாடலின் படம் ஒலித்தது ஹரிஹரன் சுஜாதா குரல்கள். மருண்டு பார்க்கும் விழிகளை மான்விழி என்பார்கள்.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் மாப்பிள்ளை. மென்மையான, அழகான

நேரம் 5:17:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் மான் என்ற சொல் கொண்ட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சோலை ஒன்று இருந்தால் அதில் மான் இருந்தால்தான் அந்த சோலை வனம் அழகு பெறும்.

எஸ் ஜானகி குரலில் கேட்டது முதல் வசந்தம் படப்பாடல். இதமான சோலையில் மா

கேஜே யேசுதாஸ் சுவாமி ஜெயராம் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் ராஜரிஷி. நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய வருவது எங்க தம்பி படப்பாடல்.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. 7 நொடி. நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: கேட்ட பொன் மாணிக்கவேல் பட பாடலோடு திரை இசை நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்டம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானி டக்காய்ச்சி தமது 3 நாள் இந்திய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி யாத்ரீகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மற்றும் குஜராத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். மை பாரத் இணையதளத்தில் தொழில்துறையினர் தங்களை இணைத்துக் கொள்வது குறித்து மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் தொழில் வர்த்தக அமைப்புகளின் பங்கேற்புடன் மாநாடு ஒன்றை நடத்தியது. இனி விரிவான செய்திகள். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சி தமது 3 நாள் இந்திய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார். விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜப்பான் பிரதமரை வழி அனுப்பி வைத்தார். திருமதி டக்காய்ச்சி தமது இந்திய பயணத்தின் போது புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இணைந்து இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். இரு நாடுகளின் வளர்ச்சிக்கும் இந்தோ பசிபிக் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் மேம்பாட்டிற்கும் அவசியமாக தேவைப்படும் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பானிய பிரதமரின் இந்திய பயணம் முக்கிய பங்காற்றி இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமர்நாத் யாத்ரீகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக பாரம்பரியம் மற்றும் கலாச்சார ஒற்றுமையில் நிரந்தரமான முக்கிய அத்தியாயமாகவே அமர்நாத் யாத்திரை திகழ்வதாக வாழ்த்து கடிதத்தில் பிரதமர் கூறியுள்ளார். பிரதமரின் கடிதம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: அமர்நாத் யாத்ரீகர்கள் யாத்திரை பாதையில் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். யாத்திரையின் போது உள்ளூர் பொருட்களை வாங்கவும், தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் உடன் பிறந்தவர்களுக்கு மரக்கன்றுகளை பரிசளிக்கவும், நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் முன்னேறிய இந்தியாவிற்கான கடமைகளை முறையாக நிறைவேற்றவும் யாத்ரீகர்கள் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு தேவையான பாதுகாப்பு உட்பட அனைத்து வசதிகளை சிறந்த முறையில் செய்து கொடுத்துள்ள இந்திய ராணுவம், துணை ராணுவ படையினர், ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார்.
1: இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை பஹல்காம் மற்றும் பல்டால் மார்க்கங்களில் சுமூகமான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கிலான யாத்ரீகர்கள் ஒவ்வொரு குழுவாக

0: அடிவார முகாமிலிருந்து புறப்பட்டு அமர்நாத் குகை கோவிலுக்கான மலையேற்ற பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமர்நாத் பனிலிங்க தரிசனத்திற்கான இரண்டு பாதைகளிலும் பாதுகாப்பு உட்பட அனைத்து வசதிகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே மலையேற்ற பாதையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலா நாட்டிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான இந்தியாவின் அமிஸ்டாட் நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் கள மருத்துவமனை மூலம் வெனிசுவேலாவில் நடைபெற்று வரும் மருத்துவ நிவாரணப் பணிகள் குறித்து வெளியுறவு அமைச்சகம் சமூக ஊடகத்தில் புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டுள்ளது. வெனிசுவேலா நாட்டிற்கான இந்தியாவின் உதவிகள் தொழில்முறை தரத்துடன் சிறப்பாக வழங்கப்படுவதை பல்வேறு தரப்பினர் பாராட்டியுள்ளனர். இதற்கிடையே வெனிசுவேலாவில் உயிரிழந்த இந்திய மாலுமி ராகேஷ் சௌகானின் உடலிலிருந்து உள்ளுறுப்புகள் அகற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து இதுகுறித்து முழுமையாக விசாரிக்குமாறு கேரகாஸ் நகரில் உள்ள இந்திய தூதரகம் வெனிசுவேலா அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளது. ஆதார் மூலமான அங்கீகார கோரிக்கைகளின் ஏற்பு நிலை குறித்து உடனுக்குடன் தகவல் பெற ஏதுவாக பொதுமக்கள் தங்கள் மின்னஞ்சல் முகவரியை ஆதார் எண்ணுடன் இணைத்துக் கொள்ளும் வசதி கடந்த 1ஆம் தேதி முதல் ஆதார் செயலியில் வழங்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 2.5 லட்சம் பேர் இந்த வசதி மூலம் தங்களின் மின்னஞ்சல் முகவரியை ஆதாருடன் இணைத்துக் கொண்டுள்ளனர். இந்த இலவச வசதி 6 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் தனி அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இ ரிக்ஷா உள்ளிட்ட மின்சார வாகனங்களை தொலை நிலையில் இருந்தே செயலிழப்பு செய்ய சில மொபைல் செயலிகள் பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் பெறப்பட்டதை தொடர்ந்து பிஏடி, பிஎம்எஸ், லாசிகி உள்ளிட்ட இத்தகைய செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து நீக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நிலவரங்களை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2026ஆம் ஆண்டு தொலைக்காட்சி தரவரிசை கொள்கையின் கீழ் பார்க் என்னும் ஒலிபரப்பு நேயர் கருத்தாய்வு கவுன்சிலின் உரிமம் புதுப்பிக்கப்படும் வரை இந்த அமைப்பினர் செய்தி தொலைக்காட்சி மற்றும் இதர தொலைக்காட்சிகள் பற்றிய தரவரிசை பட்டியலை வெளியிடக்கூடாது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சகத்தின் புதிய ஒழுங்குமுறை விதிகளுக்கு முற்றிலுமாக இணங்குவது குறித்து பார்க் அமைப்பினர் சான்றிதழ் பெற்று உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ளும் வரை இந்த உத்தரவு செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மற்றும் குஜராத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதமரின் பயணம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: ராஜஸ்தானில் 480 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார். உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தையும் அவர் தொடக்கி வைக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ராவில் மொத்தம் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நாளை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பலோத்ரா அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகம் ஆகியவை நாளை பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் அடங்கும். நாளை பிரதமர் அடிக்கல் நாட்டும் திட்டங்களின் பட்டியலில் 2ஆம் கட்ட ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் உட்பட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை குஜராத் சென்று சனந்த் பகுதியில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கிலான இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மொத்தம் 7500 கோடி ரூபாய் முதலீட்டில் இப்புதிய வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
0: மை பாரத் இணையதளத்தில் தொழில்துறையினர் தங்களை இணைத்துக் கொள்வது குறித்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் இன்று புதுடெல்லியில் அசோசேம், ஃபிக்கி, சிஐஐ உள்ளிட்ட தொழில் வர்த்தக அமைப்புகளின் பங்கேற்புடன் மாநாடு ஒன்றை நடத்தியது. தொழில்துறையினர் தலைமையிலான முன்முயற்சிகள் மூலம் இளையோர் மேம்பாடு தொடர்பான இலக்குகளை எட்டுவது குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இம்மாநாட்டில் பேசுகையில், 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய இந்தியா என்னும் இலக்கை எட்டுவதில் இளைஞர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதால் மை பாரத் முன்முயற்சிகளில் தொழில்துறையினரின் ஒத்துழைப்பினால் இளையோர் ஆற்றலை சரியான திசையில் திருப்ப ஏதுவாகும் என்று கூறினார். இத்தகைய ஒத்துழைப்பு மூலம் திறன் மேம்பாடு, தொழில் முனைப்பில் வழிகாட்டுதல் உட்பட தொழில்துறையினரின் பல்வேறு செயல்பாடுகளை நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களுக்கும் எடுத்துச் செல்ல ஏதுவாகும் என்று இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து

கண்டித்து வலுவான இயக்கம் ஒன்றை சிபிஎம் நடத்தும் என்றும் அக்கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழிலாளர்கள் மற்றும் தொழில் சங்க உறுப்பினர்கள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி கவலைப்படுவது இல்லை என்றும், கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை முடக்கவே மத்திய அரசு ஜி ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் முதலமைச்சர் தலைமையிலான அரசுக்குத்தான் சிபிஎம் ஆதரவு அளிக்கிறதே தவிர தாவேக்கே கூட்டணியில் கட்சி இடம்பெறாது என்று திரு பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் தேசிய கைவினை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாஹேயில் இன்று நடைபெற்ற சௌபால் கைவினைப்பொருள் முகாமை வட்டார காவல்துறை ஆய்வாளர் திரு அனில்குமார் தொடக்கி வைத்தார். கலைமாமணி சாலக்ரா புருஷு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக பழக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இன்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கே வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மும்பை நகரில் இன்று 4வது நாளாக கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பல இடங்களில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நகரில் மேலும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கலாம் என்றும் வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானி டக்காய்ச்சி தமது 3 நாள் இந்திய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி யாத்ரீகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மற்றும் குஜராத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். மை பாரத் இணையதளத்தில் தொழில்துறையினர் தங்களை இணைத்துக் கொள்வது குறித்து மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் தொழில் வர்த்தக அமைப்புகளின் பங்கேற்புடன் மாநாடு ஒன்றை நடத்தியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:40. நேயர்கள் கேட்க இருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம. நேரம் 6:50, 8:00. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம். இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து பண்ணைச்செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெலியஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புறம் மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சியில் அமல் ஆண்டனி அவர்களின் மெல்லிசை பாட்டு மற்றும் மார்கி மது அவர்களின் சாக்கியர் கொத்து நாட்டுப்புற பாடல் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையில் அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் கொத்தமல்லி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். தேனீக்களை சார்ந்துள்ள உணவு உற்பத்தி வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். காலை 7:00 புதுவை புதுவை சிந்தனை மலர், 7:02 நினைவலைகள் அமைப்பு எபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மூக்குத்தண்டு வளைவு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:15 நகர்வுலா, 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பாரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. பகல் 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல், 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், பூவே எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம், 2:15 என்று மினியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் ஆர் விசாலாட்சி அவர்கள், மாணவர் ஹே ஏமாதேவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி எம் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு

கேட்கலாம். மாலை 4 மணிக்கு நாங்கள் புதியவர்கள். திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை சந்திரபோஸ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஆர். இளவழகன் அவர்கள். 5 மணிக்கு இளையபாரதம். நேரலையில் நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறுகலிகள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுக்கா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பன்னிச்செய்திக்கேற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முனுகன் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பண்டிட் அர்னாப் சட்டோபாத்யா அவர்களின் பாட்டு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2 மணி பிற்பகல் 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி ஆகிய நேரங்களில், இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேர்களே, 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே நேரடி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சூடர் சென்னை அஞ்சல். 9:00 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 பின்னர் 8:30 நம்ம புதுவை. நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சந்திரனி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மலடி மேஜிக். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். புவேஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிற ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி ஆட்டம் பற்றிய விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:05 முதல் 9:00 வரை மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00

நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை 11:10 எஃப்எம் ரெயின்போ அன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். அதனிடையே 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், பின்னர் இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 எஃப்எம் ரெயின்போவின் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மீரா பொய்யா
1: மீரா

ஜெயச்சந்திரன் சுனந்தா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் புதுமை பெண். நிறமாறு 7:06:28.

0: கேட்ட பாலைவனச்சோலை படப்பாடலோடு திரை இசை நிறைவு பெறுகிறது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலைக் குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர்

தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்டலபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி

ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருஜியான் ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதி

0: போட்டியில் சீனாவின் யா ருஜியான் ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25, 16:00. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நில பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாளமாக எண்ணாகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட உதவிகளை பெற அவசியமாகும். முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வு உதவியும் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம், அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறிப்பிட்ட எண் மூலம் பெறலாம். இதனை விண்ணப்பிக்கும் முறை அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் தன் பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா, சிட்டா, நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண் போன்றவை. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிட்டாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிட்டாவில் கிளரிசிட்டியா செபியம், கிளரிசிட்டியா மேகுலேட்டா என 2 வகைகள் உண்டு. இதில் 2ஆம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமன்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர் காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமன்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டும் கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிட்டியா மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் கொத்தமல்லி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்து

0: உழவர் உலகம்
1: கண்மணி மொழி கழத்திடது நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பும் கேட்கிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

0: வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், இன்றைய நிகழ்ச்சியில கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு வந்திருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி கால்நடை வளர்ப்போருக்கு இனப்பெருக்கம் ரொம்ப முக்கியம், கவனிக்கிறது.
2: இனப்பெருக்கத்தை நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை வழிகள் இருக்கு. இப்ப கறவை மாடு அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணு போனரும் அப்படின்னு ஒரு அடிப்படை ஒரு இலக்கு வச்சிருக்கோம் நம்ம. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம விசாரிக்கும் போது எப்ப கண்ணு போட்டுச்சுன்னா அது கண்ணு போட்டு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 2 வருஷம் ஆச்சுன்னா அது 2 கண்ணு போட்டுருக்கணும். ஆனா நம்ம கிராமங்கள்ல ஊருங்கள்ல கவனம் இல்லாம இருக்கும் பொழுது சில நேரத்துல 2 வருஷம் 3 வருஷம் கழிச்செல்லாம் கண்ணு போடுது. அப்படி போடும்பொழுது பொருளாதார இழப்பு விவசாயிகளுக்கு தான். 3 வருஷமா ஒரே கண்ணு போட்டு அதனால பால் குறைவா இருக்கும், உற்பத்தி இருக்காது. அதனால 1 வருஷத்துக்கு ஒரு கண்ணு குட்டி போடணும் அப்படின்னு ஒரு இலக்கை நம்ம வச்சுக்கணும். இலக்கை வச்சுக்கிட்டு அது நடக்குதான்னு பாக்கணும். அந்த இலக்கை எப்படி பண்ணணும்னா அதுக்கு முறையான தீவனம் பராமரிப்பு கொடுத்தாவே, உலர் தீவனம் பசும் தீவனம் அடர் தீவனம் கொடுத்துட்டு தாது உப்பு கொடுத்தோம் அப்படின்னாவே அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து கண்ணு போட்ட பிறகு பருவத்துக்கு வரும். கண்ணு போட்டதுல இருந்து கறவை மாடுன்னா ஒரு 2 to 3 months பருவத்துக்கு வரணும். அப்புறம் அதுக்கு நம்ம சினையாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 9.5 மாதம் கர்ப்பகாலம். அப்ப 9.5 to 3 months அப்படின்னு கூட்டும்பொழுது ஒரு 12.5 மாசம், 12 to 13 months நம்ம முறையா பராமரிச்சோம் அப்படின்னா ஒரு கறவை மாடு ஒரு கண்ணுக்குட்டியை போட்டுரும். அதுல இப்ப 2 to 3 months பருவத்துக்கு வரல அப்படின்னா அதுக்கான பிரச்சனைகளை என்னன்னு நம்ம யோசிக்கணும். தாது உப்பு பற்றாக்குறையா இருக்கலாம், இல்ல வந்து அதுக்கு இனப்பெருக்க உறுப்புல கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அப்ப அதை வந்து நம்ம மருத்துவரோட அணுகி நம்ம அதை சரி பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த 13 மாசத்துக்குள்ள இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ள ஒரு கண்ணு போட முடியும். அதே மாதிரி வெள்ளாடு இருக்கு, செம்மறி ஆடு இருக்குன்னா 2 to 3 கர்ப்பம் குட்டி போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அது இனப்பெருக்கம் சரியா நடக்கல அப்படின்னு அர்த்தம். கோழி இருக்கு அப்படின்னா நாட்டுக்கோழின்றது 6 மாசத்துல 1 முட்டை போடும். நம்ம தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் அப்படின்னா 1.5 மாசத்துல 1 முட்டை போட ஆரம்பிக்கும். இதெல்லாம் அதனுடைய அடிப்படை அறிவியல் முறை. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஏன் இன்னும் முட்டை போடல, இப்ப பயிற்சி மையத்துக்கு வருவாங்க என் கோழி 10 மாசம் ஆயிடுச்சு முட்டை போடல அப்படின்னுவாங்க, அதுக்கான காரணங்களை நம்ம கண்டறியணும். அதுக்கு முன்னாடி இந்த அடிப்படை வழிகளை அறிவியல் பூர்வமான உண்மைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அதை நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு வசதியா இருக்கும்.
1: இப்ப கால்நடை வளர்ப்புல கூட செயற்கை கருவுட்டல் அதனுடைய அவசியம் என்ன?
2: இனப்பெருக்கம் பண்றதுக்கு இயற்கையா வந்து இனச்சேர்க்கை நடக்கணும், காலை தாண்டும், காலை கிட்ட ஓடிட்டு போவாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம செயற்கை கருவுட்டல், ஏன்னா எல்லா இடத்துலயும் காலை இருக்கிறது இல்ல, கிடைக்கிறது இல்ல, ரொம்ப தூரம் ஓடிட்டு போக வேண்டியதா இருக்கு. அதனால சில நேரங்களிலேயே காலை பயன்படுத்தும் போது நோய் பரவல் கூட நடக்கும். அதனால நம்ம செயற்கை முறை கருவுட்டல் பண்ணும் பொழுது மக்களுக்கு எளிதா கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா வீட்டிலே போய் அந்த செனவசி போட்டு வர அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு வளர்ந்துருச்சு.
1: கால்நடை மருத்துவர் சிபாரிசு பண்றாங்க.
2: ஏன்னா இப்ப மாடை வந்து வெயில் ஓடிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லே போடுறதுக்கு பதிலாக அது இருக்கிற இடத்துல போடும்போது செனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால செயற்கை முறை கருவூட்டல் பண்ணும்பொழுது ஒரு நிறைய மாடுகளுக்கு அந்த பௌரம்

0: வராம நம்ம கருவூட்டல் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு உள்ள ஒரு கண்ணு போடணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த இலக்கை எட்டுவதற்கு செயற்கை முறை கருவூட்டல் ரொம்ப முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம்லாம் வந்து கிடேரி கன்று பிறக்கிறதுக்கான ஊசி எல்லாம் வந்துருச்சு. நம்ம அரசு கால்நடை மருந்தகத்திலே இப்ப அதுக்கான ஊசி இருக்கு. அதை வந்து விவசாயிகள் வந்து பணம் கொடுத்துதான் போட்டுக்கணும். அது வந்து இப்ப இருப்புல இருக்கு. அதனால உங்க பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்துல கிடேரி கன்று மட்டும் போடுறதுக்கான சென்னை ஊசி எல்லாம் செயற்கை முறை கருவூட்டல் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கான ஒரு 10 தனூசி போடுறோம் அப்படின்னா அதுல அதிகபட்சம் 9 கண்ணுக்குட்டி கிணறு கண்ணுக்குட்டியா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு நம்ம வந்து தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதெல்லாம் வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம்.
1: கன்று பிறந்த உடனே மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் ரொம்ப முக்கியம் இல்ல சார், அது என்னென்ன பண்ணணும்?
0: கண்ணுக்குட்டி நார்மலா வந்து பிறந்துடணும். பிறந்த உடனே அது என்ன பண்ணும், நம்ம குழந்தைக்கு ஏத்த மாதிரி மேலாம் தொடச்சு விடுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து கண்ணுக்குட்டிய தொடச்சு விடணும். ஏன்னா மாடு நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா மாடே அதை நக்கிரும், அந்த மாதிரி சுவாசத்துக்கு வெளியே வருது. அந்த சுவாச தடைபடாம இருக்கிறதுக்கு நம்ம மேல நல்லா வந்து ஒரு வைக்கல் போட்டு தொடச்சு விடலாம்.
1: கிள்ளி
0: விடலாம். மூக்கு துவாரத்தை கண்டிப்பா நல்லா தொடச்சு விடணும். அப்பதான் அந்த சுவாசம் இருக்கும். அப்புறம் அந்த கண்ணுக்குட்டி வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள சாணம் போட்டுருதான்னு பாக்கணும். இல்லைன்னா சில கண்ணுக்குட்டிக்கு வந்து துவாரம் அடைச்சு போயிருக்கும், அது பால் குடிக்காது, வயிறு உப்புசம் ஆயிடும். அதை நம்ம கவனமா பாக்கணும். கண்ணுக்குட்டி போட்ட உடனே கண்ணுக்குட்டியை மாட்டு பக்கத்துல வைக்கும்போது அதுவே நைக்கிற ஆரோக்கியமா இருக்கும். தானா பால் குடிக்க போவோம், அது சோர்வா இருக்கா இல்ல வேற ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு நம்ம பாக்கணும். அதனுடைய கொட்டையில வந்து நம்ம வைக்கல் போட்டு அது மேல ஒரு கதகதப்பு கொடுக்கறதுக்கு படுக்க வைக்கலாம். மழைக்காலங்கள்ல குளிர்காற்று படாம இருக்கிறது நம்ம பாத்துக்கணும்.
1: கொஞ்சம் நாளைக்கு நம்ம கண் பார்வையிலே இருக்கணும்,
0: பார்வையிலே இருக்கணும். குழந்தைய எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி கண்ணுக்குட்டிய பாத்துக்கணும். கண்ணுக்குட்டி போட்ட உடனே ஒரு 1/2 நேரம் 1 மணி நேரத்துல அது வந்து சீம்பால் குடிக்குதான்றதை நம்ம உறுதிப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். சீம்பால் கொடுக்கறது நம்ம பெரும்பாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். அது இல்லாம அந்த சீம்பால் கண்ணுக்குட்டி கொடுக்கும்போது அது எதிர்கால வளர்ச்சி. அப்ப அந்த தொப்புள் கொடியை வந்து நம்ம ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன பண்ணும், இந்த ரத்த வாடைக்கு காக்கா கொத்தும் இல்ல வேற ஏதாவது வந்து அதை கடிச்சு இழுக்க பார்க்கும். அப்படி பண்ணும்போது அதுல புண்ணு ஏற்படும். அந்த புண்ணை கவனிக்காம விட்டுட்டோம்னா அது ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ரத்த வாடைக்கு ஈ வந்து உட்காரும், ஈ முட்டையிடும், அந்த முட்டை வந்து புழுவா மாறும். அப்புறம் வந்து புண்ணு வச்சிருச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட போவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அப்புறம் அதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. அதனால அந்த தொப்புள் கொடியை நம்ம வந்து சுத்தமான புது பிளேடு கூட வாங்கிட்டு ஒரு 2 விரக்கடைன்னு சொல்லுவாங்க, இல்ல 2-3 இன்ச் நம்ம விட்டுட்டு நல்ல சுத்தமான நூல்ல கட்டிட்டு ஒரு கிருமி நாசினி பொயுடான் அயோடின் அப்படின்னு நம்ம இந்த டிஞ்சர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பொயுடான் அயோடினை நம்ம வந்து அது மேல தடை விட்டுடலாம். அதையும் நீங்க பாதுகாப்பா பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல சுத்தமான துணி, பழைய துணியா இருந்தா கூட நல்ல துவைச்ச துணியா இருந்தா நம்ம கண்ணுக்குட்டியுடைய அந்த வயிற்று பகுதியில நம்ம கட்டி விட்டுட்டோம்னா அதை கொத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கண்ணுக்குட்டிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தவிர்க்கலாம்.
1: இப்ப மாடு வளர்ப்புல வந்து பால் ரொம்ப முக்கியம், அதான் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு. அந்த பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது,
0: பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது அப்படின்னா அதனுடைய இயல்பான விஷயம் அது. அதாவது பாரம்பரியம் தான், அதாவது ஒரு மாடு 3 லிட்டர் தான் கறக்குது அப்படின்னா அதுக்கு போடுற கண்ணுக்குட்டியும் 3 லிட்டர் தான் கறக்கும். நம்ம அந்த மாட்டுல போய் 5 லிட்டர் கறக்கிறதுக்கான மேலாண்மை முறைகள் எதுவும் இல்லை, அதனுடைய பாரம்பரியம். அப்ப நம்ம தேர்வு செய்யும் பொழுதே நம்ம வந்து எவ்வளவு பால் உற்பத்திக்கு தேவை, எனக்கு 3 லிட்டர் கறந்தா போதும், 2 லிட்டர் கறந்தா போதும். சில பேர் இப்ப நிறைய நாட்டு மாடுகளை வாங்கி பயன்படுத்துறாங்க, எனக்கு குறைவா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த மாதிரி வாங்கினா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 5 லிட்டர் கறக்கணும் அப்படின்னா அப்ப கலப்பின மாடுகள்ல தான் நம்ம பாக்கணும். கலப்பின மாடுகள் அப்படின்போது நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி, கடலூர் விழுப்புரம் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனா ஜெர்சி கலப்பின மாடுகளும் ரெசிந்தி கலப்பின மாடுகளும் இது வந்து வேலைக்கு 5 லிட்டர்ல இருந்து 7 லிட்டர் வரைக்கும் கறக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம தேர்வு முறையிலே பார்த்து வளர்க்கணும், பார்த்து வாங்கணும். ரெண்டாவது விஷயம், அதுக்கு தேவையான தீவனத்தை நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பசுந்தீவனம் உலர் தீவனம் கொடுக்கணும். அடர் தீவனம் 2 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ தீவனம் கணக்கு பண்ணி காலையில பாதி சாயந்தரம் பாதி கொடுக்கணும். அதுக்கு கூட நம்ம வந்து தாது உப்பு சத்து மாவுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த தாது உப்புகளை டெய்லி 30 கிராம் குறைஞ்சபட்சம் நம்ம அதுக்கு கொடுத்துட்டு இருக்கணும்.
1: மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகலாம்,
0: மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகலாம், அது இந்த கணக்குல இல்ல. பசுந்தீவனம் உலர் தீவனம் எவ்வளவு நாளும் கொடுத்துக்கலாம், அதுல ஒண்ணும் இது இல்ல. மடி நோய் வீக்கம் இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா மடி வீக்கம் வந்துச்சுன்னா பால் குறைஞ்சு போயிடும், சில நேரங்கள்ல அந்த மடியே வீணா போயிடும். அதனால இந்த சமச்சீரான தீவனம் கொடுக்கணும், தாது உப்புகள் கொடுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு. அதுக்கப்புறம் மடி வீக்கம் வராம பாத்துக்கிறதுக்கான மேலாண்மை முறைகள், கொட்டையை சுத்தமா வச்சுக்கிறது, மடியை கழுவிட்டு பால் கறக்கிறது, ஒரு துணியை வச்சு தொடச்சு விடுறது அப்படின்றத நம்ம மேலாண்மை முறைகளை டெய்லி வந்து பராமரிப்பு முறைகளை நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாரம்பரியத்துக்கு உட்பட்ட பாலை உற்பத்தி பண்ணும்.
1: மாடு, எருமை, கோழி இதெல்லாம் ஷெட்டு போட்டு பராமரிக்கிறோம் சார். அதுங்களுக்கு வந்து குடிநீர் ரொம்ப முக்கியம்.

0: என்ன மாதிரி குடிநீர் வசதி எல்லாம் ஏற்படுத்தி விடலாம்?
1: ஒரு நாளைக்கு 3-5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு தோராயமா ஒரு 3-5 லிட்டர் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுக்குமே கணக்கு இருக்கு. இப்போ ஒரு மாடுன்னா 100-150 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்ப அந்த 100 லிட்டர் தண்ணிய நம்ம வந்து அதுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். இப்ப காலையில ஒரு தடவை தண்ணி காட்டுறது, மதியானம் ஒரு தடவை தண்ணி காட்டுறது, சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி காட்டுறது அப்படிங்கறத இது வழக்கமா நம்ம ஊருங்கள்ல சாதாரணமா அவங்க பண்ணுவாங்க. இப்ப எப்பயுமே அதுக்கு இப்ப வெயில் காலத்துல அப்படின்னா அதை விட ஒரு 25% தண்ணி அதிகமா குடிக்கும். ஒரு 100 லிட்டர் குடிக்குதுன்னா வெயில் காலத்துல ஒரு 150 லிட்டர் குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த அளவுக்கு தண்ணி நமக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். நமக்கு வேலை இருக்கு அப்படின்றதுக்காக கால்நடைகளுக்கு தண்ணி காட்டாம விடக்கூடாது. ஆடு மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னா இந்த இடைவெளியில 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி எங்க கிடைக்கதோ அங்க ஓடிட்டு போய் முதல்ல தண்ணி காட்டணும். தீவனம் 2 பட்சம் தான், முதல்ல தண்ணியை வந்து அது கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். இப்ப கோழி இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ணையில வளர்க்கறதுனால எப்பயுமே தண்ணி இருக்கு. இப்ப ஒரு கோழி அப்படிங்கறது ஒரு நாளைக்கு ஒரு 1/4 லிட்டர் 250 மில்லி தண்ணி குடிக்கும். 1000 கோழி வளர்க்கறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 250 லிட்டர் தண்ணி ஒரு டேங்க் வச்சிருக்கணும். அப்ப அந்த டேங்க்ல 250 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த 1000 கோழிக்கு ஒரு நாள் தேவைக்கான தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப தண்ணி கிடைக்கிறத நம்ம உறுதி செய்யணும். இந்த மாதிரி வெயில் காலத்துல கொஞ்சம் சூடா இல்லாம கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியான தண்ணி கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லது.
0: சார், இப்ப கால்நடை கழிவுகளை வந்து மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்களா மாற்ற வழி ஏதாவது இருக்கா சார்?
1: வழிகள் இருக்கு சார். கால்நடைகளை வளர்க்கறதுன்னா ஒண்ணு பாலுக்காக வளர்க்கறோம், கறிக்காக வளர்க்கறோம், முட்டைக்காக வளர்க்கறோம். இதுதான் முக்கியமான அதுல கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இப்ப தோல் இருக்கு, மத்த விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் குறைந்த அளவு தான். இது இல்லாம இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து கால்நடை கழிவுகள்ல இருந்து ஒரு பொருளாதாரம் நமக்கு கிடைக்குது. இப்ப பால்ல இருந்து ஒரு வருமானம் எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலாவா அது அதிகமா விட வந்து அதுக்கான வருமானம் வந்து வருது. இப்போ நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த நாட்டு மாடு வளர்ப்புன்ற ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகு, அதே மாதிரி இயற்கை விவசாயம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகு கால்நடைகளுடைய கழிவுகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப நம்மாழ்வார் சொல்ற மாதிரி விவசாயத்தினுடைய கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமா இருக்கணும், கால்நடையத்தினுடைய கழிவுகள் விவசாய நிலையங்களுக்கு உரமா இருக்கணும், தீவனமா இருக்கணும் அப்படிங்கறது அதனுடைய அந்த அடிப்படை சுழற்சி முறை. அந்த வகையில கால்நடை கழிவுகள்ல இருந்து நம்ம நிறைய வந்து பொருளாதாரம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்றாங்க, உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்றாங்க. வந்து இப்ப புதுசா மட்டும் பண்ணல, ஏற்கனவே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம்.
0: பரண்மேல் ஆடு வளர்ப்பு கூட பாத்தீங்கன்னா அந்த சாணம் கழிவுகள் எல்லாம் சிறுநீர் எல்லாம் நிலத்துல பயன்படுத்தும்,
1: அதை சேகரிச்சு நம்ம உரமா திரும்ப பயன்படுத்துறோம். இப்ப கறவை மாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த சாணம் வந்து முக்கியமானக்கு அது எருவா நம்ம எல்லாம் பயன்படுத்தணும். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வரட்டி தட்டி அது அடுப்பு சமையலுக்கு பயன்படுத்தினாங்க. இப்போ பார்க்க முடியல, ஒரு வரட்டி வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்குது, சமையலுக்கு நம்ம வரட்டி பயன்படுத்தலாங்க. அதே இப்ப சாணத்தை சேகரிச்சு நம்ம பயோகேஸா பயன்படுத்தணும், அதுக்கான தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கு, பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வகையானது. அதுக்கப்புறம் இந்த சாணத்தை நம்ம எடுத்து என்ன பண்றோம், இயற்கை விவசாயத்துக்கான இடுபொருட்கள் தயாரிப்போம், பஞ்சகவியா தயாரிக்கிறோம். இதெல்லாம் இந்த சாணத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சாணம், சிறுநீர், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தயிர், அந்த நெய், இது எல்லாமே வந்து இடுபொருட்களுக்கு நிறைய பயன்படுத்துறோம். இப்ப அந்த மாதிரி பண்ணும்பொழுது இது வந்து கழிவுகள் இருந்து மதிப்பு கூட்டப்பட்டு எப்படி வரட்டி சொன்னோமோ அதே மாதிரி இந்த பஞ்சகவியா அப்படிங்கறது கழிவிலிருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டி தயாரிக்கிறது. அதே மாதிரி அந்த சாணத்துல இருந்து இப்போ விபூதி, அதுவும் நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து விபூதிங்கிறது ஒரு வரவேற்பு மக்களிடையே இருக்கு. கால்நடையிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள்ல இருந்து ஒரு விற்பனை வாய்ப்பு இருக்கு. நம்ம பால்ல இருந்துதான் வருமானம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதை நம்ம தோராயமா ஒரு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாட்டுல இருந்து ஒரு 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் 500 ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கே 200 ரூபாய் வந்து கழிவுகள்ல இருந்து தயாரிக்கிற அளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம முறையா தெரிஞ்சுக்கிட்டு தயாரிச்சு அதை வந்து நம்ம சந்தைப்படுத்தலாம்.
0: இப்ப கால்நடை வளர்ப்போருக்கான அந்த அரசு வழங்கும் மானிய திட்டங்கள், அது இல்லாம இன்னும் வேற சில நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன் சார்.
1: கால்நடை வளர்ப்புக்கு இப்ப புதுசா தொழில் தொடங்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய உதவியை வந்து விவசாய பெருமக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தாட்கோ நிறுவனம் தமிழக அரசுல நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து கறவை மாடு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, மத்த எல்லாத்துக்கும் வந்து கடன் கொடுக்கறாங்க, மானியம் கொடுக்கறாங்க. கால்நடை வளர்ப்புக்கு அப்படின்னும் பொழுது 50% மானியத்துல கொடுக்கறாங்க.
0: இங்க புதுச்சேரியிலயும் கால்நடை துறை மூலமா தராங்க சார்.
1: அதனால இப்ப இதுல யார் பயன்பட முடியும் அப்படின்னா SC ST. ஆனா எப்பொழுதுமே கால்நடை வளர்ப்புக்கான மானிய திட்டங்கள் இருக்கு. அது வந்து தாட்கோ நிறுவனத்தை அணுகி பயன்பெறணும். நிறுவனத்தை அணுகி அதுக்கு தேவையான
0: விதிமுறைகள்
1: என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திட்ட அறிக்கை கேட்பாங்க. அதை வந்து நம்ம கால்நடை மருத்துவர்கிட்ட வாங்கி கொடுக்கலாம். அடிப்படையா இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த ஊர்ல இருக்கிறோம், தேவைப்பட்ட ஒரு VAO சர்டிபிகேட், அந்த திட்டத்தினுடைய என்னென்ன வழிமுறைகள், ஒரு ஒரு திட்டத்துக்கும் ஒரு ஒரு மாறும். அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தொழில் மையம், இது எப்பயுமே இருக்கும். மாவட்ட தொழில் மையத்துல வந்து கறவை மாடு வளர்ப்பு, PMEGP பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒன்னு இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமா வந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்கறாங்க. அதுல வந்து நம்ம கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு

0: வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அதுல வந்து ஊரக பகுதியின் அப்படின்னா 35% மானியம், அதை பயன்படுத்திக்கலாம். வாங்கும் பொழுது அதை நம்ம முறையா அந்த காலக்கெடு தவறாம அதை கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த லோன் வாங்கறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். இது இல்லாம வந்து மாற்றுத்திறனாளிகள் துறை, மகளிர் திட்டத்துல சுய உதவி குழுக்கள் மூலமா அவங்களும் இந்த கால்நடை வளர்ப்புக்கு சென்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா காடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு அவங்களுக்கு தனியா கொடுக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழுவா சேர்ந்து கொடுக்கறாங்க, தனிப்பட்ட முறையில கொடுக்கறாங்க. முன்னாள் ராணுவத்தினர் துறை காக்கும் கரங்கள்ல ஒரு திட்டத்துல அவங்களுக்கு கால்நடை வளர்ப்பு கொடுத்தாங்க. மாற்றுத்திறனாளிகள் துறை இந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் நம்ம வந்து அணுகி கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான திட்டங்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிச்சு நம்ம வந்து அதாவது கடனும் மானியத்தையும் வாங்கி பயன்பெறலாம்.
1: கால்நடை காப்பீட்டின் அவசியம் என்ன சார், அதை பத்தி சொல்லுங்களேன், அது எப்படி பெறுறது?
0: மனிதர்களுக்கு காப்பீடு ரொம்ப முக்கியம் இல்லையா, வண்டி ஓடிட்டு போறோம் அதுக்கே வந்து காப்பீடு இருந்தாதான் வண்டியை நம்ம ஓட்ட முடியும் சட்டப்படி. அதே மாதிரி காப்பீடு ஏன் முக்கியம் அப்படின்னா அந்த இழப்பு வருது இல்லையா, ஒரு கறவை மாடு வச்சிருக்கிறோம், ஒரு 50,000 ரூபாய் இல்லாம ஒரு மாடு வாங்க முடியாது. அந்த மாடு திடீர்னு ஏதாவது காரணத்தினால
1: நஷ்டம் ஏற்படக்கூடாது,
0: மருத்துவம் பார்த்து வைத்தியம் பண்ணி சரியாகாம ஏதாவது ஒரு இதுல இறந்து போயிடுது, இல்ல இயற்கை பேரிடரால இறந்து போயிடுது அப்படின்னா அந்த நஷ்டத்தை இழப்பை வந்து ஈடு செய்வதற்காக அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த காப்பீடை நம்ம குறைஞ்சபட்சம் பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு நம்ம மாடு வாங்குறோம் அப்படின்னா அந்த மாட்டுடைய விலையிலிருந்து பெரும்பாலும் 3-5% காப்பீட்டு தொகை இருக்கும். இப்போ வந்து ஒரு 50,000 ரூபாய் மாடு 3% அப்படின்னா ஒரு 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பிரீமியம் சந்தா தொகையா நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு மாறுபடும். அதனால ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்கும்பொழுது ஒரு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் இன்னும் கொஞ்சம் செலவு செஞ்சு அதை காப்பீடு பண்ணிக்கிட்டோம்னா எதிர்பாராத நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய இழப்புல இருந்து நம்ம காத்துக்கலாம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பணத்தை நமக்கு திரும்ப கொடுத்துரும். அதை வச்சு நம்ம திரும்ப ஒரு மாடை வந்து கறவை மாடை வாங்கி பயன்படுத்தலாம். இதே மாதிரி ஆட்டு பண்ண வச்சாலும் காப்பீடு பண்ணலாம், கோழி பண்ணைக்கும் நம்ம பண்ணலாம். கோழி பண்ணை ஒரு குறுகிய கால தொழில் அப்படின்றதுனால அது பெரும்பாலும் யாரும் பண்றதில்லை. கறவை மாடுக்கும் வெள்ளாடு வளர்ப்புக்கும் தாராளமா பண்ணலாம். அதனுடைய மொத்த மதிப்புல இருந்து 3-5% வரைக்கும் காப்பீட்டு தொகை நம்ம செலுத்த வேண்டியது.
1: இப்ப கால்நடை வளர்ப்போர் வந்து அவங்களுக்கு காத்திருக்கு இந்த விற்பனை வாய்ப்புகள் அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: கால்நடை வளர்ப்பு பால் கறி இறைச்சி முட்டை உற்பத்தி, அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை உற்பத்தி பண்றது, நாட்டுக்கோழி இறைச்சி உற்பத்தி அப்படி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அந்தந்த பகுதிகளில் எங்க வந்து எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப வெயில் காலம் அப்படின்னா அந்த பகுதிகளை வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு மதிப்பு கூட்ட பொருள் பால்ல இருந்து ஒரு மோர் தயாரிக்கலாம், குளிர்பானங்கள் தயாரிக்கலாம், மனமூட்டிய பால் இப்ப இந்த ரோஸ் மில்க் எல்லாம் சொல்றோம் இல்லீங்களா, அந்த மாதிரி மனமூட்டிய பால், மதிப்பு கூட்டப்பட்ட நெய், வெண்ணெய், அந்த மாதிரி பொருள் மதிப்பு கூட்டி நம்மளுடைய சுற்றுப்புறத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தேவை இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணலாம். பாலை வந்து நம்மளே நேரடியா விற்பனை பண்ணலாம். இப்ப ஒரு 35-40 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட பாலை கொடுக்கறோம். அதை இல்லாம நம்மளே எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருங்கள்லயோ இல்ல நகரங்கள்லயோ நம்ம விற்பனை பண்ணும்பொழுது ஒரு 50-60 ரூபாய்க்கான விலையில ஒரு லிட்டர் பாலை நம்ம விற்கிறதுக்கான நேரடி விற்பனையில நம்ம ஈடுபடலாம். இந்த விற்பனை பண்ணும்பொழுது இப்ப நிறைய வந்து சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறாங்க, வாட்ஸ்அப், பேஸ்புக், அதுக்கு நமக்கு தனியா ஒரு பேர் வச்சு அதை ஒரு பிராண்டா மாத்தி அதை வந்து வார வாரம் போய் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நமக்கு நாட்டுக்கோழி கறி கிடைக்கும், இந்த இடத்துக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குது, நம்ம டெய்லி இந்த இடத்துல போனா கண்டிப்பா பால் கிடைக்கும், காடை கிடைக்கும், ஆடு கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு ரெகுலர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நேரத்தும் நம்ம தொடர்ந்து அந்த உற்பத்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது விற்பனை வாய்ப்புகள் இருக்கு. மத்தவங்கள்ட்ட கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம நேரடி விற்பனையில பயன்படுறது இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும்.
1: சந்தைக்கும் போயிட்டு
0: உழவர் சந்தை மாதிரி கூட வந்து முட்டைலாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு கொஞ்சம் கூச்ச மனபாவம் இருக்கும். அதை நம்ம தவிர்த்துட்டு நேரடி விற்பனையில இருக்கும்பொழுது நமக்கு லாபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். உற்பத்தியில கிடைக்கிற லாபத்தை விட நேரடி விற்பனையில அதிக லாபம் கிடைக்கும். மதிப்பு கூட்டி நம்ம விற்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் லாபம் இருக்கும். இதுல வந்து விற்பனையை நம்ம எப்படி பண்றது, அதுக்கான உத்திகள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லாபம் வந்து கால்நடையை வளர்க்கறதை விட இந்த விற்பனையில நிறையவே இருக்கு.
1: சார், இன்றைய நிகழ்ச்சியில கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய குறித்து நிறைய செய்திகளை சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிறைய நேயர்கள், விவசாய பெருமக்கள், படித்த இளைஞர்கள் எல்லாம் அவங்களும் இந்த கால்நடை வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்தணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய உங்களுடைய கைபேசி எண்களை சொல்லுங்களேன்.
0: விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன் நம்பர் இருக்கு, கைபேசி எண்ணையும் கொடுக்கறேன். லேண்ட்லைன் நம்பர் வந்து 04146225244. என்னுடைய கைபேசி எண் வந்து 9 9 7 5 5 1 1 1 1 1 6 6 0 3 5 3 5.
1: இந்த நம்பருக்கு உங்களை தொடர்பு கொண்டா அவங்களுக்கு தேவையான சந்தேகங்களை
0: ஆலோசனைகளை போன்லயே கேட்டுக்கலாம் இல்ல.

0: பேசணும்னா நீங்க நேர பயிற்சி மையத்துக்கு வந்து நம்ம ஆலோசனையை தெரிஞ்சுக்கலாம். கால்நடை வளர்ப்பு சம்பந்தமானது எப்பயுமே நம்ம அவங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம்.
1: இதுவரைக்கும் உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்
0: சார். நன்றி சார்.
2: கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இனி பண்ணை செய்தி கேட்கலாம். ஜூலை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை வன மகோத்சவம் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி இன்றைய பண்ணை செய்தி இடம்பெறுகிறது. இதில் பனைமரம் சாகுபடி மற்றும் முருங்கை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். முதலில் பனைமரம் சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். பனைமரம் புள்ளினத்தைச் சேர்ந்த ஒரு தாவர பேரினமாகும். பனைகள் பொதுவாக பயிரிடப்படுவதில்லை, இயற்கையாக தானாகவே வளரும் இயல்பை உடையது. பனை வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்கு 15 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்கிறது. பனைகள் குறிப்பிடத்தக்க வளைவுகள் ஏதுமின்றி சுமார் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை. கிளைகள் ஏதும் இதற்கு கிடையாது. இதன் உச்சியில் கிட்டத்தட்ட 10 முதல் 20 வரையான விசிறி வடிவ ஓலைகள் வட்டமாக அமைந்திருக்கும். பனைமரமானது இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், சீனா போன்ற நாடுகளில் காணப்படுகின்றன. கூந்தல் பனை மற்றும் கரும்பனை ஆகிய ரகங்கள் உள்ளன. எல்லா வகையான மண்ணிலும் வளரும் என்றாலும் மணல் சாரி மற்றும் இருமண் பாட்டு நிலங்களில் நன்கு வளரும் தன்மை கொண்டது. அனைத்து மாதத்திலும் நடவு செய்யலாம். ஆனாலும் கார்த்திகை மாதத்தில் நடவு செய்தால் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பனம் கொட்டைகளை நேரடியாக விதைத்தும் நாற்றுவிட்ட பனங்கிழங்குகளை எடுத்து நட்டும் பனையை வளர்க்கலாம். நேரடி விதைப்பிற்கு 3x3 மீட்டர் இடைவெளியில் குழிகள் தோண்ட வேண்டும். 1 ஏக்கருக்கு 400 குழிகள் வரை எடுக்கலாம். குழியானது 20x20x20 சென்டிமீட்டர் அளவில் இருக்க வேண்டும். முதிர்ந்த பனம் பழத்திலிருந்து எடுக்கப்பட்டு 3 வாரம் நிழலில் சேமிக்கப்பட்ட பனங்கொட்டைகளை குழிக்கு 3 முதல் 4 வரை போட்டு இலைச்சருகுகளை கொண்டு மூட வேண்டும். நட்டவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். முதல் 1 வருடத்திற்கு 15 நாட்களுக்கு 1 முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். 2 முதல் 3 வருடம் வரை மாதம் 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பின்னர் பருவமழை சீராக பெய்தால் நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருக்காது. பனை மரம் பொதுவாக மானாவாரியாக வளரும் தன்மை கொண்டது. தொழு உரம் மற்றும் மணல் கலந்த கலவையை பாதி குழி வரை நிரப்ப வேண்டும். பின்பு வருடா வருடம் எரு போட்டால் வளர்ச்சி சீராக இருக்கும். 3 வாரங்களில் முளைக்க தொடங்கிவிடும். 6 வாரங்களில் முளைப்பு முடிந்துவிடும். ஒவ்வொரு குழியிலும் ஒரு ஆரோக்கியமான செடியினை விட்டு மற்றவற்றை களைத்துவிட வேண்டும். பனை மரம் மெதுவாகத்தான் வளரும். விதைத்து 5 மாதங்கள் கழித்துதான் முதல் குருத்தோலை தோன்றும். 13 முதல் 15 வருடம் கழித்து சுமார் 12 முதல் 13 மீட்டர் உயரம் வளர்த்த பின்தான் பாலை விட்டு பதநீர் கொடுக்கும். சராசரியாக ஒரு மரம் வருடத்திற்கு 125 முதல் 150 லிட்டர் பதநீர் கொடுக்கும். தை முதல் ஆணி மாதம் வரை பதநீர் கிடைக்கும். 1 லிட்டர் பதநீரை காய்ச்சினால் 180 முதல் 250 கிராம் பனைவெல்லம் கிடைக்கும். ஒரு மரத்தில் இருந்து ஆண்டுக்கு 24 கிலோ பனை வெல்லம் கிடைக்கும். பனை மரத்திலிருந்து கிடைக்கும் நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேர்க்குரு நீங்கும். பனை மரங்கள் நிலத்தடி நீரை சேமிப்பதில் மிகச் சிறந்து விளங்குகின்றன. பனங்கிழங்கு தயாரித்தல் குறித்து பார்க்கலாம். பனங்கிழங்கு தயாரிக்க கொட்டைகளை தனியாக பிரித்து 1 வாரம் நிழலில் காய வைக்க வேண்டும். நிலத்தில் 6 அடி நீளம், 3 அடி அகலத்தில் பாத்திகள் பிடித்து அதில் கொட்டையின் மேற்புறம் வானத்தை பார்த்து இருக்குமாறு நெருக்கமாக விதைக்க வேண்டும். குழிகளில் செம்மண்ணையும் மணலையும் கலந்து போட வேண்டும். இதனுடன் எரு கலந்து இடுவதால் கிழங்கு பெரியதாக கிடைக்கும். விதைத்ததும் தண்ணீர் தெளிக்க வேண்டும். பிறகு வாரம் 1 முறை தண்ணீர் தெளிக்க வேண்டும். கோழிகளிடமிருந்து பாதுகாக்க சுற்றிலும் முள் போட வேண்டும். விதைத்த 70 நாட்களில் கிழங்கு வளர்ந்துவிடும். பின்பு கிழங்கை பிடுங்கி கொட்டையை தனியாகவும் காம்பை தனியாகவும் வெட்ட வேண்டும். அதன்பின் கிழங்கை விற்பனை செய்யலாம். இதுவரை பனைமர சாகுபடி குறித்து தெரிந்து கொண்டோம். இனி முருங்கை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு மிகச்சிறந்த பலனளிப்பவை முருங்கை. முருங்கை காய் மட்டுமல்லாமல் முருங்கை சார்ந்த அனைத்துமே குறைந்த விலையில் கிடைப்பதால் உலகமெங்கும் இவற்றிற்கு வரவேற்பு அபரிமிதமாக அதிகரித்துள்ளது. இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் விளையும் முருங்கைக்கு உலக அளவில் அதிக வரவேற்புள்ளது. எப்போதும் குறைந்த விலையில் கிடைக்கும் முருங்கையானது பருவமற்ற காலங்களில்

சந்தையில் தங்கத்தின் விலையை போல அதிகரிப்பது அதனை விளைவிக்கும் விவசாயிகளை மகிழ்விக்கிறது. முருங்கை எல்லா காலத்திலும் விளையக்கூடியது. குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டும் விளைவிக்கும் விவசாயிகளை விட பருவமற்ற காலங்களில் விளைவித்து அறுவடை செய்யும் விவசாயிகளின் வருமானத்தினை அள்ளித்தந்து விவசாயிகளின் இன்னலை போக்கிவிடுகிறது. அனைத்து வகையான உயிரினம் மற்றும் செடி கொடிகளுக்கான ஆயுளுக்கும் எல்லை உண்டு. அரசமரம், ஆலமரம் போன்றவை நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் பல ஊர்களில் பயனளிக்கின்றன. ஒருமுறை மட்டுமே விளைவித்து சரியான முறையில் பராமரித்தால் வருடந்தோறும் தொடர்ச்சியான பலனளிக்கும் முருங்கையானது வெட்ட வெட்ட புதிது புதிதாக வளர்ந்து நீண்ட ஆண்டுகள் பலனளிக்கும். இந்த முருங்கை வெப்பமண்டல பயிர். மழை அதிகம் பொழியும் பகுதிகள், தண்ணீர் தேங்கி நிற்கும் பகுதிகளில் மட்டுமே சரியான வளர்ச்சி இராது. மற்ற பகுதிகளோடு மழைப்பொழிவு குறைவான பகுதிகளில் மிகச்சிறப்பான விளைச்சலை அளிக்கும். நிலத்தை தயார் செய்வது எப்படி என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். வெப்பமண்டல பயிர் என்றாலும் முருங்கையை வெப்பமண்டலமற்ற நிலப்பகுதியிலும் விளைவிக்கலாம். அதற்கென நிலத்தை தயார் செய்வதும் சுலபமே. சொட்டு நீர் பாசன முறையில் விளைவிக்க வேண்டுமென்றால் உழவு நிலச்சமன்படுத்துதல் தேவையில்லை. நிலத்தினை நன்கு சுத்தப்படுத்தி ஒரு முறை டோசர் அடித்தால் மட்டும் போதும். நீர் பாய்ச்சும் முறையில் விளைவித்தால் நிலத்தினை நன்கு சமன்படுத்தி ரொட்டோவேட்டர் கொண்டு ஒரு முறை உழுத பின்னர் விளைவிக்க வேண்டும். வேலியிலிருந்து நிலத்தின் அனைத்து பக்கங்களிலும் 5 அடி சுற்றிலும் இடைவெளி அவசியம். மரங்கள் வளரும் போது அதன் கிளைகள் நிலத்தினை விட்டு வெளிப்பக்கம் இடையூறின்றி வளர்வதற்கும் நாம் நிலத்தினை இலகுவாக பராமரிப்பதற்கும் உதவும். 20-க்கு 20 அடி இடைவெளியில் 1.5 முதல் 2 அடி குழி எடுத்த பின்னர் ஒவ்வொரு குழிக்கும் அடுத்து 2.5 அடி இடைவெளியில் அதே போல மற்றொரு குழி என ஒரு ஏக்கரில் மொத்தம் 250 குழிகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழியினுள்ளும் 50 கிராம் வேப்பம் புண்ணாக்கை செடி நடுவதற்கு முன்பாக இட்ட பின்னர் கன்றுகளை நட வேண்டும். நட்டு 3 முதல் 5 மணி நேரத்திற்குள் உயிர்நீர் அளிக்க வேண்டும். அதன் பின்னர் 5 முதல் 7வது நாளில் ஒரு கன்றுக்கு 250 மில்லி லிட்டர் பஞ்சகவியமும், 4வது மாதம் வரை 5 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து தண்ணீரும் அளித்து வர வேண்டும். 30 நாட்களுக்கு பின்னர் மேலே உள்ள கிளைகளை மாதம் ஒரு முறை என தொடர்ந்து 4 மாதங்கள் வரை கவாத்து செய்ய வேண்டும். நட்ட 2வது மாதத்தில் பூச்சி தாக்குதல் ஏற்படக்கூடும். 200 லிட்டர் தண்ணீரில் 50 மில்லி லிட்டர் வின்சி கலந்து செடிகளின் மேல் தெளித்தால் சரியாகிவிடும். 4 மாதங்களில் அருகருகே நட்ட 2 செடிகளும் வளர்ந்து ஒரே செடியாகி, அதாவது மரமாகிவிடும். அதன் பின்னர் செடியிலிருந்து 2 அடி தள்ளி 1.5 அடி ஆழ குழி தோண்டி 100 கிராம் 20-க்கு 20 அக்ரியா பிளஸ் 250 கிராம் லீடர் 100 கிராம் வைக்க வேண்டும். 5வது மாத துவக்கத்தில் பூ பூக்க துவங்கும். அதன் பின்னர் கவாத்து செய்யக்கூடாது. அப்போதிருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை நீர் அளித்தாலே போதும். அதாவது ஒரு மரத்திற்கு சராசரியாக 10 முதல் 15 லிட்டர் தண்ணீர் போதுமானது. பூ பூக்கும் காலங்களிலிருந்து காய்கள் காய்த்து அறுவடை முடியும் வரை புழு பூச்சிகள் தாக்கும். இத்தொல்லைகளை தடுக்க 200 லிட்டர் தண்ணீரில் 50 மில்லி லிட்டர் வின்சி, 250 மில்லி லிட்டர் அல்பா கார்ட் பிளவர் H9, 250 மில்லி லிட்டர் கலந்து செடிகளின் மேல் 15 தினங்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக தெளித்து வர வேண்டும். 6வது மாதம் முடியும் முன்பே காய்கள் காய்க்க துவங்கும். 80 முதல் 90 கிராம் எடை கொண்ட நிலையே காய்கள் அறுவடைக்குரிய சரியான பக்குவம். அந்த எடை வரும் நிலையில் ஒவ்வொரு மரத்திலிருந்தும் 6 நாட்களுக்கு ஒரு முறை என சராசரியாக பருவம் முழுமைக்கும் 700 முதல் 1000 காய்கள் வரை கிடைக்கும். எடை கணக்கில் பார்க்கும்போது ஒரு மரத்திலிருந்து 50 கிலோ முதல் 60 கிலோ வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. July 1st to 7th வரை இந்தியாவில் வன மகோத்சவம் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டிய பண்ணை செய்தியாக இன்றைய பண்ணை செய்தி இடம்பெற்றது. இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை பனை மரம் சாகுபடி மற்றும் முருங்கை சாகுபடி குறித்து தெரிந்து கொண்டோம். இடம்பெற்றது பண்ணை செய்தி.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: கண்மணி பல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடுவோம்.
2: நேர்களை நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி பங்கேற்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம்

அபய் சட்போர்கர் ஹரிணி குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் கடல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் மரங்கள் பூமி தாயின் கரங்கள் என்ற தலைப்பில் நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். நேரம் 8:05. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: நந்தா படத்திற்காக வந்தது எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 8:24 நிமிடம் 52 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: கார்த்திக் குரலில் கேட்டது செவன்ஜி ரெயின்போ காலனி. நினைவூட்டி வரும் நேர்களே, நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. முற்பகல் 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் மரங்கள் பூமி தாயின் கரங்கள் என்ற தலைப்பில் நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். பகல் 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல். 12:15 இசைப்பயிற்சியில் கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் ஆர் வேதவள்ளி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் ஆர் விசாலாட்சி அவர்கள், மாணவர் ஏ ஹேமா தேவி. 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சி டி எம் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை சந்திரபோஸ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஆர் இளவழகன் அவர்கள்.
1: அடை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து தூவும் சிறு குயிலான்.
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: நேரம் 8:51 28 நொடி. திரையிசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் சாமுராய்

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும்

0: திங்கட்கிழமை முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். ஜாகர்த்தாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் இந்தோனேஷியாவின் வரலாற்று சிறப்புமிக்க யோகியகர்த்தா நகருக்கும் செல்லவிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார் என்றும், தொடர்ந்து நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமரை திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இவ்வாண்டு $1 டிரில்லியன் ஏற்றுமதி இலக்கை எட்டும் திசையில் பயணித்து வருவதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வருடாந்திர ஏற்றுமதியில் 15% நடப்பாண்டின் முதல் 3 மாதங்களிலேயே எட்டப்பட்டு விட்டதாக அவர் இன்று புதுடில்லியில் வர்த்தக வாரியத்தின் கூட்டத்தில் பேசுகையில் கூறினார். பாதுகாப்பு படைகளின் போர் ஆயத்த நிலையை மேம்படுத்தும் வகையில் எலக்ட்ரானிக் ட்ரோன் எதிர்ப்பு கருவிகள் உட்பட பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை மொத்தம் 52,000 கோடி ரூபாய் செலவில் வாங்கும் உத்தேசங்களுக்கு பாதுகாப்பு கொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உணவு 18 நிறுவனங்களுக்காகவே பிரத்யேகமாக விளைவிக்கப்படும் தோத்தாபுரி மாம்பழத்தின் விலை சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க உயர்நிலை நிபுணர் குழு ஒன்றை அமைக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் உத்தரவிட்டுள்ளார். தமிழுக்கு மகுடம் சூட்டிய மாநிலம் புதுச்சேரி என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் போலி மருந்து ஊழலை கண்டித்து வலுவான இயக்கம் நடத்தப்படும் என்று CPM தலைமை குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ONGC CSR நிதி மூலம் கட்டப்பட்டுள்ள சைக்கிள் ஷெட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening. This is Akashvani and I'm Shagun Chopra with the news at 9. The headlines. Government says India's waters treaty remains suspended. Pakistan must renounce support to cross-border terrorism. India on track to achieve $1 trillion export target this year, says Commerce Minister Piyush Goyal. Prime Minister Narendra Modi to visit Indonesia, Australia and New Zealand on a 6-day tour beginning Monday. Defence Acquisition Council clears procurement proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness. Government to seek explanation from Meta on Instagram ads promoting child sexual abuse. France reports nearly 9,000 deaths during record-breaking heat wave last week. And in FIFA World Cup, Australia to take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. Another news in detail. The government has reiterated that the Indus Waters Treaty remains in abeyance in response to Pakistan's continued sponsorship of cross-border terrorism. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said India's position on the Indus Waters Treaty is consistent. He said Pakistan must credibly and irrevocably renounce its support for cross-border terrorism.
3: India's position on the Indus Waters Treaty is consistent. IWT stands in abeyance in response to Pakistan's continued cross-border terrorism. Pakistan must credibly and irrevocably abjure its support for cross-border terrorism.
2: On Teesta River Comprehensive Management and Restoration Project, Mr. Jaiswal outlined India's approach to development assistance to Bangladesh.
3: India's development assistance for projects in Bangladesh is based on a mutually agreed roadmap, which is regularly reviewed. Our views on the Teesta River project have been previously conveyed to the Bangladesh side. We will factor all related developments in our overall approach to the Teesta issue.
2: Replying to a query, Mr. Jaiswal informed that India has raised concerns with Venezuela over reports alleging removal of vital organs from an Indian seafarer's body and has sought an urgent investigation. Gujarat ATS has arrested 8 people associated with the banned terrorist organization Jaish-e-Mohammed

பாட்டுக்காரன். ஒழித்தது எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல். நேரம் 9:40 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே

0: நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி ஹே பிராதேசிக் லோக் ஏவம் சுகம் சங்கீத் காரியக்ரம் மே ஆஜ் ராத் ஹம் பிரஸ்துத் கர் ரஹே ஹே பிரசித் சாக்யார் கூத் கலாகர் ஸ்ரீ மார்கி மது ஔர் உன்கே சாத் சங்கத் கி பிரஸ்துதி.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. இன் டுநைட்ஸ் நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ரீஜனல் ஃபோக் அண்ட் லைட் மியூசிக் வி பிரிங் யூ அ சாக்யார் கூத் பை ஸ்ரீ மார்கி மது அண்ட் பார்ட்டி.
1: ஸ்ரீ மார்கி மது கூடியாட்டம் கே

ஏழு மணிக்கு புதுவை புதுமை, சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மூக்குத்தண்டு வளைவு குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாம்லா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுள்ள 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 9 அரங்கசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பாரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலச்சந்தர் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மரங்கள் பூமி தாயின் கரங்கள். நெறிப்படுத்துவர் முருகானந்தம் அவர்கள். 12 துலாக்குள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி நிகழ்ச்சியில் கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் ஆர் வேதவள்ளி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 மொழிபயிற்சி பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் ஆர் விசாலக்ஷி அவர்கள், மாணவர் ஏ ஹேமா தேவி. 2:55 வானில் இறக்கி சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல். 3:30 சங்கீதசார நிகழ்ச்சி. டி எம் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4 நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சந்திரபோஸ். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஆர் இளவழகன். 5 இளைய பாரதம். நேரலையை நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறுகிளிகள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கேற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்பு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 அகில பாரத இசை நிகழ்ச்சி. பண்டிட் அர்ணாப் சட்டோபாத்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 ஆகிய நேரங்களிலும் இரவு 8:58 ஆகிய நேரங்களிலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஹலோ சார், கேட்குதா? டைம் சொல்கிறேன் சார், 5 hours 12 minutes 2 3 4 5